வாணிஜெயராம் பாடிய ஆனந்த லகரி கேட்டீர்கள். தொடர்ந்து தெய்வீக ராகத்தில் பாம்பே சகோதரிகள் பாடியுள்ள ஸ்ரீ நரசிம்ம அஷ்டகம்.

0: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் IMF நிர்வாக இயக்குநரை சந்தித்தபோது இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டிகள் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் சரத்குமார் வரவேற்றார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பாடி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 6:02. புதிய நாள் புதிய உற்சாகத்துடன் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. குமரி FM 101 நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நிகழ்ச்சி நிரல், இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். 6:15 குரல் அமுதம், தொடர்ந்து பக்தி மாலை, 6:55 உழவர்களுக்கான

0: காலை 7 மணிக்கு வட்டார செய்திகள், முற்றத்தில் என்று அரும்புகளின் குறும்புகள், 7:25 சேவை செய்திகள், 7:30 இன்றைய குறும் செய்தி, 7:35 தென்குமரி தேநிலையில் திரை இசை, பொது அறிவு வினாவிடை, தொடர்ந்து தேதியும் செய்தியும், வடசேரி உழவர்ச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம் மற்றும் குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம் தெரிந்து கொள்ளலாம். காலை 8 மணிக்கு உலக தேங்காய் தினம் சிறப்புரை, உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாளி அவர்கள். 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரை இசை. 11:02 ஏக்சூர் தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ற தலைப்பில் நேரலை. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே திரு சிறுவயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன என்ற தலைப்பில் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனி நேரத்தில் வெள்ளி திரையில். மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். தொடர்ந்து முல்லைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. Prime Minister Narendra Modi has called upon member countries of the Shanghai Cooperation Organization, SCO, to dismantle the entire ecosystem of terrorist financing, recruitment, radicalization, and safe havens. Addressing the 26th SCO summit in Bishkek yesterday, the Prime Minister said there can be no place for double standards on terrorism. Secretary West in the Ministry of External Affairs, C.B. George, said in a media briefing that the Prime Minister expressed concern over the ongoing conflicts in different parts of the world. The leaders of the member states also signed the Bishkek Declaration on the organization's 25th anniversary. The summit concluded with 13 key outcomes covering counter-terrorism, climate action, energy, disaster management, and digital cooperation. Prime Minister Narendra Modi will address the valedictory session of the Ministry of Jal Shakti's departmental summit in New Delhi today. The two-day departmental summit, which commenced yesterday, is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit brings together the centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The summit focuses on 4 key areas, including the timely implementation of water infrastructure projects, Jal Sanchay Jan Bhagidari, Catch the Rain, Drinking Water Source Sustainability and Jal Jeevan Mission 2.0. Union Commerce and Industry Minister Piyush Goyal chaired a roundtable in New Delhi on ease of doing business aimed at scaling India's data center ecosystem. In a social media post yesterday, he stated that the roundtable featured excellent discussions with key stakeholders, including data centers, hyperscalers, cloud providers, power producers and equipment suppliers, on streamlining regulations and strengthening digital infrastructure. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan reviewed the progress of the Prime Minister Dhan Dhanya Krishi Yojana PMDDKY at a meeting in New Delhi yesterday. The meeting focused on accelerating implementation of the scheme in the 100 identified district, strengthening convergence among schemes and improving district-level performance for farmers. The scheme focuses on 6 key objectives, which are increasing agricultural productivity, promoting crop diversification and sustainability.

0: sustainable agricultural practices, enhancing post-harvest storage capacity, improving irrigation infrastructure, enabling greater access to short and long-term agricultural credit, and improving governance and service delivery. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interests by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country is effective from 1st of August this year. Under the amended provisions, a sugar dealer shall not hold any stock for a period exceeding 30 days from the date of receipt of such stock. The government said that the country has adequate availability of onion and it has begun a calibrated and targeted release of buffer stocks through Kanda Express and road transport to ensure moderation of seasonal price pressures. The Consumer Affairs, Food and Public Distribution Ministry said that retail intervention efforts have expanded significantly across 19 cities, supported by the dispatch of over 30 trucks to ensure widespread availability. Prime Minister of Belgium, Bart De Wever, will be on a three-day visit to India beginning today. During the visit, he will hold bilateral talks with Prime Minister Narendra Modi to discuss the entire spectrum of bilateral relations and regional and global issues of mutual interest. In badminton, India's leading shuttlers, including Lakshya Sen, Kidambi Srikanth and Tanvi Sharma, will begin their campaigns today at the China Masters Super 715 Shenzhen. Top seeds Satvik Sairaj Ranki Reddy and Chirag Shetty will also lead India's challenge in men's doubles, with Devika Sehwag among the other Indians in action. And that is the end of this news bulletin.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள்.
3: காலம் பொன் போன்றது என்று சொல்வதுண்டு. காலம் மட்டும்தான் பொன் போன்றதா என்றால், காலத்தை காட்டிலும் மதிப்பு மிக்கவை பல உண்டு. காலத்தின் மதிப்பை உணர்ந்தவர்கள் தங்கத்தை விட மதிப்பு மிக்கது காலம் என்பார்கள். ஆம், யாவருக்கும் 24 மணி நேரம் பொதுவானதாகவே இருந்தாலும் எல்லோரும் அதை ஒரே மாதிரி பயன்படுத்துவதில்லை. பெற்றோர்கள் தம் பிள்ளைகளுக்கு கல்வியின் மதிப்பை, வாழ்க்கையின் மதிப்பை, உழைப்பின் மதிப்பை, நேரத்தின் மதிப்பை, பணத்தின் மதிப்பை, இப்படி பல்வேறு மதிப்புகளையும் உணர்த்துகிறார்கள். பெற்றோர்களே எல்லா மதிப்புகளையும் உணர்த்த முடியாது என்பதால் தான் கல்வி நிலையங்களில் மேலும் இம்மதிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன. பெற்றோரிடமும் கல்வி நிலையங்களிலும் இம்மதிப்பை உணராதவர்கள் வாழ்க்கையில் அனுபவம் வழியாக இம்மதிப்பை உணர்கிறார்கள். ஆனால் அனுபவம் பாடம் நடத்திய பிறகு தேர்வு வைக்காது. தேர்வு வைத்த பின்தான் பாடம் நடத்தும். பழைய புத்தகங்கள், பழைய நாணயங்கள், பழைய ஓவியங்கள், பழைய பானை ஊடுகள் என இவை பயன்படாதவை, மதிப்பில்லாதவை என நாம் ஒதுக்குபவை கூட சில நேரங்களில் பெரு மதிப்புடையவையாக மாறிவிடுவதுண்டு. ஆம், மதிப்புகள் நிலையானவை அல்ல, சில நேரங்களில் மாறக்கூடியவை. படித்தால் கிடைக்கும் மதிப்பு அதை பின்பற்றாவிட்டால் கிடைப்பதில்லை. பதவியால் கிடைக்கும் மதிப்பு சிலருக்கு அந்த பதவி இல்லாத போது கிடைப்பதில்லை. சிலர் அணியும் சீருடையில் கிடைக்கும் மதிப்பு அவர்கள் இயல்பான ஆடை அணியும் போது கிடைப்பதில்லை. அதனால்தான் திருவள்ளுவர் பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லது இல்லை பொருள் என்றார். மதிப்பில்லாதவர்களும் பொருளால் மதிப்படைவர். அதனால் பொருள் மட்டும்தான் மதிப்புடையது என்று நினைத்துவிடக்கூடாது. கற்றவருக்கு எந்த நாட்டிலும் எந்த ஊரிலும் மதிப்பு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். சங்க காலத்தில் யவனர்கள் பெரிய மரக்கலங்கள் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து தமிழகத்தில் கொட்டிவிட்டு அதற்கு இணையாக நம் நாட்டில் விளைந்த மிளகை அள்ளிச் சென்றமையை அகநானூறு வழியாக அறிய முடிகிறது. தங்கத்தை விட மிளகு மதிப்பு மிக்கது என்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது. முல்லை நிலத்து ஆயர் குலப்பெண் தான் விற்கும் நெய்யின் விலையாக கட்டி தங்கத்தை கொடுத்தாலும் பெறாமல் அவர்களிடமே சேமித்து வைத்து நல்ல பால் தரும் எருமையையே வாங்கினாள் என்பதை பெரும்பானாற்றுப்படை குறிப்பிடுகிறது. யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் என்பது பழமொழி. மதிப்புடன் திகழ்வதையே யாவரும் விரும்புவோம். பேச்சின் ஒளி

0: அளவை அதிகரிப்பதை விட பேச்சின் ஆழத்தை அதிகப்படுத்தினால் பேச்சின் மதிப்பு உயரும். பயனில்லாத சொல் பேசுவோரை மக்கட்பதடி என உரைத்த வள்ளுவர் ஒவ்வொரு சொல்லையும் ஒன்றை ஒன்று வெல்வதாக பேசு என்றார். அவ்வாறு பேசும்போது சொல் மதிப்பு பெறுகிறது என்றார். மேலானவர் கீழானவர் என்பது பண்பாலேயே மதிப்பிடப்படுகிறது. சிறியோரிடமும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே பெரியவர்களின் மீது மதிப்பை உருவாக்குகிறது. எளிமையும் இன்சொல்லும் கொண்ட அரசனால் பதவி மதிப்பு பெறுகிறது. தெளிந்த நீர் போன்ற கூழானாலும் உழைத்து உண்பதே இனிது. அவ்வாறு உழைத்து உண்ணும்போது உழைப்பு மதிப்பு பெறுகிறது. உதவியின் அளவு பெற்றவரின் மனநிலை சார்ந்தது. சிறு உதவியையும் பேருதவியாக கருதுவோருக்கு உதவும் போது உதவி மதிப்பு பெறுகிறது. நல்லவனிடம் செல்வம் சேர்வது பயன் தரும் பழமரம் ஊர் நடுவில் பழுத்தது போன்றது. அப்போதுதான் செல்வம் மதிப்பு பெறுகிறது. அறிவானது நீரை போல சேரும் இடத்தை பொறுத்தே அதன் மதிப்பு. நல்ல நட்பால் அறிவின் மதிப்பு உயரும். மதிப்பு நாம் ஈட்டும் பொருள் தோற்றம் பதவிகளால் மட்டும் கிடைப்பதில்லை. கல்வி பண்பு இனிய சொல் சரியான கால மேலாண்மை நற்செயல்களாலும் கிடைக்கும். வேடிக்கை மனிதரை போல வாழக்கூடாது, அது மதிப்பு இல்லை என்று உணர்ந்த மகாகவி பாரதி நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ என்று பாடினார். ஒரு வீணை எவ்வளவு அழகாக செய்யப்பட்டிருந்தாலும் அது மீட்டப்பட்டால்தான் அதற்கு மதிப்பு. அது புழுதியில் எரியப்பட்டால் பயன்படாது. அதுபோல ஒரு மனிதன் எவ்வளவு தகுதியுடையவனாக இருந்தாலும் சுயநலமுடன் வாழ்ந்தால் மதிப்பில்லை. மண் பயனுற வாழ்ந்தால் மதிப்பை அவன் தேட வேண்டியதில்லை, மதிப்பு அவனை தேடி வரும் என்பதே சான்றோர் வாக்கு.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ரா குணசீலன் அவர்கள். கவிஞர் சுரதாவின் பறவைகள் புதிய நாளுக்காக பாட்டு பாடும் இன்னும் ஒரு அழகிய காலை 6:15 உங்க கூட உற்சாகமான பயணத்தில் இணைந்துள்ளது நாகர்கோவில் வானொலி ஆகாஷ்வாணியிலிருந்து குமரி எஃப்எம் 101. எழுத்துக்களுக்கு அகரம் எப்படி முதன்மையோ அதுபோல உலகம் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குவதை அகர முதல என்று முதல் குறளிலேயே தந்தவர் திருவள்ளுவர். இனி எஃப்எம் 101 குறளமுதம் கேட்போம்.

0: முகமலர்ச்சி, வள்ளல் தன்மை, இன்சொல் கூறுதல், பிறரை மட்டந்தட்டாமல் இருத்தல் ஆகிய நான்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்புகளாகும். குறள் எண் 953 அதிகாரம் குடிமை.
1: நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகை என்ப வாய்மை குடிக்கு.
0: முகமலர்ச்சி, வள்ளல் தன்மை, இன்சொல் கூறுதல், பிறரை மட்டந்தட்டாமல் இருத்தல் ஆகிய நான்கும் நல்ல குடியில் பிறந்தவர்களின் பண்புகளாகும். குறள் எண் 953 அதிகாரம் குடிமை.
2: குறளமதம் கேட்டோம் குவரி பண்பலை 101. நேரம் அழகிய காலை 6:16. கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. முயற்சி நமதானாலும் முடிவு அவன் கையில், விதைப்போம் நம்பிக்கையை பெறுவோம் இறையருளை. குமரி பண்பலை 101 இனி தொடர்வது பக்தி மாலை. கேட்பதற்கு முன்பாக,
3: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
4: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
3: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: பக்தி மாலையில் இணைவோம் குமரி எஃப்எம் 101. முதலில் TM சௌந்தரராஜன் பாடிய பாடல்.

குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. நேரம் தெரிஞ்சுக்கலாமா? நேரம் இப்போது காலை 6:27. பக்தி மாலையை தொடர்கிறார் எல்.ஆர். ஈஸ்வரி.

அழகான இந்த காலை நேரத்தில் கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குவர் எஃப்எம் 101. இறைவனை துதி பாடும் பக்தி மாலை கேட்டுட்டே இருக்கும். இனி ஹெலன் சத்யா, பெட்டி சத்யா குரல்களில்.

உங்கள் நேரங்களில் இனிமையாய் நகர்ந்து கொண்டிருப்பது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. நம்ம ஊர் குமரி எஃப்எம் 101 நாம கேட்டுட்டே இருக்கோம் பக்தி மாலை. பக்தி மாலையை தொடர்ந்து நாகூரியம் ஹனிஃபா பாடிய பாடலை கேட்கலாமா?

வாழை வாழை கரமேந்தி படை கொண்டு பகை வென்ற எம்மான் பதுரு படையரசர் முகம் காண்பதென்னாள் பதுரு படையரசர் முகம்

இதமான இந்த காலை நேரத்துல நாம கேட்டுட்டே இருக்கோம் நம்ம நாகர்கோவிலின் குமரி FM 101 இறை வணக்கமாக பக்தி மாலை. பக்தி மாலையை நிறைவு செய்ய எஸ் எம் அபுல் பரக்கத் குரல்ல ஒரு பாடல்.

0: இறை இசை முடிந்தாலும் இறை நம்பிக்கை நம் மனதில் தொடரட்டும். அருள் துணையாக குமரி பண்பலை 101 பக்தி மாலை கேட்டோம். நேற்றை நம்ம குமரி பண்பலை 101 இன்று இரவு ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இன்று இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில், இன்று 7:10 தருமபுரி மாவட்ட செய்திகள் கேட்கலாம். இதை எழுதியவர் எம் தண்டபாணி. 7:25 உழவர் உலகம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை இருக்கு, அதுக்கப்புறமா உணவு பதப்படுத்துதலில் கவனிக்க வேண்டியவை அப்படிங்கறத பத்தி சொல்றாங்க. திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் அமுதசுரபியில தேசிய ஊட்டச்சத்து வாரம் பத்தின உரையாடல் இருக்கு. நொடிகளில் சில நுட்பங்கள்ல நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் பற்றின தகவல்களை தாராங்க அகத்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி கூட இருக்கு. 8:30 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சி இருக்கு. இதுல திங்கள் நகர் வி ஞானப்பிரகாசம் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள் வலம் வரும். 9:15 செய்திச் சுடர் இருக்கு. 9:30 குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை கூட இருக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் நாகர்கோவில் வானொலியின் குமரி FM 101. இனி மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாதத்து விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக SCO தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,249 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட 5 பேர் நேற்று இரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். நேபாளத்தின் திபெத் எல்லையை ஒட்டி கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பனிப்பாறை சரிவு மற்றும் பெருவெள்ளத்தால் 1,000-க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அங்கு புனித யாத்திரை சென்ற தமிழகத்தைச் சேர்ந்தவர்களும் சிக்கிக் கொண்டனர். அவர்களை மத்திய அரசுடன் இணைந்து தமிழக அரசு மீட்கும் நடவடிக்கையை மேற்கொண்டது. ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். அவர்களை விமான நிலையத்தில் அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தார். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு

0: தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வரும் பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார். இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு நடப்பாண்டில் 612 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறினார். இத்திட்டத்திற்கு தேவைப்படும் நூலை கூட்டுறவு ஆலைகள் மூலம் அரசு உற்பத்தி செய்யும் என்று அவர் தெரிவித்தார். கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தை மாறிவரும் காலத்திற்கேற்ப நவீனமயமாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இணையதளம் மூலம் விற்பனை செய்ய பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்க திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் டெல்டா மாவட்டங்களில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு வேளாண் துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பெரம்பலூர் மாவட்டத்தில் சாகுபடிக்கு தேவையான உரங்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்கள் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன. மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களிலிருந்து உரங்களை கொள்முதல் செய்யவோ அல்லது விற்பனை செய்யவோ கூடாது. சில்லறை உர விற்பனையாளர்கள் விவசாயிகளுக்கு உரங்களை வழங்கும் போது கட்டாயம் ஆதார் அட்டை கொண்டு கைரேகைகளை பதிவு செய்து விற்பனை செய்ய வேண்டும். விவசாயிகளின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை நடைபெற்று கண்டறியப்பட்டால் சில்லறை விற்பனையாளர் உரிமம் எந்தவித முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்படும். மேலும் உரமூட்டையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனை விலைக்கு மேல் விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வேளாண் துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. பெரம்பலூரிலிருந்து எம் செல்வராஜ்.
0: ஈரோடு மாவட்டம் கடம்பூர் வனப்பகுதியில் நேற்று திடீரென காட்டுத்தீ பரவியது. வறட்சி காரணமாக பரவிய இந்த தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட கடம்பூர் மலைப்பகுதியில் உள்ள கம்பத்ராயன் கோயில் மலை உச்சியில் திடீரென காட்டுத்தீ பரவியது. கடுமையான வறட்சியால் மரம் செடி கொடிகள் காய்ந்து கிடந்த நிலையில் தீ வேகமாக பரவி சுமார் 100 ஏக்கர் வனப்பகுதியை சேதமடைந்தது. இதனால் வனவிலங்குகள் பிற பகுதிகளுக்கு இடம்பெயர்ந்தன. தகவல் அறிந்த சத்தியமங்கலம், கடம்பூர் மற்றும் டிஎன்பாளையம் வனச்சரகங்களைச் சேர்ந்த வனத்துறையினர் 3 குழுக்களாக சம்பவ இடத்திற்கு சென்று தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மனித தவறுகளால் தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சத்தியமங்கலம் புலிகள் காப்பக இணைக்கள இயக்குனர் கௌதம் தெரிவித்துள்ளார். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் கீழ்மட்ட வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவித்துள்ளது. இருவரி செய்திகள். யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் இந்தியர் ஒருவர் உட்பட 12 பேர் உயிரிழந்ததாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்வதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த 4 குழந்தைகளின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியாக தலா 3 லட்சம் ரூபாய்க்கான நிதியை மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள்

0: குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோம் மேலாண் இயக்குநருமான திருக்கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பள்ளி மாணவர்களுக்கிடையே காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்ட பள்ளி ஆசிரியர்களுக்கான 3 நாள் பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் நேற்று தொடங்கி வைத்தார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி கோயிலில் உண்டியல் வருமானம் 1.5 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் மண்டல அளவிலான அஞ்சலக குறைத்தீர்ப்பு முகாம் வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரேயா சையர் தலைமையிலான 15 பேர் கொண்ட அணியில் திலக் வர்மா துணை கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். பும்ரா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷித் ராணா ஆகியோர் அணியில் இடம் பிடித்துள்ளனர். தில்லியில் இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதும் முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இரண்டாவது போட்டி வரும் 15ஆம் தேதியும் மூன்றாவது மற்றும் இறுதிப் போட்டி 17ஆம் தேதியும் நடைபெறவுள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார். கடந்த மாதத்தில் GST வசூல் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அமைச்சர் திரு விஜய பாலாஜி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் வேளாண் சாகுபடி பணிகள் தீவிரமடைந்துள்ளன. ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான 2020 கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: காலையில 6:55 கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. இன்று பராபவ வருடம் ஆவணி மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை.
4: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் 3, 4, 6 ஆகிய தேதிகளில் அதிக மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34°C 35°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24°C 25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி செப்டம்பர் 5ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகாவியா, மீன் அமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன், தேன் நெல்லிக்காய், சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை செம்பா, கருப்பு கவனி, தூய மல்லி, சிவன் சம்பா, ரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமி மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்துமாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர், உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறுமாறு நாகர்கோவில் வேளாண்மை துணை இயக்குநர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு. வால்நெல் கழை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெல் பயிரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் இது வால்நெல் என்று அழைக்கப்படுகிறது. நெற்பயிருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சியடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. மேலும் அறுவடை கருவிகள் மூலம் வால் நெல் பரவல் அதிகரித்து

0: வருகின்றது. பாசன நீரின் மூலமாகவும் வயலுக்கு வயல் வேகமாகவும் பரவும் தன்மையுடையது. வளர்ச்சி பருவத்தில் வழக்கமான நெல் பயிர் போன்று இருப்பதால் இதனை கண்டுபிடித்து அழிப்பது என்பது விவசாயிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இந்த களை நெல் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கு எதிர்ப்பு திறன் உடையது. எல்லாவித காலநிலைகளிலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை உடையது. வால் நெல்லினை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள்: விதைகள் விதைக்கும் போது சான்றளிக்கப்பட்ட விதைகளை மட்டுமே விதைக்க வேண்டும். உழவு இயந்திரங்கள், கதிரடிக்கும் இயந்திரங்கள் மற்றும் அறுவடை இயந்திரங்கள் முறையாக சுத்தம் செய்வதை உறுதி செய்தல் வேண்டும். நேரடி விதைப்புக்கு பதிலாக நாற்று நடவு முறைகளை கடைபிடிக்க வேண்டும். மண்ணின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் களை விதை நிலைத்தன்மையை குறைக்கவும் பசுந்தாள் உர பயிரான தக்கை பூண்டை மண்ணில் கோடை மழை பயன்படுத்தி விதைத்து பின்னர் 40 முதல் 45 நாளில் உழுதால்தான் வால்நெல் களை விதைகளை முற்றிலும் அழிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்த பிறகு நீர் பாய்ச்சி களைகள் மற்றும் வால்நெல் வளரச் செய்து உழவு செய்து அழித்தல் அல்லது கிளைபோசேட் களை கொல்லி 10 லிருந்து 15 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து களைகளை அழிக்கலாம். விதைப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்பு 2 சென்டிமீட்டர் தேங்கி நிற்கும் நீரில் ஏக்கருக்கு 80 கிராம் என்ற அளவில் ஆக்சி புளூரோபென் களை கொல்லியை மண்ணின் மேற்பரப்பில் தெளிக்கலாம். பயிர் அறுவடை முடிந்தவுடன் மீதி உள்ள தூர்களை அழிப்பதன் மூலம் நிலத்தில் உள்ள களை நெல் விதைகளை அழிக்கலாம். நேரடி விதைப்பு முறையை பின்பற்றும் பட்சத்தில் வரிசை முறையில் விதை விதைக்கும் உருளும் கருவியை கொண்டு விதைக்கும் போது வால் நெல்களை வயல்களில் எளிதில் அடையாளம் கண்டு அகற்றலாம். களை நெல் விதைகள் சாதாரணமான நெல் ரகங்களை காட்டிலும் உயரமாக வளர்வதால் களை நெல் பூ பூக்கும் சமயத்திலும் மற்றும் 15 நாள் பூ பூத்த பிறகும் 2 முறை வயலில் இறங்கி வேலையாட்களை கொண்டு அகற்ற வேண்டும். அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். இந்த முறைகளை அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்து கடைபிடிக்கும் பட்சத்தில் வால் நெல் களைகளை முற்றிலும் ஒழித்து விடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
2: குமரி எஃப்எம் 101.
3: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி எஃப்எம் 101.
4: வட்டார செய்திகள்:

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாகர்கோவிலில் சிறப்பு இயற்கை அங்காடி, வேளாண் வணிகத்துறை அதிகாரி தகவல். மக்கள் குறை தீர்க்கும் முகாமில் தீர்வுகளை விரைந்து முடித்தமைக்காக தமிழ்நாடு அரசால் நம் மாவட்டத்திற்கு நற்சான்று. இனி விரிவான செய்திகள். நாகர்கோவிலில் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு விற்பனை நடைபெறுகிறது. இந்த மாதத்திற்கான சிறப்பு உழவர் அங்காடி வருகிற 5ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் பூச்செடிகள், தரமான மண்புழு உரம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன், மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் உட்பட பல அங்ககப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் மக்கள் குறைதீர்க்கும் முகாம் நடைபெற்றது. நடைபெற்ற கூட்டத்தில் குமரி மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு இணையவழி வருவாய்த்துறை சான்றிதழ்களை அரசு நிர்ணயித்த கால அவகாசத்திற்குள் விரைந்து வழங்கியதற்கும், கடந்த 3 மாதங்களாக அனைத்து சான்றிதழ்களையும் கால தாமதமின்றி பொதுமக்களுக்கு வழங்கியதற்காகவும் தமிழக அரசால் பாராட்டி குமரி மாவட்டத்திற்கு நற்சான்று வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று

காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபார் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி FM 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: நேர்களே, உங்களுடைய நினைவுக்கு இன்று காலை 8 மணிக்கு உலக தேங்காய் தினம் சிறப்புரை. உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாளி அவர்கள். காலையில 11:00 எக்ஸூர், அதனைத் தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க நிகழ்ச்சி வந்து நேரலையாக வலம் வருகிறது. புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் பங்களிப்புல 11:30 குமரி பண்பலையுடன் என்னை வழி நடத்தும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் பங்கேற்று பேச வரலாம். இதற்கான நிலைய தொலைபேசி எண்கள் 04652 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணிலையும் 290-722 அப்படிங்கிற எண்ணிலையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல காலையில 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரில் இருக்கு. இந்த நிகழ்ச்சியில நேர்கள் உங்களுக்கு பிடித்த அருமையான அழகான ஜாலியான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல 9:10 ஹாய் ஸ்னேக்தி பெண்களுக்கான நேர்ல நிகழ்ச்சியில சிறு வயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண்கள் பங்கேற்று பேச வரலாம். இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்க வீட்டு குட்டி சுட்டீஸ இந்த நிகழ்ச்சியில பேச வைக்கலாம். அப்புறமா மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர்ல ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள் அப்படிங்கிற தகவல்களை தர்றாங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை அனைத்தையும் கேளுங்க. குமரி பண்பலையை உங்க கூடவே வச்சுக்கோங்க. நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101.
1: முச்சத்தில் இன்று

0: ஏய், போகக்கூடிய வழியில் அந்த லோடுகள் கயரா வந்து அந்த சாக்கு மூடையில உள்ள தேங்காய்கள் யாருக்காவது பாதிப்பை ஏற்படுத்திடக்கூடாதுப்பா. உபகாரம் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அனுப்புறேன். எல்லாரும் பரபரப்பா பார்க்கணும், என்ன அவசியத்துக்காக இவ்வளவு தேங்காய் வந்து நம்ம இடத்துல குவியுது அப்படின்னு நம்ம கிராம மக்களே ஆச்சரியமா பார்க்கணும். வேலைக்காரங்க நம்பகத்தன்மையில இருக்கணும். நீங்க எவ்வளவு நம்பகத்தன்மையில இருக்கீங்களோ அந்த அளவுல நீங்க முதலாளி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சாதாரண ஆளு சொல்லல, நான் சொன்ன சிலது பலிச்சிரும். என்னடே கண்ணா முழிக்க, என்ன சுப்பையா சொல்லுகா? இவர் சொன்ன பலிச்சிருமா? இத நாங்க கேட்கணுமா? ஒரு ஆள் நல்ல எண்ணத்துல ஒரு சொல்ல சொன்னா அதை நம்பணுண்டே. ஏன், அவன் எங்கடே போனான்? டெம்போ டிரைவர் அவன், உன சீக்கிரம் பார்த்து கூட்டிட்டு வாடே. இந்த லோட ஏத்தனும் இல்ல, 8 மணிக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்து தீரணும்.
1: ஏய், இது எங்க இருந்து வருதுன்னு தெரியலையே. தேங்காய் வண்டிகளா வந்துட்டு இருக்க, எங்க இருந்தாக்க வருது? காலையில இருந்தே வந்துட்டு
0: என்னடே
1: போ,
0: வழிய வழியில் அடை உழுது தேங்கியா.
1: எடே
0: ஏ தம்பி, வாப்பா வாப்பா, அறக்க பறக்க வருகிற மாதிரி இருக்கு.
1: எடே, இங்க என்னென்ன நடக்குது? சந்தைக்கு அனுப்புறீங்க?
0: அண்ணன் தேங்காயை வந்து அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொன்னான், காசுக்காகன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு என்ன தினம் அது தெரியுமா உனக்கு?
1: ஏனே, எனக்கு எங்கன்னே தெரியும். என்ன தினம்னே சொல்லுங்கண்ணே.
0: எந்த மாதம் இது அதை சொல்லு.
1: செப்டம்பர்
0: எத்தனாம் தேதி சொல்லு பாப்போம்.
1: 2ஆம் தேதிண்ணே.
0: இன்னைக்கு உலக தேங்காய் தினம்ப்பா.
1: இன்னைக்கு கூட நல்ல பணம் பாக்குறது மாதிரி எங்கயோ இல்ல அனுப்பிட்டு இருக்கீங்க.
0: ஏ தம்பி, அண்ணன் வந்து ஒரே குறிக்கோள் பணம் அப்படின்னு நினைக்கிறியாப்பா? இன்னைக்கு உலக தேங்காய் தினம் அப்படிங்கறத நம்ம மக்களுக்கு, நம்ம கிராம மக்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி இனாமா கொடுக்கறதுக்காக அனுப்பிட்டு இருக்கம்பா.
1: ஒரு காலத்துல 1 ரூபா கீழே கிடந்தாலும் கூட அப்படியே சவுட்டிட்டு நிக்கக்கூடிய மனுஷன் இன்னைக்கு வண்டி வண்டியா லோடு லோடா தேங்காய்களை இனாமா கொடுக்க போறானா? இத

0: நான் நம்பணுமா?
1: ஏய் தம்பி, என்னப்பா?
0: ஏனே உலக தேங்காய் தினத்தை பத்தி சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிட்டு.
1: தம்பி, உலகத்திலேயே அதிக தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய கண்டம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆசிய கண்டத்தை தான் குறிப்பிட்டு சொல்றாங்க, புரியுதா உனக்கு?
0: இந்தியாவை பத்தி சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, உலகத்திலேயே அதிக அளவு தேங்காய் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய இந்திய நாடு தான் முதல் இடத்துல இருக்கு. 100% தேவை இருக்கு உலகம் முழுவதும் அப்படின்னு சொன்னா 34% தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடு அப்படின்னா எந்த நாடு சொல்லு பார்ப்போம்?
0: ஏனே நம்ம இந்தியாவானே.
1: ஆமாப்பா, ஆமாப்பா. தம்பி, ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 உலக தேங்காய் தினம் அப்படின்னு அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா?
0: கேளே, எனக்கு அதெல்லாம் எங்கன்னே தெரியும், சொல்லுங்கண்ணே.
1: தம்பி, தேங்காய்களை அதிக அளவுல உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளினுடைய ஒருங்கிணைந்த அரசு அமைப்பான ஆசிய பசிபிக் தேங்காய் சமூகம் உருவாக்கப்பட்ட தினத்தை தான் என்ன நாளா கொண்டாடுறோம்?
0: உலக தேங்காய் தினமானே.
1: ஆமாப்பா, ஆமாப்பா. தேங்காயில இருந்து என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் உற்பத்தி செய்யலாம், அப்படி உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள்ல என்ன மாதிரியான பணம் பார்க்க முடியும் அப்படிங்கறத விழிப்பை ஏற்படுத்துற மாதிரிதான் இந்த நாள் கொண்டாடப்படுது, புரியுதா உனக்கு?
0: புரியுதுனே, புரியுதுனே. இனே பொதுவா தேங்காயில என்னென்ன மதிப்பு கூட்டு பொருட்கள் எல்லாம் செய்வாங்க?
1: தம்பி, இளநீர் குடிச்சிருக்கியா? அப்படி
0: ஆமா, பிரமாதமா இருக்குமே என்ன.
1: ஒரு காலத்துல இளநீர் அப்படின்னு பார்த்தோம்னா 1 ரூபாய்க்கு கிடைத்த நிலைகள் உண்டு.
0: ஏனே என்னென்ன சொல்றீங்க, நம்பும்படியான இருக்கு. ஒரு இளநீ வாங்கினா 60 ரூபாய் 65 ரூபாய் கேக்குறாங்க, 1 ரூபாய்க்கு வாங்குறாராம், 1 ரூபாய்க்கு. நீங்க தேங்காய பத்தி சொன்ன கருத்துக்களை எல்லாம் கேட்கும் போது 4 ஏக்கரை பாட்டத்துக்கு எடுத்து தென்னை விவசாயம் செய்யலாம்னு நினைக்கிறோம்னே, அத இந்த நாள்ல சபதம் எடுக்கிறோம்னே.
1: ஏ சொக்கலிங்கம், நீ என்னப்பா? ஒன்னு தேங்காய மூடையில கட்டி அனுப்பி விடு அப்படின்னு சொன்ன, இளநிய வெட்டி 2 கையிலயுமா கொண்டு வந்துட்டு இருக்க? ஏ, இதான் நடக்குது இல்லையா நாங்க இல்லாத நேரத்துல? என்னது உங்களுக்கும் தம்பிக்குமா? ஏ தம்பி பாருப்பா, 60 ரூபாய்க்கும் 65 ரூபாய்க்கும் வாங்கி குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன பாரு.
0: ஆமா
1: அண்ணா பாரு, 2 இளநிய வெட்டி கொண்டு வரான் பாரு. இனாமா குடிப்பா, இனாமா குடி.
2: முற்றுகின்ற

0: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
1: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா.
0: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு கியூட் மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
2: தசரோயா.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
2: தாராவளையில.
0: உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: தாத்தா அம்மா.
0: அவங்க பேர் சொல்லுங்க.
2: தாத்தா பேரு ஆடிசாமி, அம்மா பேரு பிரியங்கா.
0: சரி ஓகே. என்ன படிக்கிறீங்க?
2: எல்கேஜி.
0: எல்கேஜி படிக்கிறீங்களா? சரி, எல்கேஜி படிக்கிற சில குழந்தை இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க ப்ரோக்ராம்ல?
2: ஸ்டேட் கேபிட்டல்.
0: ஓ, ஸ்டேட் அண்ட் கேபிட்டல் சொல்ல போறீங்களா? சரி, நம்ம ஸ்டேட் என்ன?
2: தமிழ்நாடு.
0: சரி, நம்மளோட கேபிட்டல் என்ன?
2: சென்னை.
0: சரி, கேபிட்டல்ஸ் எல்லாம் சொல்லுங்க.
2: ஆந்திர பிரதேஷ் அமராவதி, அருணாச்சல பிரதேஷ் அசாம் டிஸ்கூல், பீகார் பாட்னா, சத்தீஸ்கர் ராய்பூர், கோவா பனாச்சி, குஜராத் காந்திகர், ஹரியானா சண்டிகர், ஹிமாச்சல பிரதேஷ் சிம்லா, ஜார்க்கண்ட் ராஞ்சி, கர்நாடகா பெங்களூரு, கேரளா திருவனந்தபுரம், மத்திய பிரதேஷ் கோபால், மகாராஷ்டிரா மும்பை, மணிப்பூர் மேகாலயா சில்லா, மிசோரா ஐஸ்வா, நாகாலாந்து போகிவா, ஒடிசா குசா, பஞ்சாப் சண்டிகர், ராஜஸ்தான் ஜெய்ப்பூர், சிக்கிம் கேண்டாப், தமிழ்நாடு சென்னை, தெலுங்கானா ஹைதராபாத், திருக்குலா அகர்தலா, உத்தரப்பிரதேஷ் லக்னா, உத்தரகாண்ட் தெஹ்ராதூன், வெஸ்ட் பெங்கால் கொல்கத்தா.
0: சூப்பர், அழகா சொல்லிட்டீங்களே. யார் சொல்லி கொடுத்தாங்க?
2: அம்மா.
0: வேற என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க?
2: திருக்குறள்.
0: திருக்குறளா? சொல்லுங்கம்மா.
2: திருக்குறள் அகர முடல ஏதெல்லாம் ஆடி பகவான் முடத்தை உலகி கக்க கசதல கப்பவை கத்தப்பை நிக்க அடுத்த தக நதீனா சுத்தப்போ உள்ளார மாறார நாவினால் சுத்தவாடு செல்வத்தும் செல்வா செவி செல்மா மச்செல்வா செல்வத்தெல்லாம் தலை இன்னா செய்தாரே ஒத்த அன்னார நன்னயம் சேன வித எல்லா விளக்க விளக்கல சான் பொய்யா அவளுக்கு விளக்கு மணிமிசை ஏகினால் மாண்டவை செய்தால் நிலுமிசை நீந்து வாழ்வா.
0: அழகா திருக்குறளும் நம்ம செல்ல குட்டி சொல்லியாச்சு. நீங்க பெரிய பையனா வளர்ந்த பிறமா என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
2: போலீஸ்.
0: போலீஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை?
2: தெரியல, ஜெயில படனா.
0: அதனால நீங்க வந்து போலீஸ் ஆக போறீங்களா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: இனி தமிழில் செய்திகள். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். ராய்ப்பூரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையின் பட்டமளிப்பு விழாவில் அவர் பங்கேற்று பட்டங்களை வழங்கி உரையாற்றவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. கூட்டுறவு, பன்முகத்தன்மை மற்றும் ஒருங்கிணைந்த செயல்பாட்டின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலுப்படுத்துவது குறித்து இன்றைய நிறைவு விழாவில் பிரதமர் உரையாற்றவுள்ளார். ஜல்சக்தி அமைச்சகத்தின் கீழ் குறித்த காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னுரிமை பணிகள், மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகளை ஒருங்கிணைப்பது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. குடிநீர் கட்டமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்துதல், குடிநீர் ஆதாரங்களின் ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துதல், ஜல்ஜீவன் 2 கட்ட திட்டம் குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச பண நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், G20 நிதியமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கிகளின் ஆளுநர்கள் கூட்டத்திற்கிடையே ஆஷ்விலே நகரில் IMF நிர்வாக இயக்குநர் கிறிஸ்டாலானா ஜார்ஜியாவை சந்தித்து பேசினார். அப்போது உலகளாவிய பொருளாதார மற்றும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி இலக்கு குறித்து அவர்கள் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. மேலும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வலுவான நிலையில் முன்னேறி வருவதற்கும் முந்தைய சாதனையை முறியடித்து வேகமான வளர்ச்சி கண்டு வருவதற்கும் IMF நிர்வாக இயக்குநர் பாராட்டு தெரிவித்ததாக அதில் கூறப்பட்டுள்ளது. பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 பயணமாக இன்று இந்தியா வருகிறார். தமது இந்த பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு நல்லுறவுகள் மற்றும் உலகளவில் இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கக்கூடிய அம்சங்கள் குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான நிகழ்ச்சியிலும் பெல்ஜியம் பிரதமர் பங்கேற்று உரையாற்றவுள்ளார். தொடர்ந்து மும்பை செல்லும் அவர் துறைமுகங்கள் மற்றும் சரக்கு போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கு இடையேயான வாய்ப்புகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக

0: உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இது கடந்த ஆண்டு இதே காலத்தை விட 14.8% அதிகம் என்று நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் 1,74,116 கோடியாக GST வசூலாகியிருந்தது. ஒட்டுமொத்த உள்நாட்டு GST வருவாய் 1,37,749 கோடி ரூபாயாக அதிகரித்திருப்பதாகவும், இது கடந்த ஆண்டை காட்டிலும் 9.3% அதிகம் என்றும் நிதியமைச்சகம் கூறியுள்ளது. இறக்குமதி மூலமான GST வசூல் 29% அதிகரித்து 62,604 கோடி ரூபாயாக உள்ளது என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்புக்கு ஏற்படும் அச்சுறுத்தல்களை ஒழிக்க தொடர் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளை துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக்கொண்டுள்ளார். ஸ்ரீநகரில் நேற்று நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான உயர்நிலைக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், ஜம்மு காஷ்மீரில் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவது, பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாதுகாப்பு அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைந்த தீவிர செயல்பாட்டு கண்காணிப்பை வலுப்படுத்துவதுடன் காவல்துறையினரும் பொதுமக்களும் ஒன்றிணைந்து இதுபோன்ற சவால்களை முறியடிக்க வேண்டும் என்று திரு மனோஜ் சின்ஹா கேட்டுக் கொண்டார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,050 தாண்டியுள்ளது. கடந்த வாரம் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் இதுவரை 4,000 பேர் மாயமாகியுள்ளதாகவும், அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாகவும் நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் சிக்கி தவித்த 163 இந்தியர்கள் இதுவரை மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 158 இந்தியர்கள் மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மேலும் 5 பேர் மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்பில் சிக்கி சீனாவுக்கு சென்ற இந்தியர்களின் எண்ணிக்கை 151 உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நீர்மின் சுரங்கங்களில் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக நேபாள அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிபுணர் குழுவினர் மற்றும் நவீன உபகரணங்களுடன் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே நேபாளத்தில் சிக்கி தவித்த 5 பேர் நேற்று இரவு தமிழகத்தின் சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் விமான நிலையத்தில் வரவேற்றார். ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து கடந்த 27ஆம் தேதி 21 பேர் சென்னை அழைத்து வரப்பட்டனர். இந்த நிலையில் சென்னையைச் சேர்ந்த 2 பேரும் மதுரையைச் சேர்ந்த 3 பேரும் சென்னை வந்தடைந்தனர். தங்களை மீட்க உதவிய மத்திய மாநில அரசுகளுக்கு தாயகம் திரும்பியவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். தருமபுரி மாவட்டத்தில் ரசாயன உரங்களை பயன்படுத்தாமல் இயற்கை முறையிலான விவசாயம் குறித்த பயிற்சி வேளாண் அறிவியல் நிலையம் மூலம் விவசாயிகளுக்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் விவசாயிகளுக்கான மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் குறித்தும் எடுத்துரைக்கப்படுவதாக வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் முனைவர் வெண்ணிலா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூலமாக மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் மண்வள அட்டை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளின் நிலங்களிலிருந்து மண் மாதிரிகளை சேகரித்து ஆய்வு செய்து அதன் மீது பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வருகிறது. இயற்கை விவசாயத்திற்கான தேசிய இயக்கத்தின் கீழ் ரசாயன உரங்கள் இல்லாத இயற்கை விவசாய முறைகள் குறித்து விவசாயிகளுக்கு பயிற்சிகளும் செயல் விளக்கங்களும் அளிக்கப்படுகின்றன.
1: பயங்கரவாதத்தில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கிர்கிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டில் பாகிஸ்தான் பிரதமர் முன்னிலையில் பிரதமர் இந்த கருத்தை தெரிவித்தார். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட 10 நாடுகளை உள்ளடக்கிய SCO எனப்படும் இந்த மாநாடு நேற்று நிறைவடைந்தது. அப்போது பேசிய பிரதமர், பயங்கரவாத விவகாரத்தில் உறுப்பு நாடுகளுக்கு இடையே இரட்டை நிலைப்பாடுகளுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். அடுத்த SCO மாநாட்டிற்கு பாகிஸ்தான்

0: தான் தலைமை வகிக்க உள்ள நிலையில் பிரதமர் தமது நிலைப்பாட்டை குறிப்பிட்டார். மாநாட்டின் நிறைவாக எஸ்சிஓ தலைவர்களின் கூட்டு பிரகடனமும் வெளியிடப்பட்டது. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் தமது 4 நாள் பயணத்தை நிறைவு செய்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மத்திய பிரதேசத்தின் கிழக்கு பகுதி, சத்தீஸ்கர், ஒடிசா, பீகார், ஜார்க்கண்ட், உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசத்தின் கிழக்கு பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதேபோல் அசாம், மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், ஸ்ரீகாந்த், தன்வி சர்மா ஆகியோர் இன்று விளையாட உள்ளனர். குவாங்டாங்கின் ஷென்சென் நகரில் நடைபெறும் இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை விளையாட உள்ளது. முன்னதாக நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் உன்னதி ஹூடா தோல்வியடைந்து வெளியேறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் செல்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜல்சக்தி அமைச்சக மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். பெல்ஜியம் நாட்டின் பிரதமர் பார்டி வீவர் 3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1050 தாண்டியுள்ளது. சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: நேரம் இப்போது காலை 7:25. நேர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம நாகர்கோவில் ரேடியோ குமரி எஃப்எம் 101. இனி சேவை செய்திகள் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக,
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையே பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: சேவை செய்திகள். இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் வருகிற 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாகர்கோவில் தலைமை அஞ்சலகத்தில் முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. அஞ்சல் துறை சேவையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொதுமக்கள் அதனை இக்கூட்டத்தில் நேரில் வந்து தெரிவிக்கலாம். அல்லது தங்கள் குறைகளை தபால் மூலமாக அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் kanyakumari.tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். மேலும் நாகர்கோவில் தலைமை அஞ்சல் அலுவலகத்துக்கு தபாலிலும் அனுப்பலாம். தபால் உரையின் முன்பக்க மேல்பகுதியில் தபால் சேவை குறை தீர்க்கும் முகாம் செப்டம்பர் 2026 என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும்.
6: குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
7: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
6: கல்லீரல், கணையம், வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
7: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
6: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிட்டல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
7: போன் 7358737358.
2: குமரி எஃப்எம் 101 சேவை செய்திகள் கேட்டு இருக்கீங்க. அடுத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்நினோ உள்ளிட்ட காலநிலை நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு மாறுபாடு, வெப்பநிலை உயர்வு, கடல் சீற்றம், கடல் அரிப்பு உள்ளிட்ட இயற்கை மாற்றங்கள் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டம் நாளை காலை 10 மணிக்கு சுங்கான் கடையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி கூட்ட அரங்கில் வைத்து நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள், கலந்து கொண்டு எல்நினோ நிகழ்வின் தன்மை, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள், மழைப்பொழிவு மாறுபாடுகள் மற்றும் எதிர்பார்க்கப்படும் வானிலை நிலவரங்கள் குறித்து அறிவியல் பூர்வமாக விளக்கங்களை வழங்கவுள்ளனர். மேலும் எல்நினோ மற்றும் காலநிலை

0: மாற்றத்தின் தாக்கம் விவசாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், பயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை மற்றும் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மீனவர்களை பொறுத்தவரையில் கடல் சீற்றம், பலத்த காற்று, கடல் அரிப்பு, கடல்நிலை மாற்றங்கள் மற்றும் மோசமான வானிலை நிலவரங்களின்போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை, தயார் நிலையில் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் இக்கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், விவசாய மற்றும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பெருமளவு கலந்து கொண்டு எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியல் பூர்வ தகவல்களை அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை உரிய முன்னெச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: நேர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் இப்போது காலை 7:30. குமரி எஃப்எம் 101, இது நம்ம நாகர்கோவிலின் எப்பவுமே டாப் 1 எஃப்எம். இனி கேட்கலாம்.
3: இன்றைய குறுஞ்செய்தி. காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
4: வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், ஏதோ எனக்கு ஸ்பெஷல் விருந்து தயாராக இருக்கிறது என்று ராஜமாதா கூறி சென்றார். இன்று என்ன மந்திரியாரே விசேஷம்?
3: அதை தாங்களே உணவு மேஜைக்கு வந்து நேரடியாக தெரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும்.
4: அப்படியா, என்ன மந்திரியார் சஸ்பென்ஸ் வைக்கிறார்? சரி, சென்று பார்த்து விடுவோம். அடடா, மேஜை நிறைய உணவுகளை அடுக்கி வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார்களே, இது என்ன வெள்ளை வெளிர் என்றிருக்கிறது?
3: இது நாரியல் சட்னி.
4: அப்படி என்றால்
3: தேங்காயை தான் ஹிந்தியில் நாரியல் என்று கூறுகிறார்கள்.
4: ஓஹோ, அப்படி. அடடே, இதை நான் கவனிக்கவே இல்லையே. இது இனிப்புதானே, நல்ல பிரவுன் கலரில் இருக்கிறது.
3: ஆம், இது இனிப்புதான். இது கோகோ பர்ஃபி.
4: ஓஹோ, கோகோவினால் செய்யப்படுகிறதோ?
3: இல்லை மன்னா, தேங்காய் பர்ஃபி. இத்தாலி, ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளில் தேங்காயை கோகோ என்றுதான் அழைக்கிறார்கள். அதைத்தான் அப்படி
4: கூறினோம். இது எதில் இருந்து தயாரிக்கப்படும் பாயாசம்?
3: தேங்காய் பாலில் தயாரிக்கப்பட்ட பாயாசம். உருது மொழியில் தேங்காயை இப்படித்தான் சொல்லுவார்களோ?
4: மந்திரியாரி, நானும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன், நீரும் ஓவராகத்தான் போய்கொண்டிருக்கிறீர்.
3: நான் எங்கம்மன்னா போகிறேன்? நான் இங்கேதானே நின்று கொண்டிருக்கிறேன்.
4: இல்லை இல்லை இல்லை, உமது உத்தேசம் எனக்கு புரிந்து விட்டது. உமக்கு இத்தனை மொழிகள் தெரியும் என்பதை எனக்கு நீர் தெரிய படுத்துகிறீரா? இல்லை, எனக்கு இத்தனை மொழிகள் தெரியாது என்பதை சொல்லாமல் சொல்லி காட்டுகிறீரா? சொல்லாமல் சொல்லி காட்டி மட்டம் தட்டுகிறீரா?
3: தங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனோ? தாங்கள் நாடாளும் மன்னர், நானோ ஏதோ சாதாரண மந்திரியார்.
4: அது நினைவில் இருக்கட்டும். ஆமாம், தேங்காய் சாதம், தேங்காய் அரைத்த குழம்புகள், தேங்காய் பொடி என்று இன்று உணவு வகைகள் எல்லாம் ஒரே தேங்காய் மயமாக இருக்கிறது. என்ன விஷயம்? இவை அனைத்தும் நமது தோப்பு தென்னை மரங்களில் இருந்து பெறப்பட்ட தேங்காய்களா?
3: இல்லை இல்லை மன்னா, இது வீரபாகுவின் தோப்பிலிருந்து எடுக்கப்பட்டது.
4: என்ன மந்திரியாரை கூறுகிறீர்? அது எப்போது கை மாறியது?
3: தாங்கள் வாடகை தரவில்லை என்று அவர் தான் எடுத்துக்கொண்டார் மன்னா.
4: சரி சரி, போகட்டும், எடுத்துக் கொள்ளட்டும், நான் அவனை மன்னித்து விடுகிறேன்.
3: ஆமாம், இது மன்னரின் வழக்கமான பாணிகளில் ஒன்றுதானே மன்னா. இன்று உலக தேங்காய் தினம், அதனால் தான் இப்படி ஒரு கொண்டாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம்.
4: உலக தேங்காய் தினமா? ஏன் மந்திரியாய், கத்தரிக்காய், மாங்காய், வெண்டைக்காய், சுரைக்காய் என்று எத்தனையோ காய்கள் இருக்க, ஒரு காய்க்கெல்லாம் ஒரு தினம் தினம் கொண்டாட வேண்டுமா? அப்படி என்னதான் இருக்கிறது இந்த தேங்காயில்?
3: நமது உணவில் மிக முக்கிய பங்கு

0: உபயோகிக்கும் தேங்காய் அதிக ஊட்டச்சத்து நிறைந்தது. உலக அளவில் வெப்பமண்டல பகுதிகளில் அதிக வருவாய் ஈட்டிக் கொடுப்பதில் தேங்காய் தான் மிக முக்கியமான ஒன்றாக விளங்குகிறது. தேங்காய்களின் முக்கியத்துவம், அவற்றால் நமக்கு கிடைக்கும் பலன்களை நினைவு கூறவே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது.
1: ஆமா மந்திரியாரே, கலப்படம் நிறைந்த இந்த உணவு உலகில் எவ்வித கலப்புமின்றி சுத்தமான மற்றும் சத்துக்கள் அதிகம் நிறைந்த நீராகாரமாக தேங்காய்கள் விளங்குகின்றன என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை.
0: ஆமண்ணா, தேங்காயில் ஏராளமான வைட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்து அதிக அளவு நிறைந்துள்ளது. உடலில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நல்ல கொழுப்புகள் தேங்காயில் உள்ளன. எலக்ட்ரோலைட் நிறைந்த இயற்கை பானமாக தேங்காய் நீர் விளங்குகிறது.
1: ஆஹா, அற்புதம். அப்படியெனில் நான் டயட்டில் இருக்கும் போது தேங்காய் நீரை அதிகமாக எடுத்துக் கொள்ளலாம் போல் இருக்கிறது.
0: ஆமண்ணா, தாராளமாக எடுத்துக் கொள்ளலாம். தேங்காய் எண்ணெய் மிகவும் பிரபலமான இயற்கை மாய்ஸ்சரைசர் மற்றும் ஹேர் கண்டிஷனர் என்று கூறலாம். தேங்காயில் ஏகப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை செய்வதை ஊக்குவிக்கவும் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது.
1: அது மட்டுமல்ல மந்திரியாரே, கலாச்சாரம், ஊட்டச்சத்து மற்றும் பொருளாதார மேம்பாடு என தேங்காய் பற்றிய விழிப்புணர்வை உலக தேங்காய் தினத்தில் ஏற்படுத்துவோம். இந்நாளில் தென்னை விவசாய விளைச்சலில் நிலையான நடைமுறைகளை வலியுறுத்துவோம்.
0: மன்னா, நான் பேசிக் கொண்டிருந்தது ராஜமாதா தங்களிடம் ஒரு விஷயத்தை தெரிவிக்க சொன்னார். நான் அதை மறந்து விட்டேன்.
1: என்னது?
0: தாங்கள் காலை உணவை முடித்துவிட்டு ஆலயத்திற்கு செல்ல வேண்டுமா? அங்கு தங்களது நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தித்து விட்டு தங்கள் பேரில் 108 தேங்காய்களை உடைக்கப் போகிறாரா ராஜமாதா?
1: அவர் தரையில் தானே போட்டு உடைக்கப் போகிறார். அதற்கு நான் எதற்கு செல்ல வேண்டும்?
0: எப்போதும் தேங்காய் உடைக்கும் போது அதில் தெரித்து விடும் தேங்காய் சில்லுகளை தாங்கள் தான் முதலில் எடுக்க வேண்டும் என்று கூறுவீர்களாமே. அதற்கு தான் தங்களை மறக்காமல் அழைத்து வருமாறு ராஜமாதா கூறினார்.
2: இன்றைய குறுஞ்செய்தி.

நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம நாகர்கோவிலின் குமரி எஃப்எம் 101. நேரம் இப்போது காலை 7:35. ஃப்ரெஷ்ஷான ஒரு மார்னிங், பாசிட்டிவான ஒரு ஃபீலிங், ஹாப்பியான ஒரு பிகினிங். உங்கள் காலை நேரத்தை மகிழ்ச்சியாக்க ஸ்டார்ட் பண்ணலாமா தென்குமரி தேனலையை? தேனலையில் உங்களுடன் குமரி எஃப்எம் 101 நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. பொது அறிவு கேள்விக்கு போலாமா? இன்னைக்கு தேனிலை தரப்போகும் கேள்வி என்ன அப்படின்னா, கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? கேள்வியை மீண்டும் சொல்றோம், கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்களின் எண்ணிக்கை எத்தனை? இந்த கேள்விக்கான பதில வித்யாசாகர் இசையில அருள்மொழியோட லிரிக்ஸ்ல, ஹாரிஸ் ராகவேந்திரா உமாரமரன் வாய்ஸ்ல அரசியல் மூவி சாங் கேட்டுட்டு தெரிஞ்சுக்கலாமா?

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
3: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம், சீக்கோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
5: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
6: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
7: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
6: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
7: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
8: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் வர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
9: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
10: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி FM 101 இன்று காலை 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. கலகலப்பான காலை நேரம், 7:43. பரபரப்பான உங்கள் நேரங்களில் ஸ்வீடான டிராவல். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. தென்குமரி தேர்தலில் பொது அறிவு கேள்விக்கான பதிலை தெரிஞ்சுக்கலாமா? கேள்வி, கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் 449 புலவர்கள். கேள்வியும் பதிலையும் திரும்ப சொல்றோம். கடைச்சங்க காலத்துல தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர்னு கேள்வி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் 449 புலவர்கள். புராணத்தில் பரஞ்சோதி முனிவர் தான் பாடின பாரதத்தில் நன்னறிவார் வீற்றறிக்கும் நன்மாடக்கூடல் அப்படின்னு குறிப்பிடுகிறார்.

0: இதுல இந்த நன்றறிவார் அப்படிங்கிறது 449 புலவர்களை குறிப்பிட்டு எழுதப்பட்டதா சொல்லப்படுது. நேர்களே, இன்று மதியம் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். காலையில 8 மணிக்கு உலக தேங்காய் தினம் சிறப்புரை கேட்கலாம். உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிறப்புரை வழங்குகிறார் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் தமிழ்நாடு மண்டல இயக்குநர் கோயம்புத்தூர் இ அறவாளி அவர்கள். பத்திரண்டுக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சி இருக்கு. 11:00 எக்ஸூரை தொடர்ந்து பேசுங்க மக்களே பேசுங்க, புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கூட இருக்கு. பிரைட்டான டேல ஒரு ரைட்டான டைம் இது நேரம். இப்போது காலை 7:45.
1: தேதியும் செய்தியும் இன்று செப்டம்பர் மாதம் 2 தேதி.
2: உலக தேங்காய் தினம் இன்று.
1: தேங்காய்களின் பயன்களை சுட்டிக்காட்டுவதற்காக 2009 முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 2 தேதி என்று உலக தேங்காய் தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
2: வேலை வாய்ப்பை உருவாக்குதல், பல்வேறு நோய்களை குணப்படுத்தும் தன்மை மற்றும் தேங்காயின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்றவை இத்தினத்தின் நோக்கமாகும்.
1: அமெரிக்க பொருளியலாளர் ஹென்றி ஜார்ஜ் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
2: அமெரிக்க அரசியல் பொருளாதார அறிஞர் மற்றும் பத்திரிகையாளருமான ஹென்றி ஜார்ஜ் அவர்கள் 1839 இதே நாளில் பிறந்தார்.
1: இவரது எழுத்துக்கள் முற்போக்கான அமெரிக்க சகாப்தத்தின் பல சீர்திருத்த இயக்கங்களை தூண்டியது.
2: இவரது மிக பிரபலமான புத்தகமான ப்ராக்ரஸ் அண்ட் பாவர்ட்டி உலகெங்கிலும் மில்லியன் கணக்கான பிரதிகளில் விற்பனையானது.
1: உலகின் முன்னாள் No. 1 டென்னிஸ் வீரரான அமெரிக்காவின் ஜிம்மி கோனஸ் அவர்கள் 1952 இதே நாளில் பிறந்தார்.
2: 1974 முதல் 1977 வரை கிட்டத்தட்ட 160 வாரங்களுக்கு மேல் உலக தரவரிசையில் முதல் இடத்தில் இருந்த இவர் 8 கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டத்தையும் 2 கிராண்ட்ஸ்லாம் இரட்டையர் பட்டங்களையும் பெற்றுள்ளார்.
1: நான் ஈ பாகுபலி போன்ற திரைப்படங்களில் நடித்துள்ள கன்னட திரைப்பட நடிகரும் எழுத்தாளரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான சுதீப் அவர்கள் 1972 இதே நாளில் பிறந்தார்.
2: 1945 இதே நாளில் வியட்நாம் பிரான்சிடம் இருந்து விடுதலையை அறிவித்து வியட்நாம் மக்களாட்சி குடியரசு என்ற பெயரில் ஹோச்சிமின் தலைமையில் ஆட்சியை அமைத்தது.
1: 1946 இதே நாளில் இந்திய இடைக்கால அரசு ஜவஹர்லால் நெஹ்ரு அவர்களின் தலைமையில் உருவானது.
2: In 1960 இதே நாளில் திபெத்தில் முதல் தடவையாக மத்திய திபெத்திய நிர்வாகத்தின் நாடாளுமன்றத்திற்கான பொது தேர்தல் இடம்பெற்றது. இந்நாளை அவர்கள் ஜனநாயக நாளாக கொண்டாடுகிறார்கள்.
1: சூரிய வளிமண்டலத்தை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் ஆதித்யா L1 என்ற விண்கலத்தினை 2023 இதே நாளில் விண்ணில் செலுத்தியது.
2: புகழ்பெற்ற மராட்டிய எழுத்தாளர் V.S. காண்டேக்கர் அவர்கள் நினைவு தினம்.

0: ஞானபீட விருது பெற்ற முதல் மராட்டிய எழுத்தாளரான விஷ்ணு சாகரம் காண்டேக்கர் அவர்கள் தான் எழுதிய யயாதி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருதினையும் வென்றுள்ளார்.
1: இவரது புதினங்களில் பல தமிழிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
0: 16 நாவல்களையும் 6 நாடகங்களையும் 250 சிறுகதைகளையும் 50 உருவக கதைகளையும் 200-க்கும் மேற்பட்ட திறனாய்வு

0: நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க மருத்துவர் பார்பரா மெக்லின்டாக் அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை தனித்து பெற்ற முதல் பெண்மணியான பார்பரா அவர்கள், குரோமோசோம்களில் உள்ள மரபணுக்கள் அவ்வப்போது தங்களின் இடங்களை மாற்றிக்கொள்கின்றன என்பதனை கண்டறிந்து கூறினார்.
0: அத்தோடு மரபணுக்கள் தங்களை தாங்களே பரிணாம வளர்ச்சிக்கு உட்படுத்திக் கொள்ளும் என்பதை நிரூபித்த இவர் 1992 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
4: இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பேசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
5: முகம் ஒரு பக்கமா சாய்தா, கை கால் திடீரென பலவீனமாகுதா, பேச்சு தெளிவா வரலையா, இது ஸ்ட்ரோக்குக்கான அறிகுறியா இருக்கலாம்.
6: அறிகுறிகள் தொடங்கிய 4 மணி நேரத்திற்குள்ள முத்து நியூரோ மருத்துவமனைக்கு வந்தா ஸ்கேன் மூலம் அடைப்பை கண்டுபிடிச்சு நவீன தொழில்நுட்பம் மூலமா சிறப்பு சிகிச்சை கொடுக்கறாங்க.
7: உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

தென்குமரி தேனலில இனி வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 60 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 35 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 40 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், வடை மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 15 ரூபாய், பாகற்காய் 70 ரூபாய், இஞ்சி 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சேனைக்கிழங்கு 65 ரூபாய், பல்லாரி 65 ரூபாய், கேரட் 70 ரூபாய், முட்டைக்கோஸ் 55 ரூபாய், வாழைக்காய் பத்தியனம் 70 ரூபாய், முருங்கைக்காய் பத்தியனம் 55 ரூபாய், சின்ன வெங்காயம் 90 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 25 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி கிலோ ஒன்றுக்கு 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 110 ரூபாய், சவுச்சவ் 48 ரூபாய், தட்டைப்பயிறு 40 ரூபாய், பச்சை மாங்காய் 80 ரூபாய், பீட்ரூட் 55 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 180 ரூபாய், நாத்தங்காய் 150 ரூபாய், காலிஃபிளவர் 55 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 60 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 63 ரூபாய், வாழை இலை ஒரு பூட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 48 ரூபாய், புதினா கிலோ ஒன்றுக்கு 70 ரூபாய், பால் சேம்பு 85 ரூபாய், வழுதலங்காய் 80 ரூபாய், கோவைக்காய் 55 ரூபாய், நெல்லிக்காய் 70 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், காராமணி பயிறு 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 55 ரூபாய், நூல்கோல் 65 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 35 ரூபாய். பழங்களில் நேந்திரன் வாழைப்பழம் 60 ரூபாய்க்கும், பப்பாளி 40 ரூபாய்க்கும், அன்னாசி 50 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் அம்பை 16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். இன்னைக்கு காலை நேர நிலவரப்படி

0: பேச்சிப்பாறை அணை 27.20 அடி, பெருஞ்சாணி அணை 55.90 அடி, சிற்றாறு 1 9.38 அடி, சிற்றாறு 2 9.48 அடி, பொய்கை அணை 15.10 அடி, மாம்பழத்துறையாறு அணை 38.14 அடி.
1: கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
2: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை, இப்போது நாகர்கோவிலில்.
1: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
2: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
1: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
2: போன் 7358737358.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
5: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீக்குளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
7: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
8: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
7: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
8: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

நேயர்கள் தென்குமரி தேனிலே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில இனி அச்சு மியூசிக்ல கவின் லிரிக்ஸ்ல கார்த்திகோட வாய்ஸ்ல உருமீன் திரைப்பட பாடல்.

0: உங்கள் நேரங்களில் மகிழ்ச்சியாய் இதுவரை இணைந்தது நம்ம நாகர்கோவிலின் குமரி எஃப்எம் 101 தென்குமரி தேனலை. உங்கள் காதுகளில் பண்பலை நூற்றின் குரல் என்றாலும் எங்கள் மனதில் நிறைந்தது உங்கள் அன்புதான். நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இந்த நிகழ்ச்சி இங்கே முடிவடைகிறது. உங்கள் நினைவுகளில் எங்கள் குரல் தொடரும். இனி தொடர்வது உலக தேங்காய் தினம் சிறப்புரை. மீண்டும் இதே அன்போடும் உறவோடும் குமரி எஃப்எம் 101 நாகர்கோவிலின் அன்பான அலைவரிசையில் காலை 8:30 சந்திப்போம் நேர்களே.
1: இன்று உலக தென்னை தினத்தையொட்டி சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் ஈ அறவாழி அவர்கள். இவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஆவார்.
2: அன்பார்ந்த தென்னை விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர் அனைவருக்கும் வணக்கம்.
3: ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 2 கொண்டாடப்படும் உலக தென்னை தினம் தென்னை துறையுடன் தொடர்புடைய மில்லியன் கணக்கான மக்களை ஒன்றிணைக்கும் ஒரு சந்தர்ப்பமாகும். சர்வதேச தென்னை சமூக 1998 நிறுவியதன் நினைவு நாளை நினைவு கூறும் வகையில் இந்த நாள் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனத்தில் இந்தியா உட்பட 21 நாடுகள் அங்கம் வகிக்கின்றன. இந்த நாளில் சிந்தனை, கூட்டு நடவடிக்கை மற்றும் கொண்டாட்டத்திற்கான ஒரு தளமாக உருவெடுத்துள்ளது. ஊட்டச்சத்து, சுகாதாரம், சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்வாதாரங்களுக்கு தென்னை மரத்தின் மகத்தான பங்களிப்புகளை இது கௌரவிக்கிறது. அதே நேரத்தில் இந்த துறையின் எதிர்காலத்தை பாதுகாக்க எதிர்கொள்ள வேண்டிய சவால்களை நமக்கு நினைவூட்டுகிறது. உலக தென்னை தினத்திற்கான கருப்பொருள்:
2: காலநிலை சவால்களை தாங்க வல்ல தென்னை, உணவு, ஆற்றல் மற்றும் வாழ்வாதார பாதுகாப்பை உறுதி செய்தல்
3: என்பது சரியான நேரத்தில் மற்றும் சிந்தனையை தூண்டும் வகையில் உள்ளது. நவீன உலகில் தென்னையின் பல்துறை திறன் மற்றும் முக்கியத்துவத்தையும் சந்தை திறன் மற்றும் விநியோக யதார்த்தங்களுக்கான இடையிலான இடைவெளியை மூடுவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சிகளின் அவசரத்தையும் இது எடுத்து காட்டுகிறது. தென்னை இன்று பாரம்பரியம் மற்றும் நவீனத்தின் இடையில் இருக்கின்றது. கிராமங்கள் மற்றும் தீவுகளில் உள்ள வீடுகளின் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இது வாழ்க்கை மரம், ட்ரீ ஆஃப் லைஃப் என்று போற்றப்படுகின்றது. மறுபுறம் பார்த்தால் இளநீர் மற்றும் விர்ஜின் கோகனட் ஆயில் முதல் தென்னை நார் சார்ந்த பொருட்கள், செறிவூட்டப்பட்ட கார்பன், கைவினைப் பொருட்கள், ஊட்டச்சத்து மருந்துகள் மற்றும் உயிரி அடிப்படையிலான தொழில்துறை பொருட்கள் வரை உலகளவில் விரிவடையும் சந்தைகளை கண்டறிந்து வருவதால் இது மிகவும் விரும்பப்படும் உலகளாவிய பொருளாக மாறியுள்ளது. இயற்கை ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களுக்கான தேவை அதிகரிப்பு எதிர்கால பொருட்களாக தென்னையின் இடத்தை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. நவீன அறிவியல் தேங்காயின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நன்மைகளை அதிகளவில் உறுதிப்படுத்துகின்றது. விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இப்போது அதன் தனித்துவமான கொழுப்பு அமில சுய விவரத்திற்காகவும், இளநீர் அதன் இயற்கை எலக்ட்ரோலைட் உள்ளடக்கத்திற்காகவும், தேங்காய் மாவு, பால் மற்றும் தாவர அடிப்படையிலான உணவுகளில் அவற்றின் பங்களிப்பிற்காகவும் பாராட்டப்படுகின்றது. செயல்பாட்டு உணவுகள் மற்றும் நிலையான உணவுகளை நோக்கிய உலகளாவிய இயக்கத்தில் இந்த தயாரிப்புகள் ஒரு தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளன. இந்தியா போன்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது புதுமை, சான்றிதழ் மற்றும் பிராண்டிங் மூலம் அதிக மதிப்பை பிடிக்க வாய்ப்பளித்திருக்கின்றது. இந்த துறையின் எதிர்காலம் புதுமை மற்றும் மதிப்பு கூட்டலில் உள்ளது. பாரம்பரிய தயாரிப்புகள் முதல் தேனை உணவு முதல் அழகு சாதன பொருட்கள், தொழில்துறை மூலப்பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த வீட்டுப் பொருட்கள் வரை பல்வேறு வகைகளை பன்முகப்படுத்தப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த புதுமைகளை அதிகரிப்பது, நிலையான தரத்தை உறுதி செய்வது மற்றும் போட்டித்தன்மை வாய்ந்த பிராண்டுகளை உருவாக்குவது அவசியம். தென்னை 90 மேற்பட்ட நாடுகளில் பயிரிடப்படுகின்றது. இது 10 மில்லியனுக்கும் அதிகமான விவசாய குடும்பங்களை ஆதரிக்கின்றது. உலகின் முன்னணி உற்பத்தியாளர்களின் ஒன்றான இந்தியா உலகளாவிய தென்னை நிகழ்ச்சி நிலை முன்னெடுப்பதில் சிறப்பு பொறுப்பை கொண்டுள்ளது.

0: தென்னை மேம்பாட்டு வாரியம் மூலம் தரமான நடவு பொருள் உற்பத்தி, தென்னை சாகுபடி பரப்பை விரிவுபடுத்துதல், தென்னை சார்ந்த பயிர் முறைகள் மூலம் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல் மற்றும் பதப்படுத்துதல், மதிப்பு கூட்டல் மற்றும் சந்தைப்படுத்துதலுக்கான பல்வேறு திட்டங்களை நாடு செயல்படுத்தி உள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் விவசாயிகள், தொழில் முனைவோர், ஆராய்ச்சியாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் தென்னையுடன் தொடர்புடைய அனைவருக்கும் எனது தென்னை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தென்னையின் உண்மையான சக்தியை கண்டுபிடித்து அதன் வாக்குறுதியை செயல்படுத்தும் தொலைநோக்கு பார்வைக்கு நம்மை மீண்டும் அர்ப்பணிப்போம். விவசாயிகளின் மீள்தன்மை, படைப்பாற்றல் மற்றும் தென்னை மரத்தின் எல்லையற்ற ஆற்றல் ஆகியவற்றால் நாம் ஈர்க்கப்படுவோம். உறுதியுடனும் பொறுப்புடனும் இணைந்து செயல்படுவதன் மூலம் வரும் தலைமுறைகளுக்கு செழிப்பு, ஆரோக்கியம் மற்றும் நிலைத்தன்மையின் தூணாக தென்னை தொடர்ந்து செயல்படுவதை உறுதி செய்ய முடியும்.
1: இதுவரை உலக தென்னை தினத்தை ஒட்டிய சிற்றுரை கேட்டீர்கள். வழங்கியவர் மத்திய தென்னை வளர்ச்சி வாரியத்தின் இயக்குனர் ஈ. அறவாழி அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
2: பனைமரம்

சுஷீலா குரலில் ஒலித்தது குளவிளக்கு திரைப்பட பாடல்.

0: தெரியுமா? அப்படி என்ன கிரகம்?
1: அதுதான் பூமி.
0: அட விளையாடாத, பூமினா அழகா பசுமையா வாழ அருமையான இடம்னு கேள்விப்பட்டிருக்கனே. ஆனா இது வறண்டு போய் அறவமே இல்லாம இருக்கே.
1: மனிதர்கள் மரங்களை மறந்ததோட விளைவுதான் இது.
0: அப்போ நம்ம ஸ்பேஸ்ஷிப் போய் இறங்கின உடனே நம்ம கிரகம் முழுக்க மரங்களை நட்டு காப்பாத்திடலாம்.

0: நேரம் காலை 8:30. நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால்.
5: இன்றைக்கு பல பேர் வந்து உயில் எழுதி வைக்கிறாங்கல்ல, இந்த உயில்னா என்ன? அதாவது ஒரு நபர் தனக்கு பின்னாடி தன்னுடைய சொத்துக்கள் யாருக்கு போய் சேரணும்னு நினைக்கிறாரோ அந்த நினைப்பை சட்டப்படி உறுதிப்படுத்துறது தான் உயில். சரி, உயிலை வந்து யார் எழுதலாம்? 18 வயசு பூர்த்தியான யாரும் உயில் மூலமாக சொத்துக்களை விநியோகிக்கலாம். கண் பார்வை இல்லாதவங்க, காது கேளாதவங்க, வாய் பேச முடியாதவங்க இவங்கள்லாம் கூட உயில் எழுதி வைக்கலாம். புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க கூட சில சமயம் புத்தி தெளிவாக இருந்தால் உயில் எழுதலாமா? குடிபோதையில் இருக்கிறவங்க, தாங்கள் என்ன செய்கிறோங்கிறது தெளிவாக அறிய முடியாதவங்க, நோய் நொடியில் இருக்கிறவங்க இவங்கள்லாம் உயில் எழுத முடியாது. ஒருத்தரை நிர்பந்தப்படுத்தி ஏமாற்றி அல்லது சுய நினைவில்லாத ஒருத்தர்கிட்ட எழுதி வாங்கி வைக்கிற உயில் வந்து செல்லாது. உயிலை வந்து இந்த முறையில் தான், இந்த படிவத்தில் தான் எழுதணும்னு சட்டத்தில் விதி எதுவும் கிடையாது. இதுக்கு முத்திரை கட்டணமும் கிடையாது. உயிலை வந்து வெற்று காகிதத்தில் எழுதலாம். அச்சடிக்கணும், டைப் அடிக்கணுங்கிற அவசியம் கூட இல்லை, கையாலேயே கூட எழுதலாம். எழுதி இருக்கிறது புரியணும், அவ்வளவுதான். குறைந்தபட்சம் 2 சாட்சிகளை வச்சுக்கிட்டு உயில் எழுதுகிறவர் அதில் கையெழுத்து போடணும். கையெழுத்து போட தெரியாதுன்னா இடதுகை பெருவிரல் ரேகை வைக்கலாம். உயில் சாசனத்துக்கு சாட்சிகள் கையெழுத்து இல்லைன்னாலும் அது செல்லாது. அப்புறம் பிரிவிலேஜ்டு வில் அப்படின்னு இருக்கு, அதுக்கு மட்டும் சாட்சிகள் தேவையில்லை. அது என்னென்னா, இந்த விமானப்படை, கப்பல் படை அல்லது யுத்தத்தில் பணிபுரியும் நபர்கள் அவங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவங்க எழுதுகிற உயில் அது. அதுக்கு சில விசேஷ சலுகைகள் உண்டு. ஒருத்தர் முதல்ல ஒரு உயில் எழுதி வைக்கிறார், அதுக்கப்புறம் மனசு மாறி போகுது, அது வேணாம்னு நினைக்கிறார், ரத்து செஞ்சுடலாம். அதுக்கப்புறம் வேறு உயிலும் எழுதலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனை தடவை வேணும்னாலும் உயில் எழுதலாம். கடைசியாக எழுதப்பட்ட உயில் சட்டப்படி சரியாக இருந்தால் அதுதான் அமலுக்கு வரும். சரி, எழுதுகிற உயிலை ரகசியமாக வச்சுருக்கிறது எப்படி? இது ஒரு கேள்வி. இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒருத்தர் உயிலை எழுதினதுக்கு அப்புறம் அவர் தானாகவோ அல்லது அங்கீகரிக்கப்பட்ட முகவர் மூலமாகவோ, அதாவது ஒரு ஏஜெண்ட் மூலமாகவோ, ஒரு கவரில் போட்டு சீல் வச்சு கவர் மேலே தன்னுடைய பெயரை எழுதி அல்லது அந்த ஏஜெண்ட் பெயரை எழுதி கவர் மேலே என்ன அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிற விவரம்லாம் எழுதி சார் பதிவாளர்கிட்ட ஒப்படைக்கலாம். இதுக்கு கட்டணம் உண்டு. அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அப்போ ஒரு மனு கொடுத்து அந்த கவரை திருப்ப வாங்கிக்கலாம். இப்போ எழுதுகிற உயிலை இவ்வளவு நாளுக்குள்ளே பதிவு செய்யணுங்கிற கால வரையறை உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? எப்போ வேணும்னாலும் பதிவு செய்யலாம். நம்மளால ஒருத்தர் ஒரு நாள்

0: ரொம்ப அவசரமாக வந்தார். இந்த உயில் எழுதுறது சம்பந்தமாக பூரா விவரமாக எனக்கு உடனே தெரியணும்னார். நான் உடனே அவரை வக்கீல் ஒருத்தர்கிட்ட அழைச்சிட்டு போனேன். இவர் அவர்கிட்ட எல்லா விவரமும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார். ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வெளியில் வந்தோம். அதுக்கப்புறம் இவர்கிட்ட கேட்டேன், ஆமாம் இவ்வளவு விவரமாக கேட்குறீங்களே, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க சார் அப்படின்னு கேட்டேன். 6 பேர் சார் அப்படின்னார். சரி, இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு கேட்டேன். அதை இனிமே தான் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னார்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
5: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை களஞ்சு. களஞ்சு அப்படின்னா தங்கம் வெள்ளி போன்ற விலை மதிப்புள்ள பொருட்களை எடை செய்ய பயன்படுத்தப்பட்ட ஒரு அளவீடு தான் இந்த களஞ்சு. தோராயமா 4.5 கிராம்ல இருந்து 5 கிராம் வரைக்கும் இந்த அளவீட பயன்படுத்தினாங்க.
6: புறநானூற்றுல வரக்கூடிய ஒரு பாடல் வரி சொல்லுது, களிரோடு விளங்கும் களஞ்சின் மாவுரு அப்படின்னு ஒரு வரி. இந்த வரி நமக்கு என்ன பொருளை தருது அப்படின்னா, யானைகளும் களஞ்சி எடையுள்ள பொற்காசுகளையும் ஒரு வள்ளல் அள்ளி கொடுத்தான் அப்படின்னு ஒரு புலவர் பாடியிருக்கிறது தான் இந்த வரி நமக்கு சொல்லுது.
5: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
7: This is the first time honey, we're getting together. Oh baby, I feel so good.
6: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வேர்ட் stifle, stifle. stifle அப்படினா உணர்வுகளையோ அல்லது செயல்களையோ அடக்குதல் அல்லது மூச்சு திணறல் ஏற்படுதல், இந்த மாதிரியான பொருட்களை இந்த வார்த்தை நமக்கு தருது.
5: சோ இந்த ரெண்டு அர்த்தத்துக்கு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். She tried to stifle her yarn during the meeting. அதாவது கூட்டத்தின் போது அவள் தன் கொட்டாவியை அடக்க முயன்றாள். இந்த இடத்துல stifle அப்படிங்கறது அடக்க முயன்றால் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது. அதே மாதிரி The room was so hot that I felt stifled. அந்த அறை மிகவும் சூடாக இருந்ததால் எனக்கு மூச்சு திணறுவது போல் இருந்தது. So இந்த இடத்துல stifle அப்படிங்கறது மூச்சு திணறல் அப்படிங்கிற அர்த்தத்தை குறிக்குது.
6: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
5: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, நாம ரொம்ப சோர்வா இருக்கிறப்போ அல்லது வேலை செஞ்சுட்டே இருக்கிறப்ப நமக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகும். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு போய் வா ஒரு கப் காஃபி குடிக்கலாம் இல்ல டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடிச்சிட்டு, அந்த டீ காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய மூளை வந்து ரொம்ப பிரிஸ்க் ஆன மாதிரி நாம ஃபீல் பண்ணுவோம். ஆனா உண்மையிலே அந்த காஃபியோ அல்லது டீயோ குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்புல என்ன மாற்றம் நிகழுது, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
6: அதாவது நம்ம பாடி டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அடினோசைன் மாலிக்யூல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம மூளைக்கு போய் நம்ம உடம்பு டயர்ட் ஆயிடுச்சு, we need some rest அப்படிங்கறத சொல்லுது. நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய அந்த அடினோசைன் ரிசெப்டர்ஸ் வந்து இந்த அடினோசைன் மாலிக்யூலோட சிக்னல்ஸ் ரிசீவ் பண்ணுது. சோ அதனால தான் நமக்கு வந்து அந்த டயர்ட்னஸ் ஃபீல் வருது. இப்போ இந்த டயர்ட்னஸ் நீக்க நம்ம என்ன செய்வோம், சம்டைம்ஸ் நம்ம ஏதாவது நமக்கு பிடிச்சமான சில விஷயங்களை செஞ்சு அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொண்டு வருவோம். அது ஒரு சரியான வழியா இருக்கலாம், ஆனா பெரும்பாலும் நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கப் காஃபியோ டீயோ சூடா குடிச்சா அந்த டயர்ட்னஸ் போயிடுமே அப்படிங்கிற தாட் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். அப்படி அந்த காஃபில என்ன இருக்கு தெரிஞ்சுக்கலாமா?
5: காஃபில கெஃபைன் அப்படிங்கிற ஒரு மாலிகுலர் இருக்கு. அந்த கெஃபைனோட மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் அடினோசைன் மாலிகுலர் ஸ்ட்ரக்சரும் ஒன்னு போல இருக்கு. சோ நாம காஃபி குடிச்சதும் அந்த கெஃபைன் வந்து அடினோசைன் ரிசெப்டர்ஸ் பிளாக் பண்ணி வச்சிரும்.
6: அதாவது அடினோசைன் நாம டயர்டா இருக்கிறோம் அப்படிங்கிற சிக்னலை மூளைக்கு அனுப்புது, கெஃபைன் அந்த சிக்னலை போய் டெம்பரரியா பிளாக் பண்ணி வைக்குது. அதனாலதான் நம்ம காஃபியோ டீயோ குடிச்சதும் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா ஃபீல் பண்றோம், வேலையிலேயே நம்மளால கவனம் செலுத்த முடியுது, தூக்கம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி ஃபீல்.
5: ஆனா உண்மை என்னன்னா கெஃபைன் நம்முடைய உடல்ல உள்ள சோர்வை போக்குறது கிடையாது, அதுக்கு பதிலா சோர்வா இருக்குது அப்படிங்கிற சிக்னலை கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணி வைக்குது. அதனாலதான் கெஃபைனை நாம ஒரு ஸ்டிமுலன்ட் அப்படின்னு சொல்றோம். அதனால தூக்கம் வரும்போது தொடர்ந்து டீ காஃபி அப்படின்னு குடிக்காம நம்ம உடலுக்கு தேவையான ஓய்வையும் கொடுக்கணும். ஒரு நல்ல தூக்கம் தான் உண்மையான புத்துணர்ச்சியை தரும். இன்னைக்கு நாம 3 விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
6: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசிக்கலாமா? திப்பு குரல்ல தீனா இசையில யுகபாரதி வரிகள்ல கந்தக்கோட்டை திரைப்பட பாடல்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன் பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவளை.
2: கேட்டுக்கொண்டிருக்கும் குமரி எஃப்எம் 101ல இன்னைக்கு ஈவினிங் 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் பத்தின தகவல்களை தர்றாங்க. கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். கண்டிப்பா கேளுங்க நேர்களே, நிகழ்ச்சிய தேசிய ஊட்டச்சத்து வாரத்துல நிறைய நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் என்ன, நம்ம எப்படியெல்லாம் சாப்பிடணும், என்ன மாதிரி எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற தகவல்களை தராங்க டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள். இப்ப கேட்டுட்டே இருக்கீங்க நாகர்கோவில் ரேடியோவில் இருந்து கே கே எக்ஸ்பிரஸ். கே கே எக்ஸ்பிரஸ்

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
3: ஆ,
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 மினிட்ஸ்.
2: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
4: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
3: இந்த வீட்ல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
2: அடே, இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு.

0: தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது.
1: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
0: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
1: உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
0: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
1: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணியை யூஸ் பண்றேன், போதுமா?
2: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேனும்.
1: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டரை சேவ் பண்ணிருக்கலாம்.
0: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
1: நீரை சேமிப்போம்,
0: நாளையை பாதுகாப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
4: இருக்கீங்க குமரி எஃப்எம் 101, நம்ம நாகர்கோவிலின் எப்பவுமே டாப் 1 எஃப்எம். கே எக்ஸ்பிரஸ் கேட்டுட்டே இருக்கோம். இதுல அடுத்த பாட்டு எந்த படத்துல இருந்துன்னா, ஜிவி பிரகாஷ் இசையில வைரமுத்துவோட வரிகள்ல ராகுல் நம்பியார், சக்சி ஸ்ரீ கோபாலன் பிக்னிக் குரல்கள்ல இரும்பு கோட்டையிலிருந்து முரட்டு சிங்கம் திரைப்பட பாடல்.

0: ஒன்ல நேர்கள் இதுவரை கே கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில சூப்பர் ஹிட் பாடல்களை கேட்டு ரசித்தீர்கள். இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக் கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். திமுக முப்பெரும் விழாவையொட்டி அக்கட்சி சார்பில் ஆண்டுதோறும் வழங்கப்படும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 எட்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெறுவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கர் ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
4: நேரம் 9:02 ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்பம் நிரலை உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்க உடனே அழையுங்கள். 2602040 மற்றும் 2907722 இதற்கான முன் இணைப்பு எண் 04652 மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039 ஆகிய எண்களுக்கு. வசந்த அழைப்பு நேரலையில் இணையும் முதல் நேயர் வணக்கம். வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில முதல் நேரா வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? உங்களுக்காக அந்த பாடல் வருதுமா? அழைத்ததற்கு நன்றி.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
2: வசந்த அழைப்பு நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம் வணக்கம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10 மலர்

0: நேரம் 9:10. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கம் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும்?
1: படம் நீ வருவாய்.
0: ஓகே சார், உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
2: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
5: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம் சார், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.

0: 9:17. வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம்.
0: வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: சவரிமாய் வடக்கு கோணம்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: மேம், காதலுக்கு மரியாதை படத்துல இருந்து
0: பாட்டு. ஓகேம்மா, உங்களுக்காக அந்த பாடல் வருது, அழிந்ததுக்கு நன்றி.
1: தேங்க்யூ மேம்.

0: ஹலோ,
1: ரஜேஷ் சார், நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னணும்
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்.
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
3: பயப்பட வேண்டாம்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: வசந்த அழைப்பு நேரலையில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
6: மங்களக்குண்டு.
5: சொல்லுங்கம்மா.
6: வணக்கம்.
5: வணக்கம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன பாடல் வேணும், என்ன திரைப்படத்துல இருந்து?
6: ராமையா.
5: ஓகேம்மா, உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, அழைத்ததற்கு நன்றி.
6: நன்றி.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: ஏப்பா, ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
4: ஏமா, காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
5: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
4: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
3: என்ன

0: ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது.
1: ஓவியா காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: வசந்தாய்ப்பு நேரலையில் இணையும் அடுத்த நேய வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
4: நல்லா இருக்கீங்களா? நான் பஞ்சல் பேசுறேன்.
3: நல்லா இருக்கேமா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன்.
3: என்ன திரைப்படத்துல என்ன பாடல் வேணுமா உங்களுக்கு?
4: வேட்டைக்காரன் படத்துல இருந்து கரிகாலன் அந்த பாட்டு.
3: ஓகேமா, உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
4: நன்றிமா.

0: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-யுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர்லாண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: நேரம் 9:37. குமரி பண்பலை 101 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். வசந்த அழைப்பு, தொலைபேசி வழி நேய விருப்பம் நேரலை இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் தட்டில இருந்து அம்மான் பேசுறேன்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
3: படம் வந்து சின்ன கண்ணம்மா. அந்த படத்துல இருந்து
2: நன்றி. வணக்கம்.

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. வசந்த அழைப்பு நேரலையில் இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: நான் பால்மணி அகஸ்தீஸ்வரம்.
2: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்தில என்ன பாடல் வேணும்?
3: புன்னகை மன்னன் திரைப்படத்தில் இருந்து வான் மேகம்
2: அந்த பாடல் வேணுமா? ஓகே சார், உங்களுக்காக அந்த பாடல் விருது அழைத்ததற்கு நன்றி.
3: நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுதசுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்துப்பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம்.
0: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: ராஜகுமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, நிகழ்ச்சியில என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: கிரீடம் திரைப்படத்திலிருந்து ஜிவி பிரகாஷ் குமார் இசையில், ஜெயச்சந்திரன் கார்த்திக் குரல்களில், நான் முத்துக்குமார் எழுதிய கனவெல்லாம் பலிக்குதே கண்முன்னே நடக்குது.
0: ஓகேம்மா, உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வருது. அழைத்ததற்கு நன்றி.
1: நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஓன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: வசந்த அழைப்பு நேரலையின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
3: படம் மங்கை ஒரு கங்கை. பாட்டு அச்சமில்ல பாடல்.
2: ஓகே சார், உங்களுக்காக நீங்க கேட்ட அந்த பாடல் வருது, அழைத்ததற்கு நன்றி.

நடைபெற்றது. இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை. நேரலையில் பங்கேற்று தங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், பங்கேற்க முயற்சித்த நேயர்களுக்கும், கேட்டு ரசித்த உங்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தானில் வெற்றிகரமாக பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் திரு நரேந்திர மோடி தாயகம் திரும்பினார். அமெரிக்கா சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு அமைச்சர் ஸ்காட் பெசண்டை சந்தித்து பேசினார். அப்போது அரிய வகை கனிமங்கள் குறித்த விவகாரத்தில் இரு நாடுகளும் மேலும் இணைந்து செயல்பட ஒப்புக்கொள்ளப்பட்டது. சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியான GST வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்தியா வலுவான பொருளாதார வளர்ச்சி அடைந்து வருவதற்கு சர்வதேச செலாவணி நிதியமான IMF பாராட்டு தெரிவித்துள்ளது.

0: பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூறாய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமை செயலாளர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். பொங்கல் பண்டிகைக்கான இலவச வேஷ்டி சேலை திட்டத்திற்கு முதற்கட்டமாக 312 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4 கோடியே 21 லட்சம் ரூபாய் கிடைத்திருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கலந்து கொள்கிறார். சீன மாஸ்டர் சூப்பர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சீன தைபே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறினார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நம்ம ஃப்ரெண்டு இதுதாங்க ட்ரெண்டு.

0: நேரம் 10:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம்
1: 101. நம் மனம் விரும்புவது போலவே நம் வாழ்க்கை சிறப்பாக அமைந்துவிட்டால் எப்படி இருக்கும், அது சாத்தியமா அப்படின்னு கேட்க தோன்றும். ஆனால் நம் எண்ணப்படியேதான் நம் வாழ்க்கை அமையும் அப்படின்னு சொல்றாங்க வெற்றியாளர்கள். நல்லதொரு நேர்மறையான சிந்தனையை நாம் நம் மனசுல விதைத்துக் கொண்டிருந்தால் விளைவும் நேர்மறையாகவே அமையும் அப்படின்னு சொல்றாங்க. தவிர்க்க வேண்டிய பழக்கங்களும் கடைபிடிக்க வேண்டிய வழிகளும் வெற்றியை எளிதில் நம்மிடம் கொண்டு சேர்க்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய செயல்பாடுகள் வந்து நிறைய இருக்கு. அவற்றை அறிந்து கொண்டு வருகிறோம் புத்தகங்கள் வாயிலாக. குமரி பண்பலை 101 வாரந்தோறும் புதன்கிழமை பயனுள்ள புத்தகங்களை வாசித்து வருகிறோம். இன்று வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தினை வாசிப்போம். வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில்.
0: இது வந்து கடந்த வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை நிறைய பார்த்தோம். அதில் நன்றி அப்படிங்கிறது வந்து வார்த்தை அப்படி இல்லை, எனக்காக ஒருவர் செய்ததை நான் கவனித்தேன் இல்லட்டா நான் வந்து மதிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வந்து நன்றி அப்படிங்கிறது. பிறர் சொல்வதை நம்ம ஏன் கவனிக்கணும்னு நினைக்காம அதை கவனிச்சேன், அதுக்கு ஒரு நன்றி சொன்னேன் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம எதுக்கெல்லாம் நன்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா. நமக்காக நேரம் ஒதுக்கின நண்பர்களுக்கு, கஷ்டமான நேரங்களில் நம்ம கூட இருந்தவங்களுக்கு, முக்கியமாக கஷ்டமான நேரங்களில் நம்ம கூட இருந்தவங்களுக்கு நன்றி சொல்லியிருப்போம். நாம நம்முடைய சிறிய முயற்சியை கூட பாராட்டுவங்களுக்கு, இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லிகிட்டே இருப்போம். இப்போ வீட்லன்னு பார்த்தா நம்ம வந்து டெய்லி நம்ம இளமை பிராயத்தில் நம்முடைய வீட்டில் வந்து நம்ம படிக்கும் காலத்தில் நம்ம அம்மா நம்மளை எழுப்பியிருப்பாங்க. அப்பெல்லாம் நம்ம கோவப்பட்டிருப்போம், என்னம்மா எழுப்புறீங்கன்னு. ஆனால் அதுக்கு நம்ம வந்து நன்றி சொல்லியிருக்கலாமேன்னு இப்போ தோணும் நமக்கு. இவ்வளோ சீக்கிரம் என்ன எழுப்பிட்டீங்களா நன்றிமா அப்படின்னு, எனக்கு இங்கே உணவு செஞ்சு தரீங்களா அதுக்கு நன்றிமா இப்படி நம்ம சொல்லியிருக்கோமா? இல்லை. ஆனால் நம்ம என்ன நினைப்போம், ஆ அம்மா தானே நமக்கு செஞ்சு தரணும், அவங்க கடமை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போயிருப்போம் நிறைய. ஆனால் அந்த ஒரு வார்த்தை வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியை கொடுத்துருக்கலாம், கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நம்முடைய குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் எனக்கு நன்றி சொல்லுங்க, நம்ம கேட்டு கூட வாங்கலாமா? அப்போ அதுவும் அவங்களுக்கும் ஒரு உற்சாகம் தருமா, நமக்கும் உற்சாகம் தரும். அந்த மாதிரி நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. நன்றி சொல்ல வந்து பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்படி திரும்பி பார்த்து இப்படி தலையாட்டினாலே போதுமா, அதுவே வந்து நன்றி தான் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: இப்போ எல்லாருமே ஆசைப்படுற இந்த விஷயம் அப்படின்னா எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கறத. இப்ப மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் தேவை என்னன்னா நன்றி உணர்வு இருக்கணும்னு சொல்றாங்க. இப்போ மகிழ்ச்சியை உங்களால் உணரவே முடியாதாம் நன்றி இல்லைன்னா. அதே மாதிரி நன்றியுடன் இருப்பது மகிழ்ச்சிக்கான ஒரு இன்றியமையாத தேவை அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நன்றியை வெளிப்படுத்தணும்னா நாம் நம்முடைய அதிர்வு நிலையை மாற்றி நல்ல விஷயங்களை கவர்ந்து இழுக்கின்ற ஒரு சக்தி வாய்ந்த காந்தமாக நம்ம மாற முடியுமா, அதாவது அந்த விஷயங்களை வந்து சரியான கட்டோட்டத்தில் பார்க்கிறதுக்கு நம்ம படிச்சுக்கிறோமா. இப்போ வந்து இவரோட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை இங்க மென்ஷன் பண்ணி எழுதியிருக்காங்க. இவரோட ஒரு வாடிக்கையாளரோட பேரு வில். இவர் என்ன பண்றாரு,

0: இவர்கிட்ட வந்து பொதுவா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, நிறைய பிரச்சனைகளை தான் சொல்லிட்டே இருக்காரு. இதே வழக்கமாயிட்டு இருந்திருக்கு. ஒரு நாள் இவர் கேட்டாரு இந்த ஆசிரியர், சரி இவ்வளவு பிரச்சனைகளை ஒவ்வொன்னா சொல்றீங்களே, உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா எதுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். அவர் கொஞ்சம் யோசிச்சாராம், நன்றி உணர்வு நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு அதுக்கு பிறகுதான் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அதை வந்து, அதாவது இவர் கேட்ட பிறகும் அவருக்கு டக்குன்னு சொல்ல முடியல, இது இதுக்கு நன்றி உணர்வோட இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல.
1: டக்குன்னு என்ன நினைவுக்கு வந்துரும்னா, பிரச்சனைக்கு எதுக்கு நன்றி சொல்ல போறோம் அப்படின்னு தான் தோணு இருக்கும்.
0: எல்லா பிரச்சனைகளும் இருக்கு, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு நன்றி சொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் யோசிக்கிறாரு. அப்ப இவரே தான் சொல்றாரு, சரி உங்ககிட்ட ஒரு கார் இருக்குல்ல? ஆமா இருக்கு. சரி ஒரு காரு கிடைச்சிருக்கே, அதுக்கு ஒரு நன்றி உணர்வோட இருக்கீங்களா அப்படின்னு. அப்போ இவர் அதுக்கு பிறகுதான் யோசிக்க ஆரம்பிக்கிறார். அப்பதான் இவர் சொல்றாரு, இப்ப அந்த கார் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட சிச்சுவேஷன் யோசிச்சு பாருங்க, உங்களோட குழந்தைகளை வந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி உங்களோட வேலைக்கு நேரத்துக்கு தகுந்த நேரத்துக்கு போயிட்டு வர முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. அப்ப யோசிக்கிறாரு. அதே மாதிரி குழந்தைகள் இப்ப ஸ்கூலுக்கு போய் விடல அப்படின்னா அந்த குழந்தைகள் எப்படி போக வேண்டியிருக்கும்? பேருந்துலயோ காத்திருந்து அந்த டைமுக்கு போகாம எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும்? இதெல்லாம் யோசிச்சீங்களா? ஒரு குடும்பத்தோடு நீங்க போறீங்க, ஒரு இடத்துக்கு போறீங்க, இதே மாதிரி போக முடியுமா இப்படின்னு ஒவ்வொரு விஷயமா சொல்லும் போது, அந்த ஒரு கார் இருக்குனால இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம கிடைச்சிருக்கு, அத ஒரு நன்றி உணர்வோட இல்ல,
1: அந்த மெயினான விஷயத்த வந்து அவர் பார்க்காம அந்த பிரச்சனைகளை மட்டுமே பாத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு சிரமம் பாத்திருப்பாரு, கொண்டு விடணும், கூட்டிட்டு வரணும், இந்த மாதிரி ஒரு சிரமம் இருக்குல்ல, அதை பாத்திருப்பாரு. கார் இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியாச்சுன்னு கூட அவர் நினைக்கவே
0: இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்கு, கொடுத்த விஷயங்கள், இயற்கை கொடுத்த விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அவர் வந்து அவருக்கு கிடைக்காத சில விஷயங்களுக்காகவே சொல்லிட்டே இருக்காரு இல்லையா. இத வந்து அந்த வில்லோட மனசுல இருந்து மாற்றி நன்றி உணர்வோட இருங்க அப்படிங்கிற ஒரு விதையை வந்து விதைக்கிறாரு ஆசிரியர்.
1: அதான் நீங்கள் வந்து உங்களுடைய ஆசீர்வாதங்களை எவ்வளவு அதிகமாக கணக்கிடுகின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் ஆசீர்வாதங்கள் அதிகரித்து கொண்டே போகும்னு சொல்றாரு. நம்ம வந்து ஒரு அந்த இப்ப அந்த காருக்கு கூட அவர் என்ன சொல்லியிருக்கலாம்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்துல என்னுடைய குழந்தைகளை நீ கொண்டு விடுறதுக்கும் கூட்டிட்டு வர்றதுக்கும் நீ உதவுதுனால உனக்கு ஒரு நன்றின்னு மனசார அதுக்கு வந்து மனசுல சொல்லியிருந்தா போதும், அது கூட ஒரு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. நன்றி உணர்வு வந்து அந்த அவருக்கு அந்த குறிப்பிட்ட காலத்துல கிடைச்சிருக்குல்ல, அந்த கார் மூலமா கிடைச்சிருக்கு. அதை வந்து நினைச்சு பாக்குறதும் ஒரு நன்றி தானா, நமக்கு இந்த கார் இருக்கனாலதான் நம்ம வந்து பிள்ளைய கொண்டு விட்டு கூட்டிட்டு போறோம் வரோம் அப்படின்னு. அப்ப அந்த காரை எவ்வளவு பத்திரமா பாப்பாங்க சிலர், நல்ல சிலர் வந்து காரை வந்து அவ்வளவு பிள்ளைய போல பாக்கம்பாங்க. முன்னாடி சைக்கிள் வச்சிருந்தவங்க ஒருத்தக்க சொல்லுவாங்க, இந்த சைக்கிள் வந்து என் பிள்ளைய விட மேல் அப்படிம்பாங்க, ஏன்னா என்னை எல்லா இடத்துலயும் தூக்கி சுமந்துட்டே போகுது அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நன்றியா இருக்காங்க. இப்ப வாழ்க்கையில வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம ஒரு பூவுக்கு வந்து ஒரு பூ பூக்குறதுக்கு எவ்வளவு சூரிய ஒளி தேவையோ, அதே போல நம்முடைய உறவுக்கு என்ன தேவை? அன்பு தேவை. அந்த அன்பை ஒரு ஆள் நமக்கு தாராங்கன்னா கண்டிப்பா நம்ம அவங்களுக்கு வந்து நன்றி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நன்றியை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க.
0: நன்றி உணர்வை கடைபிடிக்க பழகும் போது நீங்கள் எந்த பொருளுக்காக அல்லது விஷயத்திற்காக நன்றியை வெளிப்படுத்துகிறீர்களோ அது உங்களிடம் இல்லாமல் போனால் உங்கள் வாழ்க்கை எப்படி வித்தியாசமாக இருந்திருக்கும் அப்படின்னு கற்பனை செய்து பாருங்களேன். அப்படி இப்படி சொல்லும் போது நமக்கு யோசிச்சு தோணும் ஒவ்வொரு விஷயங்களும், ஆமா அப்படி இல்ல கிடைச்சிருக்கு, இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி, அப்படிதானே அந்த விஷயத்த நம்ம சொல்றதுக்கு தோணும்.
1: அதெல்லாம் வீட்டுல சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் மட்டும் இல்லைன்னா எப்படி நடக்கும் பாப்போம் இதெல்லாம். அப்பதான் திங்க் பண்ணுவாங்க, இவங்க இருந்ததுனாலதான் நமக்கு இது வாங்கி தந்தாங்க, இவங்க இருந்ததுனாலதான் இவங்க இதை நம்ம செஞ்சு இது நமக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு தோணும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு நன்றி உணர்வு கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொல்றாரு. அதாம ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து இந்த நன்றி உணர்வை சொல்லும் போது கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நம்மள வந்து பல பேர் வந்து நம்மளுடைய ஆற்றலை வந்து எதுக்கு செலுத்துகிறோம் அப்படின்னு அந்த நன்றி உணர்வுக்கு கீழே கொடுத்துருக்க, பயத்துக்கு தான் செலுத்துகிறோம், பயத்தை நோக்கி செலுத்துகிறோம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை என்று நான் கூறவில்லை, ஆனால் அவற்றுக்கான தீர்வுகள் மீது உங்கள் ஆற்றலை நீங்கள் குவிக்க முயற்சி செய்யுங்கள். பிரபஞ்சம் அனைத்து தளங்களிலும் அபரிமிதமாக இருக்கிறது, பயம் என்னும் மாயை ஒன்று மட்டும்தான் நம்மை மட்டுப்படுத்துகிறது, அதனால பயத்தை வந்து விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து என்ன போறாரு, அடுத்த டாபிக் பேரு
0: உங்களுடைய உணர்ச்சிகளை அவதானியுங்கள்
1: அப்படின்னு சொல்றாரு. உணர்ச்சிகளை அவதானியுங்கள் அப்படின்னு சொன்னா, அவதானம் அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன சொல்லலாம்? நம்முடைய மனம் வந்து தினமும் ஆயிரம் கதைகளை நமக்குள்ளேயே சொல்லிக்கிட்டே இருக்கும். சில நேரம் சந்தோஷமா இருப்போம், சில நேரம் கோபமா இருப்போம், சில நேரம் கவலையா இருப்போம். ஆனா அந்த உணர்ச்சிகளை நாம கவனிக்கிறோமா அப்படிங்கறதான் ஒரு கொஸ்டின் வைக்கிறாரு. உணர்ச்சிகளை அடக்குறது இல்ல, அதை வந்து அவதானித்து புரிந்து கொள்வதுதான் மன அமைதிக்கான முதல் படி அப்படின்னு சொல்றாரு. என்ன அந்த உணர்ச்சி

0: எதுக்காக வந்து, ஏன் வந்து, நம்ம ஏன் இப்படி பதட்டமா இருக்கோம் அப்படின்னு நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணிருக்கோமா? பதட்டமா இருக்க நேரத்துல என்ன சொல்லுவோம், நான் டென்ஷனா இருக்கேன், நான் டென்ஷனா இருக்கேன், எனக்கு டிப்ரெஷனா இருக்கு, இப்படிதான் நம்ம சொல்லிட்டே இருப்போமே தவிர அந்த பதட்டம் ஏன் வந்து அப்படின்னு நிறுத்தி நிதானமா யோசிக்க மாட்டோம். அதான் சொல்றாரு,
1: இந்த அடக்கி வச்சிருக்கிற உணர்வுகள் வந்து உடலுக்குள் என்ன மாறுமோ, விஷமாக மாறுமோ, நஞ்சாக மாறும், உடலுக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப அழுக வந்துச்சுன்னா அழுதுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கோபம் வந்துடுச்சா லைட்டா கோவப்பட்டுருங்க அப்படின்னு. அதை வந்து அடக்கு முறையில எதுவும் பண்ண முடியாது, உணர்ச்சியில சில உணர்ச்சியில வந்து அடக்க முடியாது. அப்படிதான் இப்ப ஒரு எதிர்மறையான ஒரு எண்ணம் வருது, ஆனா என்ன பண்றாங்க, நம்முடைய மனதின் ஆழத்தில் பதிந்திருந்தால், அந்த எண்ணம் பதிஞ்சிருச்சுன்னா எதிர்காலத்துல வந்து அதே போன்ற ஒரு சூழலை நீங்கள் அனுபவிக்கும் போது அது மீண்டும் தலை தூக்கும். அந்த உங்கள் உணர்வு அதிர்வை தாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் உங்களுடைய மன நலத்தையும் பாதிக்கும். இதன் விளைவாக என்ன வருமா, நம்ம உடல் நலம் பாதிக்கப்படும். பிறர் உங்களுடன் சேர்ந்திருக்க விரும்ப மாட்டார்கள். அதாவது தனிமையை உணர ஆரம்பிக்கிறீங்க, அதாவது எதிர்மறை உணர்ச்சிகளை வந்து எப்பவுமே அடக்கி வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க.
0: அதுல வந்து இவருடைய வாடிக்கையாளர் ஒருத்தர் வந்து சாரா அவங்க பேரு, அவங்க வந்து அவங்களுடைய நண்பர் ஒருத்தரை பத்தி பேசியிருக்காங்க. பேசும்போது ரெண்டு பேரும் அடிக்கடி வந்து தொலைபேசியில அலைபேசியில பேசிட்டே இருக்காங்க. அவங்க வந்து இப்ப மாதிரி குறுஞ்செய்திகளை எல்லாம் பரிமாறிட்டே இருக்காங்க. ஆனா சில நாட்களுக்கு பின்னாடி வந்து அவங்க அந்த நண்பர் வந்து ரொம்ப அமைதியாயிட்டாரு. ஏன் அப்படி அமைதியாயிட்டுனா, சாராவை தொடர்புக்குள்ளவே இல்லை, அவர்கிட்ட இருந்து தகவல் வரும்னு பார்த்தப்போ அலைபேசி பக்கத்திலேயே தவங்க கிடக்காங்க, குறைஞ்சு போச்சு, எந்த செய்தியும் வரல. அதனால இதன் விளைவாக அவருடைய மனத்தில் இருந்த ஆதிக்க எண்ணம் இப்படி கூறிச்சான், நம்ம எப்படி நம்ம நம்ம நம்மளை ஏன் அவர் வந்து அவாய்ட் பண்றாரு, நம்ம அழகா இல்லாததுனாலதான் என் மேல ஆர்வம் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி என் கூட நேரம் செலவிடுறதுக்கு அவருக்கு டைம் இல்லாததுனாலதான் இப்படி ஆயி போச்சு அப்படின்ட்டு அந்த எதிர்மறை உணர்ச்சிகளை வந்து வர்த்துக்கிட்டே இருந்தாங்களா மனசுல. அப்ப அவங்க வந்து தன்னுடைய எதிர்மறை உணர்ச்சிகளை நேர்மறையானவையாக மாற்ற வேண்டி இருக்கிறது அந்த இடத்துல. எனவே இதை சாதிப்பதற்கு நிறைய வழிமுறைகளை அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அதுதான் அதுதான் வந்து இப்ப ஒரு வலைதளத்துல ஒரு சின்ன உரையாடல் கணவன் மனைவி கிட்ட, கணவன் இப்படி சும்மா இப்படி ஸ்டைலா அப்படி நின்று இருக்காங்க, மனைவி போய் கேட்காங்க, நான் டீ போட்டது நல்லா இல்லைன்னு நீங்க இப்படி வந்து நிக்கிறீங்க, அவர் சும்மா நிக்கிறாரு. அடுத்தது கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் நான் போட்ட ட்ரெஸ் பிடிக்கல இருந்தானே நீங்க இப்படி என்னை முறைச்சி பாக்குறீங்க, அவர் சும்மா எதையோ பாத்துட்டு இருக்காரு. இப்ப எல்லாமே வந்து எதிர்மறையா இருக்கு. அப்ப கணவர் இப்படி பாக்குறாரு, என்னடா என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எதிர்மறையா திங்க் பண்ணிட்டே இருக்காங்க அவங்க. அடுத்தது வந்து அது உணர்ச்சிகளை எவ்வாறு மாற்றுவது அப்படின்னு கொடுத்திருக்காங்க.
1: ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, அடையாளம் காணுதல். அதாவது நமக்கே ஃபர்ஸ்ட் தெரியணும் எதுல எதிர்மறையா நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கறது நம்ம தான் அடையாளப்படுத்த முடியும், நமக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தவங்க வந்து உங்ககிட்ட இந்த எதிர்மறையா இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும். அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருத்தத்தையும் பயத்தையும் அந்த சாரோட கதையை தான் இதுல கொண்டு வராங்க. முதலில் உணர்ந்த சாரதான சொல்றாங்க எப்படி மாற்றுறது அப்படின்னு, அதுக்காக எதை அடையாளம் படுத்த வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறாராம். தாங்கள் அதிக ஆழமாக ஆய்வு செய்த போது தான் கைவிடப்பட்டிருந்ததாகவும் பாதுகாப்பின்றி இருந்ததாகவும் அவர் உணர்ந்தார். அதாவது முதல் அந்த எதிர்மறை எண்ணம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, நமக்கு யாரும் இல்ல, கைவிடப்பட்டுட்டோம் அப்படின்ற ஒரு
0: வருத்தம் இருந்திருக்கு,
1: அது இருக்குது அப்படின்னு இவங்க அடையாளம் காண்றாங்க.
0: அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, உங்களை நீங்களே கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. நீங்க இப்ப வந்து எத்தகைய உணர்வை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, நீங்க என்ன மாதிரி மனநிலையில இருக்கீங்க, அதை எப்படி உணர்றீங்க, இதுக்கு காரணம் என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு அப்படி ஒவ்வொரு க்வெஸ்டினா அவங்கள்ட்ட கேக்குறாரு. அப்ப வந்து சாராவுக்கு அவங்க நண்பன்ட்ட இருந்து செய்தி வராததுனால தான் நான் வருத்தமா இருக்கேன், அந்த ஒரு ரீசன் தான் அப்படின்னு சொல்ல, நான் அழகா இல்லாததுனால தான் அவர் என்ன விட்டுட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி, தன்னோட என்னோட செலவிடுறதுக்கு நேரம் இல்லை அவர்கிட்ட அதனால போயிட்டாரு அப்படின்னு அவங்கள்ட்ட இருந்த எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் சொல்லிட்டே இருந்தாங்க. அதனால நான் தனியா இருந்ததுனாலையும் பாதுகாப்பு இல்லாம இருந்ததுனாலையும் அவரை வந்து நான் நண்பரா வச்சிருந்தேன், இப்ப அதெல்லாம் வந்து நான் தனிமையாயிட்டனும், பாதுகாப்பு இல்லாம ஆயிட்டனும் சொல்லிட்டு எனக்கு அந்த எண்ணம் வருது அப்படின்னு சொல்றாங்க.
1: அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொல்லிருக்காங்க, இப்ப அலைபேசி அழைப்பு வரல அப்படின்னு சொல்லிட்டு சார அப்படி எதிர்மறையா யோசிக்கிறாங்க இல்லையா, அதே இது இனி ஃபுல்லாவே இப்படி இருப்பாங்களா கேட்டா நிச்சயமா இல்ல. அந்த அழைப்பு அல்லது அந்த மெசேஜ் வந்த பிறகு அந்த மனநிலை மாறுது, உடனே மாறுது இல்ல, ஒரு நொடியில மாறுது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அதாவது தன்னுடைய மகிழ்ச்சி மற்றவர்கள் தன்னுடன் எவ்வாறு உரையாடினார்கள் என்பதை சார்ந்திருக்கவில்லை அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அதாவது நம்ம உணர்ச்சிகளையும் சரி, நம்ம மனதையும் சரி, எதற்காக அடுத்தவங்களுக்காக மாற்ற மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதா இதுல ஒரு விஷயமா இருக்கு. அதாவது உங்களுடைய சூழ்நிலைகளின் எதிர்மறை அம்சங்கள் மீது உங்கள் கவனத்தை குவித்திருக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் உணர்ந்து

0: தொடங்குவீர்கள், அதை முயற்சி செய்து பாருங்கள் அப்படின்னு. அதாவது உங்களுக்கு வருத்தம் ஏற்படுத்திய ஒரு கடந்த கால அனுபவத்தை நினைவுபடுத்தி பாருங்கள். இப்ப முன்னாடி ஏதோ ஒரு விஷயத்துக்கு ரொம்ப கவலைப்பட்டிருப்போம், அதுக்கு அந்த மாறி வந்த பிறகு இவ்வளவு நாள் எதுக்கு கவலைப்பட்டோம், சும்மா இருந்துக்கலாமே, டைம் வேஸ்ட் பண்ணிட்டோமே தோணும் இல்லையா? அதுதான் விஷயம்.
1: அதுவும் இல்லாம இப்ப வந்து உணர்ச்சி தான், நம்மளுடைய அந்த உணர்ச்சிகளை வந்து எப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம், சந்தோஷம், கோபம், பயம், வருத்தம், பொறாமை, ஏமாற்றம் அப்படி நிறைய இதில் சொல்லுவோம். இது வந்து உணர்ச்சி வர்றது தவறு இல்லை, மனுஷன்தான், அவங்களுக்கு வரும். ஆனால் அதை எப்படி கையாளுகிறோம் அப்படிங்கிறது தான் சாராவுக்கு சொல்லி கொடுக்குறாரு அவர். அந்த உணர்ச்சிகளை எப்படி நீ வந்து கையாளணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து கோபம் வருதுன்னு வைங்களாம், பயங்கரமாக கோபம் வருது, அதுக்கு கோபம் வந்த உடனே உடனே நம்ம சிலர் வந்து திட்டிடுவாங்க, சிலர் கோபப்பட்டுருவாங்க. அப்படி வந்து அப்படி நம்ம ஒருத்தரை வந்து திட்டியோ கோபப்படுத்தியோ பேசும்போது உடனடியாக பதில் சொல்லாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டு பேசி பாருங்களேன், எவ்வளவு பெரிய பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய இப்ப நீங்க வந்து அவரு போன் பண்ணலன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அந்த இடத்துலயே உட்கார்ந்து இருந்தனாலதான் நீங்க இப்படி கொஞ்சம் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. கொஞ்சம் உங்களுடைய வேலைகள், நம்ம ஏன் அவங்க நம்மள்ட்ட போன் பண்ணல, இல்லாட்டி நேரடியாக அவரை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கு மாதிரி ஏதாவது இது பண்ணிருக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்ப வந்து நம்ம வந்து கொஸ்டின் கேட்கலாம், நமக்கு ஒரு நாள்ல ஒரு எத்தனை தடவை நம்மளை பார்த்து நம்ம என்ன மனநிலையில நீ இருக்க அப்படின்னு நமக்கு நாமே நம்ம கேட்டிருக்கோமா? கேட்க மாட்டோம். அந்தந்த நிலையிலேக்கு என்ன மாதிரி மாறுதோ அதுக்கேத்த மாதிரி போயிட்டே தான் இருப்போம். சில சமயம் பயங்கர கோபமா இருந்தா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பேசினா சொல்லுவாங்க, நான் இன்னைக்கு ஃபுல்லா சேமா காண்டா இருந்தேன் அப்படிம்பாங்க. அப்ப அந்த இது தீரவே செய்யாது. அதை ஏன் தீக்க நினைக்கல நாம? நம்ம ஏன் அந்த கோபத்திலேயே நம்ம இன்னைக்கு இந்த ஒரு நாள் ஃபுல்லா கழிச்சோம், அப்ப எவ்வளவு டென்ஷனா இருந்தோம்? அது சில சொல்லுவாங்க, நான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆனா நான் நிறைய தடவை சிறுநீர் கழிக்க போயிட்டே இருப்பேன்பாங்க. அப்ப அந்த உடம்பு எப்படி கெடுது அப்படிங்கறதெல்லாம் தோணும். இப்போ நீங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்பது வந்து சாராவின் விஷயத்துல நிகழ்ந்தது போலே உங்களுக்கு சிந்தனையில உள்ள வரம்புகளை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க.
0: உங்களுடைய உணர்வுகளுக்கு பின்னால் உள்ள ஆழமான அர்த்தங்களை உணர்ந்து கொண்டு வளர்வதற்கான வாய்ப்புகளாக நீங்கள் அவற்றை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது மூணாவது விஷயமா புரிந்து கொள்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நான்காவது வந்து இடம் மாற்றுங்கள். எதை இடம் மாற்றணும் அப்படின்னா நம்ம எண்ணங்களை தான் இடம் மாற்றணும், சரியா? அதாவது உங்களை பலவீனப்படுத்துகின்ற எண்ணங்களை நீக்கிவிட்டு அந்த இடத்துல என்ன பண்ணணும், உங்களுக்கு வலிமை ஊட்டுகின்ற எண்ணங்களை குடியமர்த்த வேண்டும். ஈஸியா சொல்லணும்னு நம்ம ஒரு வீடை சொல்லலாம். வீட்டுல வந்து சில பொருட்களை வந்து சிலர் மாற்றிட்டே இருப்பாங்க. நம்ம ஒரு நாள் போகும்போது அந்த பூ செடி வித்தியாசமா இருக்கும், அடுத்த ஒரு மாசம் கழிஞ்சு போகும்போது அது மாறி இருக்கும். அதாவது அந்த எண்ணங்களை அந்த எது தேவையில்லையா அதை அப்புறப்படுத்திட்டு புதுசா ஏதோ ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் விஷயம்.
1: இது ஒரு மருத்துவர் வந்து ஒரு குழந்தை வந்து அவங்க வீட்டுல வந்து ஏதோ மருந்து கொடுக்கும் போதோ ஏதோ வந்து பயங்கரமா வீறிட்டு அழைந்து சில குழந்தைகள் மூச்சு பிடிச்சு வச்சுட்டு வளைச்சு நிக்கும்ல, மூச்சு விடாது. இப்ப நம்ம பயப்படுவோம், அதை கொண்டுட்டு மருத்துவமனைக்கு ஓடி வராங்க. பக்கத்துலதான் இருந்து ஓடி வந்தோன்னா மருத்துவர் கேட்காங்க, ஓடி வரும்போதே ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஏறும் போதே குழந்தை என்ன பண்ணுச்சு, அழுதுச்சு, அழுது மூச்சு விட்டுட்டு. அப்போ இதேதான் அந்த மருத்துவர் சொல்லி கொடுக்காங்க, நீங்க வீட்டுல எந்த இடத்துல இந்த மாதிரி குழந்தை நீங்க பயத்துல தூக்கிட்டு வந்தீங்க, ஆனா வீட்டுல இந்த மாதிரி நடந்தா நீங்க உடனே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குழந்தை இந்த மாதிரி இருந்தா அந்த இடத்துல இருந்து மாறுங்க, மாறி அடுத்த இடத்துக்கு கொண்டு போங்க, ஓடுங்க வீட்டுக்குள்ள கொண்டு குழந்தைய. அப்ப குழந்தை சரியாகும், நார்மல் ஆகும், டென்ஷன் ஆகாது, இடத்தை மாற்றுங்கள் அப்படின்னு சொல்றாங்க.
0: குழந்தைன்னு சொல்லும் போது இன்னொரு விஷயம் கூட ஞாபகம் வருது. இந்த குழந்தைகளுக்கு தெரியுது, ஒரே இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு இருந்தோம்னா அழ ஆரம்பிச்சிடும், அதுக்கு சலிச்சு தட்டிடும், முடிக்காது, அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும் இல்லையா? அந்த மாதிரிதான் சரி, பலவீனமான எண்ணங்களை எல்லாம் மாத்திட்டு நம்ம மனசுல வந்து வலிமை ஊட்டுகின்ற எண்ணங்களை குடியமர்த்தணும். அழிவு பூர்வமான எண்ணங்களை அக்கணத்தில் உங்களை நல்ல விதமாக உணர வைக்கின்ற எண்ணங்களாக மாற்றுவது ரொம்பவே அவசியம். இப்போ என்னை நான் நேசிக்கிறேன் அது போதும், என் மீது நான் காட்டுகின்ற அதே அன்பை என் மீது உண்மையிலேயே அக்கறை கொள்கின்ற யாரோ ஒருவர் என் மீது காட்டுவார் அப்படின்னு அவர் சொல்றாரு, யாரு? சாரா.
1: அதாவது வலிமையூட்டுகின்ற இந்த மாதிரி எண்ணங்களுக்கு ஆற்றல் கூட்டுவதற்கும் நீங்கள் உங்களை குறித்து எவ்வாறு உணர விரும்புகின்றீர்களோ அந்த கருத்துக்களை வந்து நம்ம உணர்த்திக்கிட்டே இருக்கணும். நம்ம என்ன சூழ்நிலையில என்ன மனநிலையில இருக்கிறோம் அப்படிங்கறத அந்த நேரத்துல அந்த தருணத்துல நாம எப்படி இருந்தோமோ அந்த தருணத்தை நம்ம மாற்ற முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. நிகழ்ச்சியில வந்து நேர்களுக்கு வந்து ஒரு திரைப்பட பாடல் கொடுக்கலாம். பாடலுக்கு முன்பாக
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி, இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
4: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
5: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
4: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுளியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை

0: வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
0: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
4: குமரி பண்பலை நூற்றொன்றில் இருந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
5: வாசிப்பை சுவாசிப்போம். இன்னைக்கு வாசிப்பை சுவாசிப்போம் நிகழ்ச்சியில வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை என்ற புத்தகத்தோட கருத்துக்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இப்ப நிகழ்கணம் குறித்த பிரஜையுடன் இருங்கள். அதாவது கடந்த காலம் அப்படிங்கறது போயிடுச்சு இல்லையா, நிகழ்கணம் மட்டும்தான் உங்கள் வசம் இருக்கிறது, அதை தெரிஞ்சுக்கிடணும். நிகழ்காலத்துல வாழணும். இப்ப ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கோம், இல்ல ஒரு சுற்றுலா போயிருக்கோம் அப்படின்னா அதை ரசிக்கிற இயற்கையாட்டு இருக்கிறத நம்ம ரசிக்க நேரடியாக ரசிக்கிறத விட்டுட்டு நிறைய பேர் பண்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மொபைல் வழி அதை பாக்குறது. ஒரு இப்போ ஒரு சாங் இல்ல ஒரு டான்ஸ் பாக்குறோம், அது மொபைல்ல பதிவு செய்யறதுல கவனம் இருக்கிறது, உண்மையாக ரசிக்க தவறிவிடுகிறோம் அப்படின்னு
6: சொல்லி ரசிக்க மாட்டாங்க. அல்லாம வீட்டுக்கு எங்க அந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய நினைவு ஃபுல்லா வேற இதுல கவனம் வந்து வேற இடத்துல இருக்கும். வீட்டுல கதவை பூட்டினா இல்லட்டா வந்து கேஸ் ஆஃப் பண்ணனா அதே டென்ஷன்லயே சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நிம்மதியாட்டே இருக்க மாட்டாங்க, அந்த கணத்தை வந்து அவங்க வந்து அனுபவிக்க மாட்டாங்க. வகுப்பறையில நிறைய ஆசிரியர்கள் எல்லாம் முன்னாடி இப்பவும் கூட சொல்லுவாங்க, எங்க கிளாஸ் கவனிக்கிறியா என்ன அப்படின்னு தட்டி கூப்பிடுவாங்க. வேற ஏதோ இடத்துல இருந்த மாதிரி இருக்கு, வேற உலகத்துல இருக்கிறியா நீ, போன உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கும் போதுதான் தோணும், ஓஹோ நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு. அது மாதிரிதான் இப்போ ஒரு டீ கிடைக்கு வைங்களா, ஒரு ஒரு ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறோம். அந்த டீ எப்படி வச்சுட்டே இப்படி சிந்தனை பண்ணிகிட்டே இருந்தோம்னா யாராவது நீங்கள் டீ குடிச்சிங்களா அப்படின்னு கேட்டாதான் ஓ நம்ம கையில் டீ வச்சுருக்கோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி நிகழ்கணத்தை வந்து அனுபவிக்க நிறைய பேர் தவறிடுறாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாரு இவருனா, நிகழ்கணத்தை ஆற தழுவி கொள்வதை நீங்கள் தவிர்க்கின்றீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து சொல்லுவாங்கல்ல அடுத்த கணத்தை பற்றி சிந்திக்கிறதுலேயே நீங்கள் வந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் வந்து வேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த ப்ரெசன்ட் லைஃப் வந்து நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
5: இப்போ வந்து நிகழ்கணத்திலிருந்து நம்முடைய கவனத்தை நாம் தொடர்ந்து திசை திருப்பிட்டு இருக்கும் போது என்ன ஆகுதான், பதட்டம், பயம், மன அழுத்தம் எல்லாமே வருதான். இப்ப யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த கணம் வந்து ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி இல்ல ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எதிர்பார்த்த ஒரு எதிர்காலமா இருக்கும் இல்லையா, அதுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்ப வந்து இப்ப என்ன யோசிக்கிறோம், இனி வரக்கூடிய எதிர்காலத்துக்காக காத்திருக்காம இப்ப நிகழ்கணத்துல என்ன இருக்கு அதை வந்து வாழ்ந்து பாருங்க அப்படின்னு சொல்றாங்க.
6: அதாவது ஒரு ஒருத்தங்கிட்ட கேக்குறாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க சொல்றாங்க நான் என் வாழ்க்கைய வாழ்றதுக்கா வேண்டி ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னா,
5: வாழல
6: அடுத்த நிமிஷத்துக்காண்டி நான் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த நிமிஷம் என்ன பண்றீங்க, அடுத்த நிமிஷத்துக்காண்டி ஓடிட்டு இருக்கேன், இந்த நிமிஷத்தை வந்து தவற விட்டுறாரு. அதான் வந்து அவருடைய பதிலா இருந்துச்சு.
5: அது ஒரு பேரண்ட்ஸ் பண்ற ஒரு பெரிய தப்பு அப்படின்னா இந்த குழந்தைகள் கிட்ட இப்போ ஏதோ எதுக்காகவோ நம்ம ஓடிட்டு இருக்கோம் இல்லையா. அப்ப நிகழ்கணத்துல இப்ப இருக்கிற குழந்தைகளோட வாழ்றோமா அப்படின்னு கேட்ட அந்த பேச்சு உரையாடல் அந்த பாசமான உரையாடல்கள் எல்லாமே மறந்து எதுக்கும் எதிர்காலத்துக்காக அவங்க குழந்தைகளுக்காக குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு
6: அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த நொடிய இந்த நிமிஷத்தை நம்ம வந்து கவனிச்சாலே அதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும், அதை வந்து ஒளிஞ்சிருக்கும். அந்த ஒளிஞ்சிருக்க சந்தோஷத்தை நினைச்சு நீங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படலாம். ஆனா நேற்று நடந்ததை நினைச்சு வருத்தப்படாம, நாளைக்கு என்ன வருதுன்னு நினைச்சு பயப்படாம, இப்ப இருக்க இந்த அழகான வாழ்க்கையை நம்ம ரசிச்சு வாழ்வோம் அப்படின்னு
5: சொல்லி ஒரு சிந்தனையோடையே இந்த நிகழ்ச்சி எனக்கு நிறைவு செய்யலாம். நேர்கள் இன்றைக்கு வெக்ஸ் கிங் எழுதிய நல்ல அதிர்வுகள் நல்ல வாழ்க்கை அப்படின்னு புத்தகத்தோட கருத்துக்களை படிச்சோம். நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட விடைபெறுகிறோம். நிகழ்ச்சியில் இணைந்த தோழிகள்
6: கலைமகள் பாலசுப்ரமணி,
5: வதனஸ்ரீ பரமேஷ்.
7: என் அத்தைக்கு ஆபரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க, பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
8: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
7: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
8: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
7: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.

0: தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
1: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
1: நேரம் 10:31. ஆரம்பமாவது திரைசை. திரைசையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் டிராகன் திரைப்படத்திற்காக லியோன் ஜேம்ஸ், இசையில் சித் ஸ்ரீராம் மற்றும் சஞ்சனா கல்வஞ்சே பாடியது.

இணையப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று காலை 11:02 பேசுங்க மக்களே பேசுங்க. புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி கேட்கலாம்.

படுத்துகிறோம் நேர்களே. இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். நேரம் 10:42. திரைசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் அமரன் திரைப்படத்திற்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் நகுல் அபயங்கர் ரம்யா பட் பாடிய பாடல்.

0: நேரம் 10:50. குமரி பண்பலை 100 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் திரைசை. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பிரதர் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பால் டபா பாடியது.
1: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணா எல்லாம் வைப் ஆயிரும்.
2: டேய், இப்ப நான் பாடுற மூலியடா இருக்கிறேன்.
1: மாமா, நீ அசி.
2: என்னடா திட்டியா?
1: இல்லடா, அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: மகாமிஷி
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

படுத்துகிறோம் எகலே. இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, நேரலையில் சிறு வயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன? நேரலை தோழிகளே, நேரலையில் பங்கேற்று பேச நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கான முன் இணைப்பெண் 04652. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. திரைசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் டாடா திரைப்படத்திற்காக ஜென் மார்டின் இசையில் தனிஷ்ரீ பாடியது.

0: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, இன்று மாலை 5-2 தேசிய ஊட்டச்சத்து வாரம். தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றாய் நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். திரைசெய் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறை ரீதியான உச்சி மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவில் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சர்க்கரை விநியோகஸ்தர்கள் வரும் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை 2000 குவிண்டால் சர்க்கரை மட்டுமே இருப்பில் வைத்திருக்க வேண்டும் என மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரி வசூல் கடந்த மாதத்தில் 1,99,853 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது. பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்ட உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கு குளிர்சாதன வசதி ஏற்படுத்தி தரப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சி மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து தலைமைச் செயலர் திரு சாய்குமார் மண்டல கண்காணிப்பு அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தினார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்கள் தங்களுக்கு தேவையான முடநீக்கு உதவி உபகரணங்கள் பெறுவதற்கான சிறப்பு முகாம்கள் வரும் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி பத்மஜா தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலின் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டதில் 4,21,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட கண்காணிப்பு அலுவலரும் தாட்கோ மேலாண் இயக்குநருமான திரு கந்தசாமி தலைமையில் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்றது.

0: பெற்றது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 1800 ரூபாய் குறைந்து 1,11,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புதுதில்லியில் இம்மாதம் 12 மற்றும் 13 தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்டரஸ் கலந்து கொள்கிறார். நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1100 தாண்டியுள்ள நிலையில் 4000 பேரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் நடைபெற்று வரும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் அந்நாட்டு அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா வழங்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நேபாளத்தில் சிக்கி மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்த 5 பேர் நேற்றிரவு சென்னை திரும்பினர். அவர்களை மாநில அமைச்சர் திரு சரத்குமார் வரவேற்றார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 91.94 அடியாக உயர்ந்துள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் சீன தைப்பே வீரரை வீழ்த்தி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: புதிய நாள் புதிய தொடக்கமாக நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101.

0: எக்ஸூர் கேட்டீர்கள். நேரம் முற்பகல் 11:09. கலகலப்பான பரபரப்பான நம்ம நேரங்கள்ல ஸ்வீட்டான ஒரு டிராவல். இது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. இனி தொடர்வது பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி. வாரந்தோறும் புதன்கிழமை பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சியில சிறுவர் பட்டாளங்கள் நம்மளை வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுத்திட்டே இருக்காங்க. அந்த வகையில இன்னைக்கு பேசுங்க மக்களே பேசுங்க நேரலை நிகழ்ச்சி எந்த பள்ளியிலிருந்து வரப்போகுது அப்படின்னா, புத்தேரி அரசு தொடக்க பள்ளியிலிருந்துதான். அந்த பள்ளியில மாணவர்கள் ரொம்ப குஷியா உற்சாகமா நம்ம குமரி பண்பலை 120 நேர்களோட இணையறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை இணைக்கிறாங்க குமரி எஃப்எம் 101 ஆர்ஜேக்கள் ஒய் கிருபா கணேஷ் மற்றும் எஸ் தங்கலட்சுமி ஜனார்த்தனன். இவங்க தான், இவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம் அன்பு நேயர்களே. வணக்கம் கலைமகள். பூக்களின் புன்னகையை ஒத்த முகம் கொண்டு தேக்கிய அன்பின் வடிவமாகி ஊக்கம் தரும் சொல்லழகால் நம்முள் ஆக்கம் சேர்க்க காத்திருக்கின்றனர் அன்பு குழந்தைகள். ஆம், குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் இன்று நம்முடன் இணைகின்றனர் புத்தேரி அரசு தொடக்க பள்ளி மாணவ செல்வங்கள். அவங்களை சந்திச்சிடலாமா? சந்திச்சிடலாம். ரெடியா இருக்காங்க எல்லாருமே? பேர் சொல்றீங்களா?
2: ஸ்ரீதேவிவா.
1: எந்த கிளாஸ்?
2: 5th.
1: பேரும் கிளாஸ் சொல்லுங்க.
2: மகாலட்சுமி 5th ஸ்டாண்டர்ட். தாய்கி 5th ஸ்டாண்டர்ட். எமி பிரியாசா 5th ஸ்டாண்டர்ட்.
1: இறை வணக்கம் பாடுவோமா?
3: கருவாக்கி உருவாக்கி அடையாண்டேன்

0: இல்லைன்னா எதுவுமே இல்லை இல்லையா. அப்படிப்பட்ட இறைவணக்கத்தை அருமையா பிள்ளைங்க பாடிட்டாங்க. அடுத்து ஒரு சின்ன குழந்தை வராங்க, கேட்டுடலாமா? பேர் கேட்டுடலாமா? பேர் என்னமா கண்ணு?
1: அதர்வா.
0: அதர்வா என்ன படிக்கிறீங்க?
1: ஒன்னாம் கிளாஸ்.

0: மகாகவி பாரதியை பார்த்தது போலயே இருக்கு அவங்க பாக்குறதுக்கும். பாப்பா உங்க பேர்
1: என்னம்மா?
0: எந்த கிளாஸ் படிக்கிறடா செல்லம்?
1: பாடுறீங்களா நீங்களும்?

0: பாட போறீங்களா? பாடுங்க.
1: நண்பா நண்பா ஓடிவா, நாட்டின் கொடியை ஏற்றவா. நண்பா நண்பா ஓடிவா, நாட்டின் கொடியை ஏற்றவா. தேசிய கீதம் பாடவா, உறுதிமொழி ஏற்போம்வா. தேசிய கீதம் பாடவா, உறுதிமொழி ஏற்போம்.

கல்வி கற்றே உயர்வோம் பா, கண்போ நாட்டை காப்போம் பா. கல்வி கற்றே உயர்வோம் பா, கண்போ நாட்டை காப்போம் பா. நண்பா நண்பா ஓடிவா, நாட்டின் கொடியை ஏற்றவா. நண்பா நண்பா ஓடிவா, நாட்டின் கொடியை ஏற்றவா. தேசிய கீதம் பாடவா, உறுதி மொழி ஏற்போம் பா. தேசிய கீதம் பாடவா, உறுதி மொழி ஏற்போம் பா. ஒற்றுமை மெளிரும் நாடு, பண்பாடு ஒளிரும் நாடு. ஒற்றுமை மெளிரும் நாடு, பண்பாடு ஒளிரும் நாடு. உலக அமைதிக்கு உழைப்போம் பா. எடுத்துக்காட்டு.

0: உறுதி மொழி ஏற்போம் வா.
1: அழகா படித்தீங்க, சூப்பர். அடுத்தது யார் வராங்கன்னு கேட்போம். பேசுறதுமா
0: தியாஸ்ரீ, ஜீமஹா, வர்ஷிகா.
1: என்ன கிளாஸ்ல இருந்து வந்திருக்கீங்க மூணு பேரும்?
0: ஃபிஃப்த்.
1: சரி,
0: ஃபோர்த். ஃபோர்த்
1: ஃபோர்த்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா?
0: பச்சை கிளி ஏன் பச்சையா இருக்கு? ஏனா அதை அவிக்கலையே. எல்லா பெட்டியிலும் துணி வைக்கலாம், ஒரு பெட்டியில் மட்டும் வைக்க முடியாது. அது என்ன பெட்டி? அதுதாங்க பீ பெட்டி. மாடு ஏன் பால் தருது?
1: ஏன்னா அதுக்கு டீ காஃபி தர தெரியாது. அப்படித்தானே? சரி, அழகா சொன்னீங்க. அடுத்தது வாங்க, நீங்க என்ன கடிக்க வச்சிருக்கீங்க?
0: ஒரு பையன் கடைக்கு போய் ஊசி வாங்கிட்டு வந்தானா, ஆனால் அது திடீர்னு வெடிச்சிச்சா, ஏன் தெரியுமா?
1: ஏன்னா
0: அவன் வாங்கிட்டு வந்தது குண்டூசி. நம் ஏன் தண்ணீரை குடிக்கிறோம்? ஏன்னா தண்ணீரை சாப்பிட முடியாது. கால் இல்லாத டேபிள் எது தெரியுமா? வேற எது? டைம் டேபிள் தான்.
1: அப்பா நச்சுன்னு சொல்லிட்டீங்க, நன்றி. வாங்க.
0: கல்யாண வீட்டில் ஒரு ஆளை இழுத்து சாம்பாருக்குள் தூக்கி போட்டார்கள், ஏன்?
1: தெய்வமே, அப்படியே நடக்குதா?
0: ஏன்னா அவன் தான் அந்த ஊரிலே பெரிய பருப்பம். எந்த வாட்சி கரெக்டா டைம் காட்டும்? எந்த வாட்சும் காட்டாது, நம்ம தான் பார்க்க வேண்டும். ஒருத்தன் மாட்டுக்கு ரோஸ் கொடுத்தானேன், ஏன்னா ரோஸ் மில்க் கொடுக்குமா என்று கொடுத்து பார்த்தான்.
1: அழகா சொல்லிட்டீங்கப்பா. ரோஸ் மில்க்
0: அனைவருக்கும் வணக்கம். கர்ம வீரன், பெருந்தலைவன், கருப்பு காந்தி என்றெல்லாம் போற்றப்படும் காமராசர் அவர்களை பற்றி பேச போகிறேன். காமராசர் அவர்கள் 1903 ஜூலை மாதம் 15 தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசுவாமி நாதார், தாயார் பெயர் சிவகாமி அம்மையார். காமராசர் அவர்கள் காந்தி வழியை பின்பற்றி ஒத்துழையாமை இயக்கம், அந்நிய துணி இயப்ப சட்டமைப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 சிறை தந்துள்ளார். காமராசர் 1954 முதல் 1963 வரை 9 தமிழக முதல்வராக பணியேற்றினார். இலவச கல்வி, இலவச மத்திய உணவு திட்டம் என பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதனால் கல்வி கண் திறந்த காமராசர் என்று அழைக்கப்படுகிறார். தொழில்துறை, அணைக்கட்டுகள், மின் திட்டங்கள் போன்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழகத்தை வளமிக்கினார். இதனால் காமராசரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. நாட்டுக்காக வளர்ந்த நல்லவரை காலம் முழுவதும் நினைத்து போற்றிடுவோம். எனது பேச வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி கூறியிருக்கிறேன். என்னுடைய நிறைவு செய்கிறேன்.
1: நிச்சயமா எப்பவுமே வந்து காமராஜர் அவங்கள யாருமே மறக்க முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்க வந்து நம்ம மனச வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேச சொல்லுங்கம்மா.
2: நிஷா,
1: என்ன கிளாஸ் படிக்கிறீங்க?
2: 4th ஸ்டாண்டர்ட்.
1: ஸ்டார்டிங்க சத்தமா சொல்லுங்க.

0: அகர வரிசையில் மலை பற்றி கவிதை. அகிலம் பாதிக்கும் அமுதேவா, ஆகாயம் தெளிக்கும் தெளிதேனேவா, இடிமின்னல் அகிர இனிதேவா, இங்கு பயிர் செழிக்க உதவிடவா, உழவர்கள் நெஞ்சம் குளிர்ந்திடவா, ஊரெங்கும் வளமை கொடுத்திடவா, எங்கும் மண்மனம் கமழ்ந்திடவா, ஏழை குளம் கிணறு நிரப்பிடவா, ஒரு தான் வயிற்று பசி தீர்த்திடவா, ஓசை நல்லிசையாக்கி நிலம் குளிர்ந்திடவா, சௌபாக்கியம் எங்கும் நிறைந்திடவா, இதே எமது ஆசை நிறைவேற்றிடவா.
1: அகர வரிசையில் கவிதை, மழை கவிதை அற்புதமா இருந்துச்சுப்பா.
2: மழை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க, உங்க பேர் என்னமா?
3: எஸ் ஆருத்ரா.
2: எந்த கிளாஸ் படிக்கிறடா?
3: தேர்ட் ஸ்டாண்டர்ட்.
2: என்ன சொல்ல போறீங்க?
3: வாழை மரத்தை பத்தி. வாழை மரம் சிறப்புகள் பயன்கள். இறை வழிபாட்டில் வாழை இலை முக்கிய இடம் பெறுகிறது. வாழை மரத்தின் அனைத்து பாகங்களும் மக்களுக்கு பயன்படுகிறது. இலை, காய், கனி, தண்டு, நார்பகுதி என எதுவும் வீணாகாது. முக்கனிகளுள் ஒன்று வாழை. வீடுகளில் சுப காரியங்கள் நடக்கும் போது வாழை மரங்களை வாசலில் கட்டுவர். வாழை மரம் ஆசியாவில் தோன்றியது என்றாலும் அது மற்ற வெப்ப மண்டலங்களான ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா போன்றவற்றிற்கும் பரவியுள்ளது. வாழை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு நமது இந்தியாதான். ஒவ்வொரு ஆண்டும் 170 டன் வாழை பழங்களை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. வாழைப்பழத்தில் பல வகைகள் உள்ளன. செவ்வாழை, ரஸ்தாளி, தேன் வாழை, மலை வாழை, தேயன் வாழை, பச்சை வாழை, முந்தன் வாழை, கதலி வாழை, மொரிசியஸ் வாழை, பூவன் வாழை, ஏழரசி வாழை, ஏத்தன் வாழை, ரசகதலி வாழை, மட்டி வாழை என பல வகைகள் உள்ளன. நம்முடைய பண்பாடு மற்றும் உணவு முறையில் வாழை மரம் முதலிடம் வகிக்கிறது. வாழை இலை, வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு, வாழை நார் என அனைத்து உறுப்புகளும் மருத்துவ குணங்களை தருகிறது.
1: நிச்சயமா வாழை மரத்தோட சிறப்புகள் என்னென்னு ரொம்பவே நல்லா சொல்லிட்டாங்க, அவ்வளவு தெளிவாகவும் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப சந்தோஷம். வாங்கம்மா, உங்க பேர் என்னமா?
3: தினமும் ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்த வலிப்பு கட்டுக்குள் இருக்கும். பூசணிக்காய் கல்லீரல் கிட்னி நோயை குணப்படுத்த உதவுகிறது. அன்னாசி பழம் சீரண சக்தியை அதிகரிக்கும். திராட்சை பழம் சாப்பிட வாய்க்கு மட்டால் வாந்தி வாய் கசப்பு சரியாகும். அகத்திக்கீரையை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் குடல் புண்கள் ஆறும். எலுமிச்சை பழத்தின் சாறு எடுத்து உடலில் தேய்த்து குளித்து வந்தால் தோல் வறட்சி நீங்கும். இரவில் தேன் கலந்து சாப்பிட்டால் இதயம் வலிமை பெறும். இஞ்சியுடன் தேன் கலந்து சாப்பிட்டால் பித்தம் தீரும். சங்கு புஷ்பம் பதற்றம் மற்றும் கவலையை போக்கும். கருவேப்பிலையை உணவில் சேர்க்க தலைமுடி கருப்பாகும்.
1: தலைமுடி கருப்பாறது வரைக்கும் நிறைய விஷயம் சொல்றேன். நிச்சயமா மருத்துவ குறிப்புகள் எல்லாமே ரொம்ப அருமையிலே சொல்லலாம். அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கப்பா.
4: எம்எல் ஹரிசன், போர்த் ஸ்டாண்டர்ட்.
2: என்னடா சொல்ல போறீங்க?
4: நல்ல பழக்க வழக்கங்கள். அதிகாலையில் எழுந்துங்கள். ஒரு நாட்களுக்கு 2 முறை பல் துலக்குங்கள். தினமும் உடல் பயிற்சி செய்யுங்கள். தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள். சாப்பிடும் முன்பு கைகளை கழுவுங்கள். சத்தான உணவை சாப்பிடுங்கள். நிறைய தண்ணீர் குடிங்கள். திறந்து வெளியில் விளையாடுங்கள். புத்தகத்தை படிங்கள். சீக்கிரம் தூங்க செல்லுங்கள். அனைத்து உயிர்களிடமும் அன்பாக இருங்கள். பெற்றோருக்கும் அச்சருக்கும் உதவி செய்யுங்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருங்கள். ஏழைக்கு உதவி செய்யுங்கள். மூத்தவர்களை மதியுங்கள்.
2: அருமை அருமை, ரொம்ப அழகா சொல்லிட்டாங்க. அடுத்தவங்க வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கம்மா.
5: எந்த
2: கிளாஸ் தான்?
5: 5th ஸ்டாண்டர்ட். யானை வரும் பின்னே மணியோசே வரும் முன்னே, கரைக்கு அக்கறை பச்சை ஆடி காற்று நம்மியும் பறக்கும். ஆளும் மேலும் பல்லு குருதி, பாலு விழுந்து சொல்ல குருதி, காற்றுள்ள போதே தூக்கிக்கொள், அகல உழுவதை விட ஆள உழுவதே.
2: ரொம்ப நல்லா இருந்துச்சு பழமொழிகள் எல்லாம். அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேர் சொல்லுங்கப்பா.
6: எம் டாட் ஐசிகா.
2: எம் டாட் ஐசிகா, எந்த கிளாஸ் தான்?
6: 3rd ஸ்டாண்டர்ட்.
2: என்ன சொல்ல போறா கண்ணு?
6: தமிழ் ரயங்கி
2: சொல்லு.

0: கூலி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், மலித்துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணா மூச்சி ஆடலாம், தென்னிலது படையிலேறி திண்பதியை சுற்றலாம், மேகமெல்லாம் சேர்த்தெடுத்து மெத்தையாக்கி தூங்கலாம், வேண்டுமெனில் விடுப்பெடுத்து பூமி வந்து பார்க்கலாம்.
1: நாங்களுமே

0: அப்படியே மனசால சுத்தி வந்துட்டோம்டா. அழகா பாடினீங்க. மேகத்துல வெத்த போடலான்னு சொன்னாங்கல்லா. அடுத்து ஒரு குழந்தை இருக்காங்க, பேர் சொல்லுங்கப்பா.
1: மகிமா பேசி.
0: இந்த கிளாஸ்
1: தான்
0: என்ன சொல்ல போறீங்க?
1: கடிகாரத்தை பற்றி. அனைவருக்கும் வணக்கம், நான் தான் கடிகாரம். நான் பேச மாட்டேன், ஆனால் என் டிக் டிக் ஒலி ஒரு பாடம் சொல்லி கொண்டே இருக்கும். நான் காட்டும் நேரத்தில் யாராலும் நிறுத்த முடியாது, யாராலும் வாங்கவும் முடியாது, யாராலும் திருப்பி தரவும் முடியாது. அதனால் பெரியவங்கள் தன் பெரியவங்கள் காலம் பொன் போன்றது என்று கூறுகிறார்.
0: காலம் வந்து பொன் போன்றது தான். அதை வந்து கடிகாரம் மூலமா ரொம்ப அருமையா சொல்லிட்டு போயிட்டாங்க. வாங்கம்மா, உங்க பேர் என்னம்மா?
2: காவ்யா, 4th ஸ்டாண்டர்ட்.
0: என்ன சொல்ல போறடா?
2: நம்ப முடியாத வரலாற்று வெற்றி, நம்ப முடியாத வரலாற்று வெற்றி. வில்மா ருடால்ஃப் போலியோவை வென்ற மின்னல். சிறுவயதில் போலியோ நோயால் பாதிக்கப்பட்டு உன்னால் இனி நடக்கவே முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர் வில்மா ருடால்ஃப். விடாமுயற்சியால் எழுந்து ஓடிய அவர் 1960 ஒலிம்பிக்கில் 100 மீட்டர், 200 மீட்டர் மற்றும் 400 மீட்டரிலே ஆகிய 3 பிரிவுகளிலும் 3 தங்க பதக்கங்களை வென்று உலகின் அதிவேக பெண்ணாக உருவெடுத்தார். மருத்துவ உலகியே நம்ப முடியாதபடி செய்த வரலாற்று வெற்றி இது.
0: மனதில் துணிச்சலும் தைரியம் இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லைன்னு அருமையா சொல்லிட்டாங்க. அடுத்து ஒரு குழந்தை வந்திருக்காங்க, பேச சொல்லுங்கப்பா.
3: ஏ ராம்சரண்.
0: கிளாஸ்பா,
3: 5th ஸ்டாண்டர்ட்.
0: ராம்சரண் என்ன வச்சு என்ன சொல்ல போறீங்க?
3: விடுகதை. இடதும் வலதும் நகரும், பாதுகாப்பு மட்டும் மூடிக்கொள்ளும் இடை கண்கள். நாளெல்லாம் ஆட்டம்தான், தூங்காமல் ஓட்டம்தான். அது என்ன? கடல் விடை, கடல் அலை. பூட்டுச்சாவி இல்லாத பெட்டி, காசு கொடுத்து வாங்கும் பெட்டி, விடை தீ பெட்டி. பள்ளிக்கூடம் போகாமல் பாடம் படிக்காமல் சரியாய் சொல்வான் தனக்கு வே கால் கொடுத்தார். எந்த ஒரு பாட்டு காலார் ஏமாத நேரத்தில் ஊசி போடுவார். விடை கொசு.
0: அழகு அழகு விடுகதைகளும் விடைகளும் பிரம்மாதம் பிரம்மாதம் அப்படின்னு. அடுத்து 3 பேரா வந்திருக்கீங்க, பேர்லாம் சொல்றீங்களாடா?
4: நைனிகா, 4th ஸ்டாண்டர்ட். இனியா, 4th ஸ்டாண்டர்ட். பிஎஸ்சி, 4th ஸ்டாண்டர்ட்.
0: என்ன பண்ண போறீங்கடா? பாடுங்க, பாட்டை பாடிடுங்க, படிச்சிடாதீங்க. கேட்டுருமா?

0: போவீங்களா? எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்?
1: 4 மணிக்கு.
0: 4 மணிக்கு. அதுக்குள்ளே எல்லாரையும் வீட்டுக்கு போனா என்ன அர்த்தம்மா? அழகா பாடி முடிச்சிட்டீங்க, நன்றி.
2: 5 விரல்களோட நலம் விசாரிக்க வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்ச நேரம் கொஞ்ச பேச கூடாதா? இந்த நேரம் இன்னும் கொஞ்சம் நேராதா? அப்படின்னு நம்மளோட மனங்களை எல்லாம் ஏங்க வைக்கும் விதமாக இதுவரைக்கும் இறைவணக்கம் பாடல் கதை கடிதம் காமராஜர் உரை மழை கவிதை அப்படின்னு சொல்லி அசத்தி

0: சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு நாம சந்தோஷமா நிலையம் திரும்பலாம். நன்றி, வணக்கம்.
1: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேர்கள் இதுவரை பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில புத்தேரி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் பங்கேற்ற சிறப்பான நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. நிகழ்ச்சிய பள்ளி வளாகத்திலிருந்து நமக்காக ஸ்பெஷலா ஏற்பாடு பண்ணி தந்த நம்ம நிலைய ஆர்ஜிகள் ஒய் கிருபா கணேஷ், எஸ் தங்கலட்சுமி, ஜனார்த்தனன்.

0: நேரம் முற்பகல் 11:33. இது குமரி பண்பலையுடன் நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு நேரலை நிகழ்ச்சியில என்ன தலைப்பு அப்படின்னா, என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்பு தான். இந்த தலைப்புக்காக நேயர்கள் வந்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க நம்ம நிலைய தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம். 04652 இணைப்பெண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். அப்புறமா 890 32 570 39 இந்த தொலைபேசி எண்ணிலையும் வரலாம். நான் யார் அப்படிங்கறத காட்டிலையும், நான் எதை நோக்கி பயணிக்கின்றேன் அப்படிங்கறதா வாழ்க்கையோட முதல் கேள்வி. பயணத்துல என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ன, உங்களை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ன, இந்த மாதிரி நாம பேசலாம். இந்த இனி அடுத்த அரை மணி நேரம் நம்முடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தும் அந்த ஒரு சிந்தனையை பற்றி பேசுவோம், கேட்போம், பகிர்வோம். இப்போ நம்ம நேயர் ஒருத்தங்க இந்த தலைப்பு சொன்ன உடனே வந்துட்டாங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான முற்பகல் வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி இருப்பு கலீல் ரஹ்மான்.
0: வாங்க ரஹ்மான் சார், சொல்லுங்க. அதாவது உங்களை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
1: வழிநடத்தும் ஒரு சிந்தனை, ஒரு அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சில சிந்தனைகள் வந்து மனிதனை தூண்ட வைக்கும். அந்த மாதிரி ஒரு தலைப்பை தந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆடம்பரமான வாழ்க்கை வேண்டாம், பணம் அதிகமான வேண்டாம், யாரிடமும் கை நீட்டாத அளவுக்கு இருந்தாலே போதும், நோயற்ற உடல் வேண்டும், மௌனமாக இருந்துப்பார் பல பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருந்துப்பார் பல பிரச்சனைகளே காணாமல் போய்விடும்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு. நன்றி சார், நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம் சார், சொல்லுங்க, நீங்க யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம், நான் அருமணி கமலகண்ணன், கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், உங்களை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
2: என்னை வழிநடத்தக்கூடிய ஒரே சிந்தனை என்னன்னா, பழைய காலத்து இலக்கியங்கள் எல்லாம் படிப்பேன். அந்த இலக்கியத்துல என்ன இருக்குன்னா, வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வழிகாட்டி நெறிமுறைகளும் அந்த இதுல இருக்கு. அதனால அந்த இலக்கியங்களை படித்தால் வாழ்க்கையை செவ்வனே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையமாக வாழ்வதற்கு தகுந்த வழிகாட்டுதல்களை நல்ல வாழ்க்கையை அனுபவித்து தெரிந்த சான்றோர்கள் ஆற்றோர்கள் வகுத்து வச்சிருக்கிறாங்க. அந்த சிந்தனையை தான் தொடர்ந்து பின்பற்றி நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
0: நன்றி சார், நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ,
0: சொல்லுங்க சார், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், நீங்க யார் பேசுறீங்க?
3: தோரங்களுக்கு முத்தாசிரியர், குமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், அதாவது உங்களை வழிநடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
3: அழகான கருத்து, வாழ்த்துக்கள். என்னை வழிநடத்தும் ஒரே சிந்தனை என்னன்னா, என்னோட கற்பனை காஞ்சம் தான். அதாவது எந்த ஒரு பொருளை பார்த்துட்டு இப்படி இப்படி செய்யணும், இப்படி பச்சனும், இதை வந்து உங்களை பார்த்தாலும் உங்களை ஒருவர்தான் செய்யணும்.
0: நன்றி சார், நன்றி. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. குமரி பண்பலை 101 குமரி பண்பலையுடைய நிகழ்ச்சியில நேயர்கள் வந்து என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல அழகா அருமையா பேசிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்கலாம். நான் முத்துக்குமார் வரிகள்ல, லியோன் ஜேம்ஸ் மியூசிக்ல, ஹரி சிவராமகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்கள்ல இந்த பாடல் கோ 2 திரைப்படத்தில் இருந்து.

0: நாகர்கோவில்
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: குமரி பண்பலை நியூட்டனில் நேர்கள் குமரி பண்பலையுடன் நேர்ல நிகழ்ச்சியில என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டே இருக்காங்க. நிறைய நேர்கள் அற்புதமான விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க. அந்த வரிசையில அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் குமரி பண்பலை, நான் பிரசாந்த், குளத்தல இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பிரசாந்த், அதாவது என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை அப்படிங்கிற தலைப்புல உங்களை வழிநடத்தும் சிந்தனை என்ன
1: மேடம்?

0: அருமையா பேசுனீங்க. நிகழ்ச்சியில பங்கு பெறதுக்கு நன்றி.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ மேடம், நான் கோச்சையில இருந்து ராஜஸ்ரீ பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா, அதாவது உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை.
2: என்னை வழி நடத்திய சிந்தனைகள், நான் தூத்தலுக்கும் போதலுக்கும் அஞ்ச மாட்டேன். நான் என்னுடைய துணிச்சல், என்னுடைய முன்னேற்றத்துக்கு வேண்டி நான் நடந்து நடந்தே இருப்பேன், மேலும் முன்னேறி கொண்டே இருப்பேன். இல்லாம என்னுடைய முன்னேற்றம் அவ்வளவுதான்.
0: ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
2: நன்றி நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க? உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
3: நல்ல புத்தி நல்ல சிந்தனை இருந்தாலே நம்ம செயல்திறன் நல்லா மேம்படதான் செய்யும். நான் வழி நடத்துறது வந்து, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவார் தூத்துவார் தூட்டட்டும், கர்மமே கண்ணாயிருந்தாலும் ஓடிலே
0: இருக்கிறது.
3: ஆமா, இப்ப போற்றுதல் வந்து அந்த புகழ்ல வந்து மயங்கவும் கூடாது. தூற்று வர வந்து நமக்கு வந்து அது வந்து அந்த எரு இயற்கை உரம் போடுற போல அவங்க போடுற வந்து நமக்கு ஒரு உரமாகத்தான் கிடைக்கிறது.
0: சரி, அந்த சிந்தனையை நீங்க வந்து ஃபாலோ பண்றீங்க வாழ்க்கையில?
3: ஃபாலோ பண்ற, ஆமா, நினைவு தினால இருந்து இந்த வரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி சார், நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி. நன்றி நன்றி. என்னை வழி நடத்தும் ஒரு சிந்தனை அப்படின்னு சொன்னோடனே நேயர்கள் வந்து அருவி மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காங்க நிகழ்ச்சியில. நான் வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கேன், ஆனா வந்து நாளைக்கு வந்து நான் இன்னும் கொஞ்சம் கூட உற்சாகமா இருக்கணும், இப்பமே நான் உற்சாகமா எழுமணும். அதெல்லாம் வந்து ஒரு சிந்தனை தான். அதாவது எப்படி சொல்லலாம், ஒரு நல்ல சிந்தனை போதும், என்னால் முடியாது அப்படிங்கிற சொல்லை விட முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு வந்து நம்ம இடம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி நேர்கள் பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில வந்து நேர்களுக்கு ஒரு திரைப்பட பாடல் கொடுக்கலாம். பாடலுக்கு முன்பாக,
4: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
5: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்,
4: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு,
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: திரைப்பட பாடல் அண்ணாமலை அவர்கள் எழுதிய லிரிக்ஸ்ல விஜய் ஆண்டனியோட மியூசிக்ல விஜய் பிரகாஷ் பாடின உத்தமபுத்திரன் திரைப்பட பாடல்.

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்.
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
4: நேர்கள் இணைந்திருப்பது நாகர்கோவில் ரேடியோவின் குமரி எஃப்எம் 101. அதாவது இன்னைக்கு நாம பேசினது என்னை வழி நடத்தும் அப்படிங்கிற சிந்தனை அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டே இருக்கோம். நம்ம நாகர்கோவில் ரேடியோல நம்ம குமரி எஃப்எம் 101 நேயர்கள் இப்போ நம்ம லைன்ல வந்துட்டே இருக்காங்க. எங்களையும் பேச விடுங்கன்னு அடுத்த நேயர் யார்? வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பென்ஸ்லி கர்ணதாஸ். சொல்லப்படலாம்.
4: சொல்லுங்கம்மா, அதாவது உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
5: என்னால் முடியும் என்பது எனது தனி தலைக்கணம் அல்ல, என் மீது நான் வைத்து அசைக்க முடியாத நம்பிக்கை. எப்பவுமே என்னால முடியும், என்னால முடியாட்டி வேற யாராலயும் முடியாது அப்படின்னு ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான சூழ்நிலை அதை அப்படியே நினைச்சிருவேன். என்னால முடியாட்டி வேற யாராலயும் முடியாது அப்படின்னு.
4: ரொம்ப அருமையான சிந்தனை. என்னால முடியாட்டி வேற யாராட்டும் யாரால முடியும், நாம தான் பண்ணணும். நாம விழுந்தா நாம தான் எந்திக்கணும். யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்கன்னு பாத்துட்டே இருக்க முடியாது இல்லையா?
5: அப்படி அப்படி இல்ல. இப்ப இருக்க சூழ்நிலையில நமக்கு நாம தான் ஆறுதல், நமக்கு நாம தான் ஊக்கம் தெளிக்கணும், நமக்கு நாம தான் நம்பிக்கை தெளிக்கணும், நமக்கு நாமே உற்சாகத்தை கொடுத்துக்கணும்.
4: அது கரெக்ட் தான்.
5: முடிச்சோடனே கண்ணாடியை பார்த்து டென்ஸ்லி இன்னைக்கு நீ எல்லா வேலையும் நீ முடிச்சிருவ, கரெக்டா பண்ணிருவ அப்படின்னு காலையில எழுமணும்னே சொல்லிடுவேன் கண்ணாடியை பார்த்து.
4: சரி, ரொம்ப அருமையா பேசுவீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றதுக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம் குமரி எஃப்எம் 101. வணக்கம், சொல்லுங்கம்மா, யார் பேசுறீங்க? எங்க இருந்துமா? சொல்லுங்கம்மா, உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை.
6: எனக்கு நானே நீதிபதி. நான் எதை திட்டமிட்டாலும் தெளிவா கண்ணியமா திட்டமிடுவேன். ஒன்னே ஒண்ணு, பெரியவர்கள் சொல்றத மதிப்பேன். நல்ல அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை ஏத்துக்கிடுவேன், இல்லன்னா ஏத்துக்க மாட்டேன். என்னால முடியும், என்னால செய்ய முடியும், நான் துணிகிறேன், எனக்கு இறைவன் துணை. எவ்வளவு நான் சிந்திக்க முடியுது, நானே துணிந்து நின்று ஜெயிப்பேன்.
4: சரி, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அதாவது நீங்களே துணிந்து நின்று எல்லாம் செய்வீங்க.
6: ஆமா,
4: ரொம்ப நன்றி. மணிகள் பங்கு பெற்றதுக்கு நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க?
7: ஹலோ.
4: வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம், சுதா பேசுறேன்.
4: சொல்லுங்க சுதாமா, உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை.
7: சிந்தனை அதாவது எதையும் நினைச்சு நம்ம மறக்க விட கூடாது, வருத்தப்படாம இருக்கணும். அது முடிந்து நினைச்சு நம்ம வந்து அதே நினைச்சு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காம நமக்கு அடுத்து வந்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி, அதாவது இன்னைக்கு வந்து நாளைக்கு வராது, நாளைக்கு உள்ளது இன்னைக்கு.

0: கிடையாது. இன்னைக்கு வந்து எது நடக்க போவோ அதைதான் நம்ம வந்து சிந்தித்து செயல்படுத்த முடியாது. அதாவது காலம் வந்து பொன் போன்றது, அதை நம்ம வந்து பயனுள்ளதாக மாற்றியதுக்கு நம்மளையே நாமையே வந்து தயார்படுத்தி இருக்கணும்.
1: சரி, ரொம்ப அருமையா பேசுனீங்கம்மா, நிகழ்ச்சியில் பங்குபெற்றதுக்கு நன்றி.
0: நன்றி.
1: என்னால் முடியாது அப்படின்னு சொல்றத விட நம்ம முயற்சி செய்த பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் நம்ம மனசுக்கு வேணும் அப்படிங்கறது மாதிரி நிறைய பேர் பேசிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில நேயர்களுக்கு ஒரு சின்ன இடைவேளை கொடுத்துட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வரலாம்.
2: இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.
3: டேய் தம்பி, சீக்கிரமா வா.
4: ஆ,
3: எவ்ளோ நேரம்டா?
4: 2 மினிட்ஸ்.
3: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
5: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா?
4: இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
3: நிம்மதியானா 2 மணி நேரமா?
4: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
3: டேய் இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
4: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட், நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
3: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
4: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
3: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
4: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
6: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைக்கணும்.
4: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
3: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
4: நீரை சேமிப்போம்,
3: நாளையை பாதுகாப்போம்.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101.
1: என்னை வழிநடத்தும் ஒரு சிந்தனை அப்படின்னு பேசிட்டே இருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? சொல்லுங்க சார், உங்களை வழிநடத்தும் ஒரு சிந்தனை. கொஞ்சம் இணைப்பு தெளிவா இல்லையே சார். இப்ப கேக்குது, கேக்குது. சொல்லுங்க.
7: நிறைய
1: தோல்வி நன்றி சார், ரொம்ப அருமையா பேசுனீங்க. விடாமுயற்சி, நம்பிக்கை, இதெல்லாம் வந்து உங்களை வந்து வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வந்திருக்குன்னு பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்குபற்றதுக்கு நன்றி. நன்றி சார், நாங்க நலமா இருக்கோம். நிலையத்துல எல்லாருமே நலமா இருக்கோம். நிகழ்ச்சியில் பங்குபற்றதுக்கு நன்றி சார். நன்றி. வணக்கம்.
8: வணக்கம்,
1: யார் பேசுறீங்க சார்? சொல்லுங்க சார், அதாவது உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை.
8: என்னைய வழி நடத்தும் ஒரு சிந்தனை வந்து புக்கு. புக்கு, புக்கு,
1: புத்தகம். நிறைய புத்தகங்கள்.
8: புத்தகம் தான் வழி நடத்துகிறது. ஆனா படிக்கும் போது பல தகவல்கள் அதுல தெரியும். அதை வச்சு அப்படியே நடந்து
1: நடந்துட்டு இருக்கீங்க. அதாவது புத்தகங்கள் உங்களை வழி நடத்துது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இல்லையா?
8: நன்றி மேடம்.
1: நன்றி, நன்றி. நிகழ்ச்சி பங்கு பார்த்ததுக்கு நன்றி சார். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கும் மேம், நீங்க சொல்லுங்க. அதாவது உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை.
9: அன்போடையும் பண்போடையும் பாசத்தோடையும் இருக்கிறது கொண்டு திருப்தியாக இருக்கிறதும் அன்பாக இருக்கிறதா என்னுடைய
1: எல்லாருக்கிட்டயும் அன்பா இருக்கணும், இருக்கிறத வச்சு திருப்தியா இருக்கணும்ங்கறதா உங்களுடைய சிந்தனை. ரொம்ப ரொம்ப ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில பங்கு பெற்றதுக்கு நன்றி.
9: நன்றி, நன்றி. வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?

0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சாமி
0: தோப்புல இருந்து மேகலாவா? சொல்லுங்கம்மா, உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை. என்னம்மா?
1: என்ன
0: ஒரு சிந்தனை, நிறைய சிந்தனை வச்சிருக்கீங்க. இவ்வளவு சிந்தனையும் உங்களை வழி நடத்திட்டு இருக்கு இல்லையா?
1: சிந்தனைக்கும்
0: உங்க அம்மாட்ட இருந்து உங்களுக்கு இந்த சிந்தனை வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? அந்த சிந்தனையை நீங்களும் வந்து தொடர்ந்து வந்து பின்பற்றிட்டே வரீங்க. ரொம்ப நன்றி மேம், ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியில் பங்குபற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வேலூர் மாவட்டம் காட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை
2: என்ன?
0: நல்லா இருக்கும். உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை என்ன அப்படின்னு சொல்லுங்க. உங்களை நீங்க நிறைவான நேரம் வந்திருக்கீங்க, நேரம் ரொம்ப குறைவா இருக்கு, அதனாலதான் சொல்றோம். உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை என்ன அப்படிங்கிற தலைப்புல பேசிட்டு இருக்கோம். உங்களை வழி நடத்தும் ஒரு சிந்தனை என்ன?
2: நடத்தக்கூடிய சிந்தனை, உனக்கான பாதை இல்லை என கவலைப்படாதே, உனக்கான பாதையை நீயே வகுத்துக்கொள். அந்த ஒரு சிந்தனை வந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தும்.
0: வணக்கம். அந்த நேயர் அழகா பேசிட்டே இருந்தாங்க, நிகழ்ச்சியில கடைசி நேயரா வந்தாங்க, இணைப்பு வந்து பாதியிலே துண்டாயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 120 சார்பாக நன்றிகள். சிந்தனை நல்லதாக இருந்தால் சொற்கள் நல்லதாக இருக்கும், சொற்கள் நல்லதாக இருந்தால் செயல்கள் நல்லதாக இருக்கும், வாழ்க்கையும் நல்ல திசையில் பயணிக்கும். இந்த சிந்தனையோடு நிகழ்ச்சியோடு இணைந்த அத்தனை பேருக்கும் குமரி FM 101 சார்பாக நன்றிகள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் RJ கலைமகள் பாலசுப்ரமணி. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, இது நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குமரி FM 101. விடாம தொடர்ந்து நம்ம பண்பலையை உங்க மொபைல்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலி வழியாகவும் கேட்டு ரசிக்கலாம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து
1: உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி எஃப்எம் 101. இனி நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். கேட்பதற்கு முன்பாக ஒரு சின்ன பிரேக்.
1: கிளியக்காவளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கிளியக்காவளை.
3: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
4: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
5: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
3: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
0: குமரி எஃப்எம் 101 இன்று இனி தொடரும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள், தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி வென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 திரை இசை, பகல் 1 செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சிறுவயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன என்ற தலைப்பில் பெண்கள் பங்கேற்கும் நேரலை. 1:55 2:15 திரை இசை, 2:55 வானிலை அறிக்கை, பிற்பகல் 3:00 தேனி நேரத்தில் இன்று இடம்பெறுகிறது வெள்ளித்திரையில். மாலை 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து வானிலை அறிக்கை, அதனைத் தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:00 தேசிய ஊட்டச்சத்து வாரம், தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்.

பாடல்கள். அதனைத் தொடர்ந்து அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம் முல்லைச்சரம் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. இரவு 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 உழவர் உலகம், தொடர்ந்து உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை, உணவு பதப்படுத்துதல் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள், அமுத சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகசீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைக்களஞ்சியம், திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் என்ற நேயர் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்கள், 9:15 செய்தி சுடர், 9:30 குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: ஐயோ, இந்த செயின் போச்சு, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.
7: This is Akashwani. The news read by Anuja Kumar. India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The fifth Indian aircraft carrying relief and rescue assistance has departed for Nepal today. In a social media post, External Affairs Minister Dr. S. Jayashankar said that the aircraft is carrying an 11-member rescue team equipped with specialized equipment along with 5.5 tons of essential medicines. Meanwhile, a 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. The Indian Embassy said that the team commenced the analysis at the Nepal Police Central Forensic Science Laboratory and the National Forensic Science Laboratory in the Kutmaltar area of Kathmandu Valley. According to the Nepal Police, 1,068 people have been recovered by yesterday evening, of which 400 had been only partial remains, complicating the identification process. The police said 4,606 people remain unaccounted for, including 583 foreigners, raising concerns that the death toll could increase further. Prime Minister Narendra Modi will address the valedictory session of Departmental Summit of Jal Shakti Ministry in New Delhi today. The two-day departmental summit commenced yesterday is the first in a series of departmental summits envisioned by the Prime Minister to strengthen the spirit of Team India and deepen cooperative federalism. The summit is bringing together centre and states to deliberate on critical sectoral priorities and evolve time-bound action plans. The government has reduced the stock holding limit for sugar dealers from 4,000 quintals to 2,000 quintals, effective from the 15th of this month till the 30th of November this year. The new stock limit is aimed to curb hoarding and speculative trading, protect consumer interest by ensuring adequate availability and price stability. At present, a stock holding limit of 4,000 quintals on sugar dealers across the country

0: 12:10 மனம் சற்று திரும்பி பார்க்கும் மெல்ல காலங்களை இசையால் அசைப்போடும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் ரேடியோவின் குமரியின் குரல். இது குமரி எஃப்எம் 101. இது உங்கள் நேரங்களை சிறப்பாக்கும் இனிய வானொலியில் இப்போது முதல் நம் வாழ்வின் பழைய பக்கங்களை திரும்பி பார்க்கும் ஒரு திறக்கும் சாவி. மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. இப்போது முதல் 12:40 வரை முதல் பாடலாக ஒரு பாடலில் திருமண ஊர்வலத்தை இசை மூலம் கொண்டு வந்துள்ளார் கே வி மகாதேவன் அவர்கள். கண்ணதாசனின் வரிகளில், டி எம் சௌந்தரராஜன் குரலில் குடும்பத் தலைவன் திரைப்பட பாடல்.
1: திருமணமாம் திருமணம்

பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலுக்கு துணியை போல காற்றில் அசைந்திருப்பாளாம். செம்பருத்தி பூவை போல செவந்திருப்பாளாம், நைசு சீலு

0: கிளியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, கிளியக்காவிளை.
2: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து களிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
3: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று பிற்பகல் 3:30 தேனி நேரம் நிகழ்ச்சியில் வெள்ளித்திரையில் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

காலை நூற்றொன்றிலிருந்து நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க. மனம் நினையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நேரம் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நேரம் 12:16. அடுத்த பாடல் தேனோடு பால் கலந்த லீலா மற்றும் பி சுஷீலா குரல்களில் தேடி வந்த செல்வம் திரைப்பட பாடல் இது அப்படின்னு நினைப்பீங்க, ஆனா இது ஆட வந்த தெய்வம் திரைப்பட பாடல். இது பழைய நினைவுகளை மீட்டெடுக்கும் தேவகானம். கே வி மகாதேவன் இசையில் இந்த பாடல் இப்போது நமது குமரி FM 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்துப்பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

வயசுல நம்ம நிறைய விளையாட்டு விளையாண்டுருப்போம், ஆனா சில விளையாட்டை வந்து அடிக்கடி விளையாண்டுருப்போம். இந்த விளையாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்களையும் கூப்பிட்டு கூப்பிட்டு விளையாடிருப்போம். அந்த மாதிரி நீங்க சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படின்னு நம்ம பெண்கள் பங்கேற்று பேசும் நேர நிகழ்ச்சி இன்னைக்கு 1:10 ஹாய் ஸ்நேகிதியே இருக்கு. தலைப்ப திரும்ப சொல்றோம், சிறு வயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன அப்படிங்கிற தலைப்புல பெண்கள் பங்கேற்று பேச வரலாம். இதுக்கான நம்ம தொலைபேசி எண்களை ஞாபகப்படுத்துறோம், 0465-2 இணைப்பு எண்ணுடன் 260-240 அப்படிங்கிற எண்ணையும் 290-722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890-32-570-39 இந்த மொபைல் எண்ணிலையும் வரலாம். இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல எங்க வீட்டு சுட்டி சுட்டீஸ்க்கு வந்து நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்டா இன்னைக்கு இருக்கு. 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்ல நிகழ்ச்சி இருக்கு இதே அலைபேசி தொலைபேசி எண்கள்ல.

நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்க நம்ம நாகர்கோவில் ரேடியோவை உங்க கூடவே வச்சுக்க. எப்பவும் நீங்க உங்க மொபைல் போன்ல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை கூட வச்சுக்கலாம். அதுல நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியை உங்களுக்கு போன்ல வந்து நீங்க பதிவிறக்கம் செஞ்சு டவுன்லோட் பண்ணி என்ன செய்யலாம், அந்த நிகழ்ச்சியை வந்து எப்பவுமே நீங்க கேட்டுட்டே இருக்கலாம் நாகர்கோவில் ரேடியோவை நியூஸ் ஆன் ஏர் ஆப் மூலமாக.

மாலை 120 நேர்கள் மனம் நிறையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரசு இசை நிகழ்ச்சியில வந்து பழைய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் 1948 வெளிவந்த டி ஆர் மகாலிங்கம் குரல்ல ஆதித்யன் கனவு திரைப்பட பாடல். ஜி ராமநாதன் அவர்கள் இசையில மனதை வருடி மௌனமாக நம் நினைவுகளுக்குள் பயணம் செய்யும் ஒரு இசை, மதுரமான உணர்வை தரும் இந்த பாடல் இப்போது நமது குமரி FM 101 இல்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக்க.

நேயர்கள் கேட்டுட்டே இருக்கீங்க நம்ம நாகர்கோவில் ரேடியோவின் குவர் எஃப்எம் 101. நாம நலமா வாழ நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நாகர்கோவில் ரேடியோ தந்துட்டே இருக்கு. அந்த வரிசையில இன்னைக்கு 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர் கண்டிப்பா கேளுங்க நேர்களே. ஆரோக்கியமான வாழ்விற்கு நல்ல உணவு பழக்கங்கள், நாம நல்ல உணவு பழக்கங்கள் தான் வச்சிருக்கோமா, நல்ல உணவு சாப்பிடுறோமா அப்படிங்கறத யாராவது சொன்னாதான் நமக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியை கேளுங்க. ஆரோக்கியமா வாழ என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கறது எனக்கு ஒரு ஐடியாவே இல்ல அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு மறக்காம 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவத்தோட நிகழ்ச்சியை கேளுங்க. ஆரோக்கியமா வாழ நல்ல உணவு பழக்க வழக்கங்கள்ல இதெல்லாம் இருக்கு, முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னு நிறைய தகவல்

தராங்க ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது உங்கள் நாகர்கோவில் ரேடியோவின் குமரி பண்பலை 101.

குமரி பண்பலை நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சபையில் சாரல் இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்த பாடல் 1963 கண்ணதாசன் அவர்களின் வரிகளில் எஸ் எம் சுப்பையா நாயுடு இசையில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி குரல்களில் மின்னல் போல் முடிந்திடும் சின்ன பாடல் தான். ஆனால் எண்ணத்தை ஈர்க்கும் ஒரு உன்னதமான இசையமைப்பில் இந்த பாடல் 1000 காலத்து பயிரிலா திரைப்படத்தில் இருந்து

அம்மா பொண்ணு ராஜாத்தி அழகு காட்டும் கண்ணாடி, அம்மா பொண்ணு ராஜாத்தி அழகு காட்டும் கண்ணாடி, தொட்டு வந்தா பின்னாடி தொடர்ந்து வந்தா முன்னாடி, அம்மா பொண்ணு ராஜாத்தி அழகு காட்டும் கண்ணாடி.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார் கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே.

0: பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
0: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
4: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயின பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
5: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல, புத்தியை இழந்துட்டே திருடிட்டே இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிற எதிர்காலம் போச்சு.
6: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேர்களை நினைவுபடுத்துகின்றோம். இன்று மதியம் 1:10 ஹாய் ஸ்நேகிதே பெண்களுக்கான நேரில் நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்களுக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, சின்ன வயசுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படிங்கிற தலைப்புல தான் பேச இருக்கீங்க. வாங்க ஜாலியா பேசுங்க, மகிழ்ச்சியா இருங்க. உங்க குமரி எஃப்எம் 101 கூட எப்பவுமே மகிழ்ச்சியை கொண்டாடுங்க. இதற்கான தொலைபேசி எண்களை புதிய நேயர்களுக்காக ஞாபகப்படுத்துகிறோம். 0462 இணைப்பு எண்ணுடன் 260 240 அப்படிங்கிற எண்ணையும், 290 722 அப்படிங்கிற எண்ணையும் வரலாம். 890 32 570 39 இந்த மொபைல் எண்ணையும் நீங்க பேச வரலாம். நூற்றாண்டிலிருந்து நேயர்கள் மனம் நனையும் மதுர மலை, இது தேரல் சுவையில் சாரலிசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டே இருக்கீங்க. பி ஸ்ரீனிவாஸ், டி எம் சவுந்தரராஜன் ஆகியோருக்கு குரல் போட்டியாய் அமைந்த ஒரு தாய் மக்கள் திரைப்பட பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையில் வாலி அவர்களின் பூங்குயிலை குரலில் தேடும் பாடல் இந்த பாடல்.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101 நேயர்கள், இதுவரை மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சபையில் சாரலிசை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் இதுவரை நான் ஆர்ஜே கலைமகள் பாலசுப்ரமணி. இனி தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடன் உதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ஆஷ்வில்லில் உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்காவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்டமைப்பு நிதி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு, சுற்றுலா, தனியார் முதலீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசித்ததாக அவர் கூறினார். G20 நிதி அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்கள் கூட்டத்தின் ஒரு பகுதியாக திருமதி நிர்மலா சீதாராமன் உலக வங்கித் தலைவருடன் ஆலோசனை நடத்தினார். நாட்டின் பல்வேறு கட்டமைப்புகளை மேம்படுத்த கடனுதவி பெறுவது குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட்டது. G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஐரோப்பிய யூனியனின் பொருளாதார ஆணையர் திரு வால்டிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக மத்திய நிதி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்தியா ஐரோப்பிய யூனியன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. முன்னதாக திருமதி நிர்மலா சீதாராமன் தென்கொரிய துணை பிரதமர் திரு கூ யுன்னுடன் இருதரப்பு பொருளாதார மற்றும் நிதி ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாகவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின்

ஆஷ்வில்லில் நடைபெறும் G20 நிதியமைச்சர்கள் மாநாட்டின் ஒரு பகுதியாக பேசிய அவர், உலக அளவிலான நெருக்கடியின் போதிலும் இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து வருவதாக கூறியுள்ளார். நிலையான முதலீடு, ஏற்றுமதி, சேவைத்துறையில் வளர்ச்சி மூலம் இந்தியா பொருளாதாரத்தில் மேம்பட்டு வருவதாகவும் திரு அஜய் பங்கா தெரிவித்தார். பெருவெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது

0: பட்டுள்ளதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கார்கிலில் அஞ்சலக பாஸ்போர்ட் சேவை மையத்தை இன்று திறந்து வைத்தார். கார்கில் பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப இந்த பாஸ்போர்ட் சேவை மையம் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சகமும் அஞ்சல் துறையும் இணைந்து இந்த சேவை மையத்தை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மிசோரமில் பள்ளிகளுக்கு இடையேயான தூய்மை போட்டி தொடங்கியுள்ளது. மிசோரம் பசுமை பள்ளி இயக்கம் சார்பில் நடைபெறும் இந்த தூய்மை இயக்கம் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் வழிவகை செய்கிறது. இதன் மூலம் பள்ளி மாணாக்கரிடையே தூய்மை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று மாநில நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சப்தங்கா தெரிவித்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், ஆசிரியர்கள் மாணாக்கருடன் இணைந்து தூய்மை விழிப்புணர்வு இயக்கத்தில் பங்காற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீட்டுத் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் விபத்துக்குள்ளானவர்களின் குடும்பத்தினருக்கு காப்பீட்டுத் தொகை அளிக்கப்படும் என்று இந்தியன் வங்கியின் மேலாளர் திரு ராஜசேகர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: எனி கைண்ட் ஆஃப் ஆக்சிடென்ட், பாம்பு கடிச்சோ இல்லை ஆக்சிடென்ட் ஆகியோ அது மாதிரி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க ஃபேமிலிக்கு உதவுற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து 70 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி PMJJBY வருஷத்துக்கு 436 ரூபாய், அது வந்து 50 வயசு வரைக்கும் உள்ளவங்க வந்து என்ரோல் ஆகிக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நேச்சுரல் டெத்து ஆக்சிடென்ட் எந்த விதமாக அவங்களுக்கு ஒரு இருப்பு ஏற்படும் போது நம்ம கவர்மெண்ட் மூலமாக வந்து 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுக்குறோம். இப்போ ஒரு ஆள் வந்து ரெண்டுத்துலயுமே வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் மூலமா இருந்தாங்கன்னா SBI-லயும் 2 லட்சம், JBI-லயும் 2 லட்சம் உங்களுக்கு கிளைம் ஆகும்.
0: இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்ததாக பயனாளிகள் தெரிவித்தனர்.
3: எங்க வீட்டுக்காரர் சின்ன ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. எங்க வீட்டுக்காரருக்கு இந்தியன் அக்கௌண்ட் இருக்கு, அதுல இன்சூரன்ஸ் மூலமா 2 லட்சம் கிடைச்சது. எனக்கு 2 சின்ன குழந்தை இருக்கிறாங்க, ஒரு பாப்பாக்கு 1 வயசு, ஒரு பாப்பாக்கு 3 வயசு இருக்கு. அந்த காசு வந்து அவங்க பேர்ல போட்டிருக்கேன், அவங்க படிப்பு செலவுக்கு யூஸ் ஆகுது.
4: அண்ணா இறந்து நேரம் 4 மாசம் 5 மாசம் ஆயிடுச்சுங்க. இப்போ 1.5 மாசத்துக்குள்ள கிளைம் பண்ணி கொடுத்துட்டாருங்க சார். எல்லாமே இந்தியன் பேங்க் மூலமா எனக்கு 2 லட்சம் ரூபாய் வந்திருக்குங்க. பசங்க சின்னவங்களா இருக்காங்க, ஒரு 2 லட்சம் ரூபாய் கிடைச்சது வந்து அவங்களுக்கு அடுத்து ஸ்டடீஸ்க்கு என்ன பண்ணணும் அதுக்கு எனக்கு ரொம்ப உதவியா இருக்கு. அவங்களுக்காக சேவிங்ஸ்ல போட்டு வச்சு காலேஜுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட செய்ய ரொம்ப உதவியா இருக்குங்க.
0: பீகாரின் பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பகல்பூர் மாவட்டத்தில் கங்கை ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கங்கை ஆற்றின் ஓரங்களில் உள்ள கட்டிடங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் முற்றிலும் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தாழ்வான இடங்களிலிருந்து மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். கங்கை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு விஜயகுமார் சௌத்ரி தெரிவித்துள்ளார். சாரண், வைஷாலி, அவுரங்காபாத் உள்ளிட்ட பல்வேறு இடங்களின் தாழ்வான பகுதிகளில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே மிசோரமில் தொடர் கனமழை காரணமாக சிருளி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராமங்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளன. வட சவுண்டியி பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்மாநிலத்தின் பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் தாழ்வான பகுதிகளிலிருந்து மக்கள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. ஈரானின் பந்தார் அபாஸ், ஹோர்முஸ், ஜிரோஃப்ட் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய ஊடகம் தெரிவித்துள்ளது. ஈரானின் ராணுவ மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதலை அமெரிக்கா நடத்தியதாக

0: அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க தாக்குதலில் வீடுகள் சேதமடைந்ததாகவும் 4 பொதுமக்கள் உயிரிழந்ததாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு ஈரான் பதிலடி கொடுத்தால் ஈரான் மீது மீண்டும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-16, 21-15 என்ற செட் கணக்கில் சீன தைபேயின் சி யூ ஜென்னை வென்றார். இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் தன்வி ஷர்மாவும் கலப்பு இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். லண்டனில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாகத் சிங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 11-3, 11-2 என்ற செட் கணக்கில் எகிப்தின் மரியம் மெட்வாலியை வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ரமித் டாண்டன் 11-6, 11-7 என்ற செட் கணக்கில் கத்தாரின் அப்துல்லாவை வென்றார். இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 23-21 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் சோய்கி ஓங்கை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு மற்றொரு ஆட்டத்தில் அன்மோல் கார்பும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவின் பல்வேறு திட்டங்களுக்கு கடனுதவி அளிக்க உலக வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக உலக வங்கியின் தலைவர் திரு அஜய் பங்கா கூறியுள்ளார். நேபாளத்திற்கு நிவாரணப் பொருட்களுடன் கூடிய 5வது விமானம் இன்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஈரானின் பல்வேறு பகுதிகளில் அமெரிக்கா மீண்டும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேரம் 12:50. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம்.
3: நலமாய் வாழ்வோம்.
4: ஆரோக்கியமான வாழ்விற்கான நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தருகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
5: நாம் என்ன சாப்பிடுகிறோம் என்பதோடு மட்டுமல்லாமல் எப்படி சாப்பிடுகிறோம் என்பது முக்கியம். ஆரோக்கியமான உணவு பழக்கம் என்பது தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். முதலில் உணவை தவிர்க்காமல் சரியான நேரத்தில் சாப்பிட வேண்டும். உணவில் பல்வேறு உணவுக் குழுக்கள் இடம்பெற வேண்டும். இரண்டாவதாக, அதிக அளவு சர்க்கரை, உப்பு மற்றும் நிறைவற்ற கொழுப்பு கொண்ட உணவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, போதுமான தண்ணீர் குடிக்க வேண்டும். நான்காவதாக, உணவை தேர்ந்தெடுக்கும் போது ஃபுட் லேபிள்ஸ் அல்லது உணவுப் பொருட்களின் ஊட்டச்சத்து விவரங்களை படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். மேலும் உணவு தயாரிக்கும் முன்பும் உண்பதற்கு முன்பும் கைகளை சுத்தமாக கழுவுதல் போன்ற ஃபுட் ஹைஜீன் பழக்கங்களும் அவசியம். நாம் தினமும் உணவு சாப்பிடுகிறோம், ஆனால் உணவு சாப்பிடுவது மட்டும் போதாது. சரியான உணவை சரியான அளவில் சரியான முறையில் சாப்பிடுவதுதான் நல்ல ஊட்டச்சத்தின் அடிப்படை. நமது உணவு பழக்கங்கள் நமது எதிர்கால ஆரோக்கியத்தை உருவாக்குகின்றன. சமச்சீர் உணவை தேர்ந்தெடுப்போம். ஆரோக்கியமான உணவு பழக்கத்தின் முதல் படி சமச்சீர் உணவு. ஒரே வகை உணவை அதிகமாக எடுத்துக் கொள்வதை விட பல்வகை உணவுகளை சேர்த்து கொள்வது சிறந்தது. தினசரி காய்கறி மற்றும் பழங்களை சேர்ப்போம். காய்கறிகள் மற்றும் பழங்கள் பல்வேறு வைட்டமின்கள், தாதுக்கள், நார்ச்சத்து மற்றும் பிற பயனுள்ள ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன. பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு போன்ற பல நிறங்களை கொண்ட காய்கறி மற்றும் பழங்களை உணவில் சேர்ப்பது பல்வேறு ஊட்டச்சத்துக்களை பெற உதவும். முழு தானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவுகளை பயன்படுத்துவோம். வெள்ளை அரிசி அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தானியங்களை மட்டுமே சார்ந்திராமல் நமது பாரம்பரிய சிறு தானியங்களையும் உணவில் சேர்க்கலாம். உள்ளூர் உணவுகளை பயன்படுத்துவது சத்தான உணவு பழக்கத்தை எளிதாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மாற்றும். போதுமான புரதத்தை பெறுவோம். புரதம் உடலின் வளர்ச்சி மற்றும் திசுக்களின் பராமரிப்பிற்கு அவசியமானது. குழந்தைகள், இளைஞர்கள், கர்ப்பிணிகள் போன்றவர்களின் புரத தேவைகள் மாறுபடலாம். உப்பை அளவோடு

0: பயன்படுத்துவோம், சர்க்கரையை கட்டுப்படுத்துவோம். இன்றைய குழந்தைகள் மற்றும் இளைஞர்களிடம் சாஃப்ட் ட்ரிங்க், எனர்ஜி ட்ரிங்க்ஸ், ஸ்வீட்ஸ், கேக், பிஸ்கட்ஸ் மற்றும் பிற சர்க்கரை அதிகம் கொண்ட உணவுகள் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன. ஃபாஸ்ட் ஃபுட் முற்றிலும் தடை செய்யப்பட்ட உணவு என்று கூறுவதற்கு பதிலாக அவற்றை அடிக்கடி மற்றும் அதிக அளவில் உட்கொள்ளாமல் இருப்பது முக்கியம். அவற்றை அடிக்கடி எடுத்துக் கொள்வதை தவிர்த்து தண்ணீர், முழு பழங்கள், வீட்டில் தயாரிக்கப்பட்ட சத்தான சிற்றுண்டிகள் போன்றவற்றை தேர்ந்தெடுக்கலாம். தாகத்திற்கு தண்ணீர் தினசரி பழக்கத்திற்கு சர்க்கரை பானம் அல்ல. தண்ணீர் உடலின் பல்வேறு இயல்பான செயல்பாடுகளுக்கு அவசியமானது. உணவை தவிர்க்காமல் கவனத்துடன் சாப்பிடுவோம். உணவு நேரத்தை முறையாக பின்பற்றுவது நல்ல பழக்கமாகும். சாப்பிடும் போது மெதுவாக சாப்பிடுதல், நன்றாக மென்று சாப்பிடுதல், தேவையான அளவு மட்டும் சாப்பிடுதல், தொலைக்காட்சி அல்லது மொபைலில் கவனம் செலுத்தாமல் உணவில் கவனம் செலுத்துதல் போன்ற மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பழக்கங்களை வளர்த்துக் கொள்ளலாம். குழந்தைகள் பெற்றோரின் உணவு பழக்கங்களை பார்த்தே பலவற்றை கற்றுக்கொள்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் குடும்பமாக உணவு உண்ணுதல், வீட்டில் சத்தான உணவுகளை தயாரித்தல், பழங்கள் மற்றும் காய்கறிகளை எளிதில் கிடைக்க செய்தல், குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவுகளை அறிமுகப்படுத்துதல் போன்றவற்றை செய்யலாம். குழந்தைக்கு அறிவுரை கொடுப்பதை விட நல்ல உணவு பழக்கத்தை பெற்றோர் நடைமுறையில் காட்டுவது சிறந்தது. உணவுடன் உடற்பயிற்சியும் அவசியம். ஆரோக்கியமான வாழ்க்கை என்பது உணவு மட்டுமல்ல, சமச்சீர் உணவு, உடல் செயல்பாடு, போதுமான தூக்கம், மனநலம் ஆகியவை ஒன்றோடொன்று தொடர்புடையவை. எனவே தினசரி வாழ்க்கையில் வயதுக்கும் உடல் நிலைக்கும் ஏற்ப உடல் செயல்பாட்டை சேர்த்து கொள்ள வேண்டும். நாம் தவிர்க்க வேண்டிய சில உணவு பழக்கங்கள்: காலை உணவை அடிக்கடி தவிர்த்தல், அதிகமாக சாஃப்ட் ட்ரிங்க் குடித்தல், தினமும் ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுதல், அதிகமாக இனிப்பு சாப்பிடுதல், அதிக உப்பு சேர்த்தல், தண்ணீருக்கு பதிலாக சுகரி ட்ரிங்க்ஸ் பயன்படுத்துதல், தேவையில்லாமல் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளுதல். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான விலையுயர்ந்த உணவுகள் அவசியமில்லை. நம்மை சுற்றி கிடைக்கும் உள்ளூர் பருவகால இயற்கையான மற்றும் பல்வகை உணவுகளை சரியான அளவில் தேர்ந்தெடுப்பதே முக்கியம்.
1: ஆரோக்கியமான வாழ்விற்கான நல்ல உணவு பழக்கங்கள் தகவல்களை தந்தவர் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்சிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: நேரம் 12:56. திரைசெயல் கேட்கவிருக்கும் பாடல் பையா திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜா இசையில் பெனி டயல் பாடியது.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இதழோர புன்னகையாய்
3: தேனோரும் பூந்தோட்டமாய்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
3: குமரி பண்பலை 101.

நேரம் ஒரு மணி. செய்தி தெரியுமா? இன்று உலக தேங்காய் தினம். இன்றைய செய்தி தெரியுமாவில் தேங்காய் பற்றி தெரிந்து கொள்ளலாம். தேங்காய் நம் அன்றாட வாழ்க்கையோடும் உணவு பழக்க வழக்கங்களோடும் நெருங்கிய தொடர்புடைய பயிர். தென்னை மரத்தின் தேங்காய் மட்டுமல்லாமல் பல்வேறு பகுதிகளும் நமக்கு பயன்படுகிறது. தேங்காய் சமையலிலும் மருத்துவத்திலும் பல்வேறு பாரம்பரிய பயன்பாடுகளிலும் முக்கிய இடம் பெற்றுள்ளது. தேங்காயில் உள்ள இளநீர் உடலுக்கு அதிக புத்துணர்ச்சியும் நீர் சத்தும் வழங்குகிறது. தேங்காயில் நார்ச்சத்து, கொழுப்பு மற்றும் பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன. தேங்காயின் நார்ச்சத்து செரிமானத்திற்கும் கொழுப்புகள் உடலுக்கு தேவையான ஆற்றலையும் வழங்குகிறது. இளநீர் இயற்கையான புத்துணர்ச்சி பானமாக கருதப்படுகிறது. வெயில் காலங்களில் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் இருக்க இளநீர் உதவுகிறது. உடற்பயிற்சி அல்லது கடின உடல் உழைப்புகளுக்கு பிறகு இளநீர் புத்துணர்ச்சி அளிக்கிறது. தேங்காயிலிருந்து பெறப்படும் தேங்காய் எண்ணெய் சமையலில் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் எண்ணெய் தலைமுடி பராமரிப்பிலும் பாரம்பரியமாக பயன்படுத்தப்படுகிறது. தலைமுடி உச்சந்தலையை குளிர்ச்சியாக தேங்காய் எண்ணெய் குளிர்ச்சியாக்க தேங்காய் எண்ணெய் பயன்படுகிறது. தென்னிந்திய சமையலில் தேங்காய் அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், தேங்காய் துருவல் பல உணவுகளில் சேர்க்கப்படுகிறது.

வகைகள் பல இனிப்பு வகைகளில் இது பயன்படுத்தப்படுகிறது. தேங்காயின் நார், ஓடு, மட்டை போன்ற பகுதிகளும் பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய் நாரில் இருந்து கயிறுகள், மிதியடிகள் மற்றும் பல அலங்கார பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தேங்காய் ஓடு பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்க பயன்படுகிறது. தென்னை மரத்தின் ஓலை பாரம்பரியமாக கூரை வேய

பயன்படுகிறது. நம் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஈத்தாமொழி பகுதியில் உள்ள ஈத்தாமொழி உயர தென்னைக்கு 2008-2009 புவிசார் குறியீடும் வழங்கப்பட்டுள்ளது.

0: நேயர்களே, இன்றைய செய்தி தெரியுமாவில் உலக தேங்காய் தினம், தேங்காய்கள் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: நேரம் 1:10. ஆரம்பமாவது ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. சின்ன வயசுல நம்ம எல்லாருமே நிறைய விளையாட்டுகள் விளையாடிப்போம். அப்படி விளையாடினதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்ன? அந்த விளையாடின ஞாபகங்கள் எப்படி இருக்கு? அதெல்லாம் பத்தி பகிர்ந்துக்க நம்மளுடைய ஹாய் ஸ்நேகிதே நேர்லையில நீங்க தொடர்பு கொள்ளலாம். நேர்களே, இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதே நேர்லையில சிறு வயதுல உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு என்ன அதை பத்தி பேசலாம். அதுக்காக நீங்க அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. இதற்கு முன் இணைப்பு எண் 0465 2. மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903257039. இணைப்பில் வரும் முதல் தோழி, வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாருமா? சொல்லுங்கம்மா, சின்ன வயசுல நீங்க விளையாடுனதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா என்னது?
1: பிடிச்ச விளையாட்டு நம்ம எல்லா விளையாட்டுமே கிடைக்க முடியாது. நமக்கு வந்து எல்லா விளையாட்டையும் விளையாடும் போல ஆசையா தான் இருக்கும். அதுல எனக்கு பிடிச்ச விளையாட்டு குட்டிக்காம்பு நல்லா
0: விளையாடுவேன்.
1: அப்புறம் பல்லாங்குழி நல்லா விளையாடுவேன். கேரம் போர்டு
0: விளையாடுவேன்.
1: கயிற்பள்ளி போட்டினா ஃபர்ஸ்ட் பிரைஸ்
0: வாங்கியிருக்கேன்.
1: ஓட்ட சந்தேகத்திலேயே ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன்.
0: ஒரு விளையாட்டுன்னு இல்ல, நிறையவே விளையாடி இருக்கீங்க. எல்லா விளையாட்டுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே?
1: ஆமா, ரொம்ப பிடிக்கும்.
0: பிடிச்ச விளையாட்டு நிறைய விளையாட்டு சொன்னீங்க, ரொம்ப நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம். வணக்கமா, இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்துமா?
1: மல்லிகா, முளங்கோடு.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா சின்ன வயசுல

0: நீங்க விளையாடுனதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா என்ன
1: ரொம்ப
0: விளையாட்டு?
1: பிடிச்ச விளையாட்டுன்னு சொன்னா எல்லாரும் தரையில் ஓடி விட்டு விளையாடுற மாதிரி நாங்க தண்ணியில விளையாடுவோம்.
0: ஓகே.
1: அந்த மாதிரி விளையாடுற சமயம் குளத்துக்கு போற நேரமே அது ஒரு நிறைய ஒரு 300 குடும்பத்துக்கு மேல இருக்கும் ஒரே வீடு, ஒரே வீடுல வீட்டுல இருந்து கிளம்புற சமயமே வழியில எந்த வீடெல்லாம் எல்லா வீட்டுலயும் கொடுத்துட்டு போறது
0: ஓகே.
1: எல்லாரையும் நிறைஞ்சிருக்காங்க. அப்புறம் உள்நீச்சல் தொட்டு விளையாடுற சமயம் உள்நீச்சல் அடிச்சு பாக்குறது அப்படி உள்நீச்சல் அடிச்சு பார்த்து மாறி மாறி உள்ளே முட்டிப்போம். திருப்பி யாராவது கிளம்புறதுன்னு உள்நீச்சல் அடிச்சு போறது மாதிரி பதுங்கி விட்டுருவாங்க.
0: சரி,
1: அதே இடத்துல நாக முடிஞ்சு போய் அந்த தலைமுடிய அவ்வளவு அந்த மாதிரி ஆடி கலக்கி குளம் எல்லாம் ஒரு வழி பண்ணி சுத்தி வைக்க வரவங்க எல்லாரும் சேர்ந்து திட்டு
0: வாங்கிட்டு
1: வர நேரம் முகத்துல எல்லாம் அந்த வண்டல்
0: வாங்கிருக்கோம்.
1: ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இப்படி இருக்கு கழுவு கழுவுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஆட்டம் போடுவோம். அதுதான் இன்ட்ரெஸ்டான விளையாட்டு.
0: ஓகே, சரிம்மா, சூப்பரா. உங்களுக்கு பிடிச்ச அதாவது சின்ன வயசுல நீங்க பண்ண விஷயத்தை பத்தி அழகா சொன்னீங்க. நன்றி.
1: நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசுல நீங்க விளையாடுனதுலயே ரொம்ப பிடிச்ச விளையாட்டு
2: எது? பாண்டி விளையாட்டு. பல்லாங்குழி விளையாட்டு. கண்ணாமூச்சி விளையாட்டு.
0: ஓகே. சரிம்மா,
2: சரிம்மா,
0: சரி. ஓகேம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுகள் பத்தி என்னெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி.
2: நன்றி.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீக்கூலியில் 50% தள்ளுபடி, மேலும் ஒரு கிராமத்து ரூபாய் 500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, கலியக்காவிளை.
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரை இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 1:20. குமரி பண்பலை 101 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி கேட்டு இருக்கோம். இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில சிறு வயதில் உங்களுக்கு பிடித்த விளையாட்டு என்ன? இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா என்ன
1: விளையாட்டு? சின்ன வயசுல பிடிச்சது தொட்டு விளையாடுறது, நொண்டி அடிச்சு விளையாடுறது, கண்ணை முச்சு விளையாட்டு. கண்ணை பொச்சு விடுறோம்னா எல்லாருமே ஒழிச்சுடுவாங்க.
0: ஓகே.
1: பல்லாங்குழி விளையாடுது. ஏன்னா நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்லயும் பல்லாங்குழி இருக்கும். அதுல அந்த நாலு முத்து விளையாடணும்.
0: ஒன்னு
1: 5 முத்து, ஒன்னு 4 முத்து. இந்த விளையாட்டுலாம் நல்லா பிடிக்கும். அதெல்லாம் வீட்லயே உட்காந்து தாயம் போடுவோம். தோவி வாங்கி வாங்கிட்டு வந்து தாயம் போடுறது.
0: சரி,
1: பல்லாங்குழி புளிய முட்டை தான் எடுக்கிறது. அதை வச்சுதான் புளிய முட்டை விளையாடுவோம்.
0: சரிம்மா, சரி. உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
1: ஓட்ட பந்தயம் ஸ்கூல்ல எல்லாம் வச்சா ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்துட்டு வந்துருவேன்.
0: ஓகே, சரிம்மா, சரி. ரொம்ப அழகா பேசுனீங்க, நன்றிம்மா.
1: நன்றி.
2: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கமா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: நன்றி.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
4: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு அப்படின்னா, சின்ன வயசுல நீங்க விளையாடுனதுலயே ரொம்ப பிடிச்ச விளையாட்டுனா என்ன விளையாட்டு சொல்வீங்க?
4: ஓராளா அவங்க எல்லாரும் சிரிப்பா, ரொம்ப என்ன பிடிக்கும்.

0: என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
6: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
7: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
8: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ்.

0: புதுச்சேரி நாகர்கோவில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 1:28. ஹாய் ஸ்நேகிதே, நேரலை நிகழ்ச்சியில உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச விளையாட்டு என்ன அப்படிங்கறத பத்தி தோழிகள் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த தோழி யாரு இங்க இருந்து கேக்கலாம். வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், சவரிமாள் வடக்கு கோணம்.
1: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல நீங்க விளையாடுனதுல ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னது?
2: மேம், எங்களுக்கு பிடிச்சது பாண்டி ஆடுறது, அப்புறமா தாயம் போடுறது. அதை விட்டாலும் ஸ்கிப்பிங் ஆடுவோம் மேம். நல்லா
1: சரிம்மா, இதுலயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா என்னது? நிறைய விளையாடுவீங்க அதுல?
2: ஸ்கிப்பிங்.
1: ஓகே சரிம்மா, அழகா பேசுனீங்க, நன்றி.
2: நன்றி மேம்.
1: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? யாருமா? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு சின்ன வயசுல நீங்க விளையாடுனதுல ரொம்ப பிடிச்ச விளையாட்டு
3: இது? பிடிச்ச விளையாட்டு கண்ணு பொத்தி விளையாடுவோம். அந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி கயர் கட்டி அந்த மாதிரி எல்லாம் வச்சு விளையாடுவோம். ஒரு கயர் கட்டி அதுக்கு உள்ள ஆள் நின்றுட்டு விசில் அடிச்சு அந்த மாதிரி எல்லாம் விளையாடுவோம், ரொம்ப பிடிக்கும். அப்புறமா வந்து இந்த தொட்டு விளையாடுது, ஓடி பிடிச்சி தொட்டு விளையாடுவோம். இல்ல கிண்ணி கிண்ணி விளையாடிட்டு ஒரு ரவுண்ட் போட்டு அதுக்கு உள்ள போயிருந்தா கால் வலிக்கும் போது வந்து உள்ள வந்து நினைச்சு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: நிறைய
3: விளையாட்டு எல்லாம் பிடிக்குது, கொக்கோ விளையாட்டு எல்லாம் ரொம்ப பிடிக்கும்.
1: சரிமா சரி, ஓகே,
3: கண்ணு மொத்தி விளையாட்டு.
1: ஓகே சரிமா, அழகா பேசுனீங்க, நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: சொல்லுங்கம்மா,
1: நன்றி.

0: Don't give a fuck about the bitch. Don't give a don't give a fuck about the bitch.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
3: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
2: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளி திரையில் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நேரம் 1:36. ஹாய் ஸ்நேகிதே, நேரலையில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கமா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: நெல்லை மாவட்டம் ஏர்வாடியிலிருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டு?
1: விளையாட்டு ஒரு சீசனுக்கு ஒவ்வொரு விளையாட்டு மாறுபடும்.
0: சொல்லுங்க.
1: ஸ்கூல்ல படிக்கிறது வந்து தக்க விளையாட்டு விளையாடுவோம், அது நல்லா பிடிக்கும். அந்த பிடிக்கும். அதே நேரம் தனி நேரம் லீவ் வந்தாச்சுன்னா வீட்டுல இருந்து சிட்டிக்கன் விளையாடுவோம். சின்ன சின்ன கல் குறைக்க, 5 கல், 7 கல் அது வச்சு, அதுக்கப்புறம் 50 கல், ஒரு ஆளுங்க 50 கல்,
0: 1 கல்
1: மேல போட்டு 2 கல் 3 கல் சேர்ந்து அப்படி வாரி எடுக்கணும்.
0: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
2: மேடம்.
0: வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம்
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச விளையாட்டுனா என்ன
2: விளையாட்டு?
0: நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: சொல்லுங்கம்மா. தண்ணில குளிச்சு உமிங்கி மங்கி விளையாடு, பிள்ளைகளா சேர்ந்து போய் தண்ணிக்குள்ள இருந்து
0: விளையாடும்,
2: ஒளிச்சு ஒளிச்சு விளையாடும்.
0: சரி,
2: பல்லாங்குழி விளையாடுது, விளையாடுது.
0: சரிம்மா, அழகா பேசுனீங்க.
2: எல்லா விளையாட்டும் உண்டு மேடம்.
0: ஓகே ஓகேம்மா, நல்லா பேசுனீங்க, நன்றி. சரி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்மா, யாரங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு சின்ன வயசுல பிடிச்ச விளையாட்டு என்ன விளையாட்டு?

0: உங்களோட இணைப்பு சரியா இல்லம்மா? ஓகே, நன்றிம்மா, நன்றி. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கமா, யாரங்க இருந்து பேசுறீங்க?
1: அனந்தன் பழம்பழம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடிச்ச விளையாட்டுன்னா என்ன
1: விளையாட்டு? எனக்கு ரன்னிங் ஓடுற ரொம்ப பிடிக்கும். அது சின்ன பிள்ளைங்க எல்லாரும் பாண்டி
0: விளையாடுவாங்க. சரி,
1: தாயம் ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகேம்மா, ஓகே, அழைத்ததுக்கு நன்றி.
1: நன்றி மேம்.
0: நிகழ்ச்சியில் கேட்கவிருக்கும் பாடல் ஐ திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் அதித்தி ராவ், நட்டாலி தி லூசியோ பாடியது.

நடைபெறுகிறது. ஹாய் சிநேகிதே, நிலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மற்றும் பங்கேற்க முயற்சித்த அனைத்து தோழிகளுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இதுவரை உங்களுடன் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷர்மிளா ரோஷன். தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் இன்று மாலை உரையாற்றுகிறார். மழைநீர் சேகரிப்பில் மக்கள் பங்கேற்பு, ஜல்ஜீவன் இயக்கத்தின் 2ம் கட்ட முன்னெடுப்புகள் உள்ளிட்டவை குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகிறது. இதனிடையே 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா வரும் பெல்ஜியம் பிரதமர் பார்ட் டி வெபருடன் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான தடையற்ற குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அறிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், மீஞ்சூரில் நாள் 1 400 மில்லியன் லிட்டர் கடல்நீரை குடிநீராக்கும் ஆலை அமைக்கப்படும் என்றார். ஆவடி மாநகராட்சியில் அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்க 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள், 20 பேரூராட்சிகளில் 1,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் வசதிகள் மேம்படுத்தப்படும். பழமையான 33 கூட்டுக் குடிநீர் திட்டங்களை சீரமைக்க முதல்கட்டமாக 300 கோடி ரூபாய் ஒதுக்கப்படும். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு திறனை அதிகரிக்க 410 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். மதுரை மாநகராட்சியில் நவீன பாதாள சாக்கடை கழிவுநீர் மேலாண்மை பணிகளுக்காக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் கூறினார். நாகர்கோவில் மாநகராட்சியில் விடுபட்ட மற்றும் புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளிலும், குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும். திருநெல்வேலி, சேலம் மாநகராட்சிகளில் 547 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை உட்பட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். திருச்சி, திருப்பூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்களும், மாநிலம் முழுவதும் 175 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பூங்காக்களும் அமைக்கப்படும். ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை இணைய வழியில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்படும் என்றார். கடந்த ஆட்சிக் காலங்களில் தங்களது கோரிக்கைகளுக்காக அமைதியான முறையில் போராடிய விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் மனிதநேய அடிப்படையில் திரும்பப் பெறப்படுவதாகவும் முதலமைச்சர் அறிவித்தார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அமைச்சர், விழுப்புரத்தில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமையவுள்ளதாக கூறினார். ஆம்பூர் மருத்துவமனையில் மகப்பேறு மருத்துவ சிகிச்சை வழங்க வசதிகள் செய்யப்படும். பன்ரொட்டி

0: மருத்துவமனையில் பாம்புக்கடி நாய்க்கடி போன்றவற்றிற்கு மருந்துகள் வழங்கப்படும் என்றார். லால்குடி புள்ளம்பாடியில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்துவதற்கான ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றார். அனைத்து மருத்துவமனைகளில் மின்னணு தகவல் பலகை அமைக்கப்பட்டு பாம்புக்கடிக்கு எந்தெந்த மருத்துவமனைகளில் சிகிச்சை வழங்கப்படும் என்ற விவரங்கள் அதில் இடம்பெறும் என்றார். நெல்லை, திருச்சி, தருமபுரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் புதிய செவிலியர் கல்லூரிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் டாக்டர் அருண்ராஜ் கூறினார்.
1: திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, தருமபுரி, வேலூர், திருவண்ணாமலை மற்றும் நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் தலா 100 இடங்கள் வீதம் ஆண்டுக்கு மொத்தம் 600 பிஎஸ்சி நர்சிங் பட்டய இடங்கள் உருவாக்கப்படுகின்றன என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 6 செவிலியர் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் நிதியிலிருந்து நடத்திட தொடர் மற்றும் தொடரா செலவினமாக ₹270 கோடி முன்மொழியப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர் காலி இடங்களே இருக்கக்கூடாது என்பதுதான் அரசோட கொள்கை. ஒரு சில இடங்கள்ல இது இருக்கு, நிச்சயம்
0: சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது வெளியான மேலும் சில தகவல்கள். தமிழகத்தில் 6000 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பத்தில் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள சேதமடைந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதி 20,000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார். கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரைவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். கடல் வளத்தை பெருக்கும் நோக்கத்தில் கடலோர மாவட்டங்களில் செயற்கை மீன் குஞ்சுகள் உறைவிடங்கள் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். செட்டிநாடு, நடுவூர் மற்றும் சின்னசேலம் ஆகிய அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு பிரிவுகளை நிறுவி புறக்கடை முயல் வளர்ப்பை ஊக்குவிக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி தமது மானிய கோரிக்கையின்போது பேரவையில் தெரிவித்தார். பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பன்றி வளர்ப்பு பண்ணைகள் அமைக்கப்படும் என்றார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 17 அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார். விஞ்ஞானபூர்வமான கன்று வளர்ப்பு மற்றும் இனவிருத்தி மேலாண்மை பணிகள் 10 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி கூறியுள்ளார். பேரவையில் பால்வளத்துறை மானிய கோரிக்கை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் பாலின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டிடங்கள் கட்டப்படும் என்றார். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பள்ளிக் கல்லூரி மாணாக்கரின் மனநலனை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட ஆலோசனை மையத்தை ஆட்சித்தலைவர் திரு ஆனந்த் மோகன் இன்று திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போதைப்பொருள் பழக்கம் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் இம்மையம் செயல்படும் என்றார்.
3: திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். கவுன்சிலிங் சென்டர்ல போகும்போது ஒரு காம் அட்மாஸ்பியர் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரீயா அந்த கவுன்சிலர்கிட்ட உரையாடி அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லி அதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கும். டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அத்தனை ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட் கொடுத்து அவங்கள வந்து இந்த போதை பழக்கம் இதுல இருந்தெல்லாம் அவங்கள மாற்றி ஒரு நல் வாழ்வுக்கு கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம்.
0: தர்மபுரியில் அதிநவீன புதிய ஆதார் சேவை மையம் இன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சராசரியாக 250க்கும் மேற்பட்டோர் பயனடையும் வகையில் உள்கட்டமைப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் ஆதார் சம்பந்தமா யாருமே வந்து எந்த விதமான இஷ்யூஸும் இல்லாம இருக்கிறதா இந்த சென்டர் ஓபன் பண்ணிருக்கோம். இந்த சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 பேர் ஒரு நாளைக்கு வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த ஆதார் சென்டர் வந்து மார்னிங் 9:00 to 6:00 வரைக்கும் ஒர்க் பண்ணும். 365 நம்ம இங்க வந்து ஆதார் பயன்படுத்திக்கலாம். ஆதார் சம்பந்தமான எல்லா விதமான
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு

0: ஏற்படாத வகையிலான மூலப்பொருட்களை கொண்டு பல்வேறு வடிவங்களில் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அடுத்த ஈகை பகுதியில் 3 அடி முதல் 11 அடி வரை பல வகையான வடிவில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. பேப்பர் கூழ் மற்றும் மரவள்ளி கிழங்கு கலவையுடன் சிலைகள் தயாரிக்கப்படுகிறது. சிலை மீது அடிக்கப்படும் பெயிண்ட் உட்பட அனைத்தும் எளிதில் கரையக்கூடியவையே. கடல் வாழ் உயிரினங்களுக்கு எவ்வித தீங்கும் இதனால் ஏற்படாது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜல்சக்தி அமைச்சகத்தின் துறைசார் உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை உரையாற்றுகிறார். தமிழ்நாட்டில் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்பான குடிநீர் விநியோக திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். தமிழக அரசு மருத்துவமனைகளில் காலி பணியிடங்கள் விரைவில் நிரப்பப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மீனவர்களின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் தினசரி உதவித்தொகை 600 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு, நடுவூர், சின்னசேலம் அரசு பண்ணைகளில் முயல் வளர்ப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று மாநில கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: நேரம் 1:56. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. திரைசையில் கேட்கவிருக்கும் பாடல் ஜவான் திரைப்படத்திற்காக அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அனிருத் பிரியாமலி பாடியது.

0: Prime Minister Narendra Modi to address valedictory session of departmental summit of Jal Shakti Ministry in New Delhi this evening. India sends fifth aircraft carrying 5.5 tons of essential medicines and equipments to assist flood-ravaged Nepal. Death toll crosses 1,100. World Bank Chief Ajay Banga praises India's economic growth, says it has potential to grow beyond 8% despite global economic headwinds. India-Afghanistan Joint Working Group holds review meeting to strengthen bilateral trade and economic cooperation between the two countries. And in badminton, India's Kidambi Srikanth and Tanvi Sharma advance to the second round of China Open. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: நேரம் 2:15. ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது திரைசை. திரை இசையில் கேட்கவிருக்கும் முதல் பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் நித்யஸ்ரீ மகாதேவன் பாடியது.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
4: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
4: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி, நாகர்கோவில்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேர்களே, குமரி பண்பலை 101 திரு இசை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் குரு திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சின்மயி முர்த்தசா கான் பாடியது.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: இசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் விஸ்வரூபம் திரைப்படத்திற்காக ஷங்கர் ஏசான் லாய் இசையில் கமலஹாசன் ஷங்கர் மகாதேவன் பாடியது.
1: அபிநய ராஜா கோகுல பாலா கோடி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா எத்தனை முறை நானே கிச்சாவே இத்தவணை அக்கொள்வாயா சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை குறும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா
2: ஆயர்தம்
1: மாயா நீவா
2: ஆயா மாயா.

0: தலையில அடிபட்டுச்சுன்னா ஒண்ணும் இல்லன்னு அலட்சியம் பண்ணாதீங்க. உடனே முத்து நியூரோ மருத்துவமனைக்கு போங்க.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை, உடனடி சிடி ஸ்கேன், அனுபவமிக்க நியூரோ நிபுணர்கள் இருக்காங்க. எதுனாலும் உடனே சரி பண்ணிடலாம்.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். மேலும் விவரங்களுக்கு கால் 8870198870.
3: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22nd ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.

நேரம் 2:40. திரை இசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கோச்சடையான் திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் சாதனா சர்க்கம் பாடியது.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. திரையிசையில் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஓகே கண்மணி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் சஷா திரிபாதி பாடியது.

நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். புதுக்கோட்டை மாவட்டம் இல்லுப்பூர் 4 சென்டிமீட்டர், குடுமியான்மலை 3 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை 3 சென்டிமீட்டர், கீரனூர் 2 சென்டிமீட்டர், ஆலங்குடி, அன்னவாசல், திருமயம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியிலும் அதிகரித்து இருந்தது. தமிழ்நாட்டின் சில இடங்கள் காரைக்காலில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.6 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.6 டிகிரி செல்சியஸ். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கோவில்பட்டி, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், தேவாள, பார்வுட், மதுரை மாவட்டம் கல்லன்றி ஆகிய இடங்களில் பதிவான மழையின் அளவு 1 சென்டிமீட்டர். அதிகள வெப்பநிலை திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தஞ்சாவூர், கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை, கடலூர், தருமபுரி, சேலம், திருப்பத்தூர், கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகள வெப்பநிலை இயல்புக்கு அதிகமாயிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. இன்று நாளை திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், புதுச்சேரி பகுதிகளின் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் இடிமின்னலுடன் லேசானது மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மறுநாள் 4ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 5ஆம் தேதியன்றும் இதே வானிலை தொடரக்கூடும். 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்ப வேறுபாடு பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சற்று உயர்ந்திருக்கக்கூடும். குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இராது. தமிழ்நாட்டின் உட்பகுதிகளில் அதிகள வெப்பநிலை சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருக்கக்கூடும். கடலோர தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்படக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ சில இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு

0: 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்தள வெப்பநிலை 25.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்றும் நாளையும் தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவிக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் நலமுடன் உள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது. வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலே, சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
3: நேரம் 3:02, ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. ஆரம்பமாவது தேநீர் நேரம் வெள்ளித்திரையில்.
4: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ,
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இன்றைய தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் 1975 ஜனவரி 8 சென்னையில் பிறந்தார். தனது 6 முதல் முறையாக கர்நாடக இசையில் பயிற்சி பெற தொடங்கினார் இவர். கேட்கவிருக்கும் பாடல் பச்சை கிளி.

0: மாதமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: முட்டி வலி, இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
2: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: தமிழ், தெலுங்கு, ஹிந்தி மற்றும் பல இந்திய மொழிகளில் பல இசையமைப்பாளர்களுக்கு கீழ் பணியாற்றியுள்ளார் ஹாரிஸ் ஜெயராஜ். அடுத்த பாடலாக கேட்கலாம் என்னை அறிந்தால் திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடிய பாடல்.

மாஷா பர்னிச்சர் லேண்டின் மாபெரும் சுப முகூர்த்த சிறப்பு தள்ளுபடி இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி 0% வட்டியில் ஈஸி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட் ராஜேஷ் தியேட்டர் அருகே.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
2: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
1: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
2: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
3: இவர் 2001 வெளிவந்த மின்னலே திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமாகினார். இதில் உள்ள பாடல்கள் மிகவும் பிரபலமானவை. இந்த திரைப்படத்திற்காக சிறந்த தமிழ் இசையமைப்பாளருக்கான பிலிம்பேர் விருதை பெற்றுள்ளார். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் கஜினி திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் கார்த்திக் பாடியது.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: அதிக ருசி கொண்டது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
5: காக்க காக்க திரைப்படத்திற்காக இவருக்கு சிறந்த இசையமைப்பாளர் தமிழ் பிலிம் பேர் விருது, சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது மற்றும் சிறந்த இசையமைப்பாளருக்கான ITFA விருது ஆகியவற்றையும் பெற்றுள்ளார். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் வேட்டையாடு விளையாடு திரைப்படத்திற்காக ஹரிஹரன், கிருஷ் மற்றும் நகுல் பாடியது ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமாங் விளம்பரதார நிகழ்ச்சி.

நேயர்கள் குமரி பண்பலை நூற்றி ஒன்றிலிருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேநீர் நேரம் வெள்ளித்திரையில். கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

இயக்குனர் சங்கர் இயற்றிய அன்னியன் மற்றும் ஏ ஆர் முருகதாஸ் இயற்றிய கஜினி திரைப்படங்களுக்காக, இசையமைத்ததற்காக சிறந்த இசையமைப்பாளருக்கான தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதும் பெற்றுள்ளார் ஹாரிஸ் ஜெயராஜ். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் காக்க காக்க திரைப்படத்திற்காக கே கே மற்றும் சுசித்ரா பாடியது.

0: அன்பார்ந்த SBI வாடிக்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில் வாடிக்கையாளர் முதலில் நாடு எப்போதும் SBI.
1: கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயேஷ் ஹரீஷ் ராகவேந்திரா பாடியது.

0: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
1: AMB ஜெய்ஹரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
2: நேரம் 3:43. இன்றைய தேநீர் நிறம் வெளித்திரையில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். 2009 தமிழ்நாடு அரசின் கலை மாமணி விருது இவருக்கு கிடைத்துள்ளது. கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் செல்லமை திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் செயல், கே கே சின்மயி, டிம்மி மற்றும் மகதி பாடிய பாடல்.

0: ஹலோ,
1: ராஜேஷ் சார், நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பேசுறோம்.
0: மறுபடியுமா?
1: உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். பக்கத்து ரூமுக்கு போங்க. தனியா உங்க பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்திருக்கு. தம்பி என்னனோ
2: 10 லட்சம் கொடுங்க, தப்பிக்கலாம்.
0: சார், இவ்வளவு எங்கிருந்து?
2: ஒரு லிங்க் அனுப்பியிருக்கேன், இப்ப ப்ராசஸிங்க்கு
1: 2 லட்சம் போடுங்க, பாக்கி அப்புறமா.
0: சார், 2 லட்சம்
3: என்னாச்சப்பா?
0: அம்மா, இவர் சொல்றாரு என்னோட பார்சல்ல ட்ரக்ஸ் இருந்துதான்.
1: அட,
0: கட் பண்ணிட்டான்.
3: பயப்பட வேண்டாம்ப்பா, டிஜிட்டல் அரெஸ்ட் எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட் பா.
0: ஃப்ராட்?
3: போலீஸ், பேங்க், RBI, இது மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள் தெரிந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் எதுவும் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ணுங்க. புத்திசாலித்தனமா நடக்கலனா
4: பணத்தை காலி பண்ணிடுவாங்க, RBI சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: ஹாரிஸ் ஜெயராஜ் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு மற்றும் இந்தி திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார். கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வாரணம் 1000 திரைப்படத்திற்காக கிரிஷ், பெனிடெயல், ஸ்ருதி ஹாசன் பாடியது.

வணக்கப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று மாலை 5:02 தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தருகிறார் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலக மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் ஆயிஷா சித்திகா அவர்கள். இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் தனது தனித்துவமான இசையால் மனதை கவரும் பல பாடல்களை இன்று வரை இசையமைத்து வருகிறார். கேட்கவிருக்கும் பாடல் மின்னலே திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் பாம்பே ஜெயஸ்ரீ பாடியது.

0: இதுவரை தேநீர் நேரம் வெள்ளித்திரையில் இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோம். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக

முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மக்கலாஸ், சமர்வீர் நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: பாடும் தென்றல் வந்து கதை பேசும் குமரி மண்ணின் மனத்தோடு இசையும் இனிமையும் கலந்த அழகான மாலை பொழுதில் உங்கள் மனம் கவரும் குரல் இது நம்ம குமரி எஃப்எம் 101 ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் சரியா 4:03 ஆயாச்சு. நாட்டின் வளர்ச்சிக்கு வழிகாட்டும் திட்டங்கள், மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்படும் நலத்திட்டம் என்னென்ன, அப்படி யாருக்கெல்லாம் பயனளிக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க.
3: பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்கலாம். இந்தியாவில் சமையல் எண்ணெய் என்பது ஒவ்வொரு குடும்பத்தின் அன்றாட உணவு தேவையிலும் முக்கியமான இடத்தை பெற்றுள்ளது. நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பு, நகரமயமாக்கல், உணவு பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் வாழ்க்கை தரத்தின் முன்னேற்றம் போன்ற பல்வேறு காரணங்களால் சமையல் எண்ணெய்க்கான தேவை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. ஆனால் இந்தியாவில் உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் அளவு நாட்டின் மொத்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் அளவிற்கு போதுமானதாக இல்லை. இதன் காரணமாக இந்தியா அதிக அளவில் சமையல் எண்ணெயை இறக்குமதி செய்து வருகிறது. குறிப்பாக பாமாயில் இந்தியாவின் சமையல் எண்ணெயை இறக்குமதியில் முக்கியமான பங்கை கொண்டுள்ளது. இந்த இறக்குமதி சார்பை குறைத்து நாட்டிலேயே சமையல் எண்ணெய் உற்பத்தியை அதிகரித்து இந்தியாவை தன்னிறைவு பெற்ற நாடாக மாற்றும் நோக்கத்துடன் மத்திய அரசு சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் பாமாயில் என்ற முக்கிய திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் ஆங்கில பெயர் நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் ஆயில் பாம் என்பதாகும். இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பதன் மூலம் சமையல் எண்ணெய் துறையில் தன்னிறைவை ஏற்படுத்துவதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கமாகும். இத்திட்டம் 2021 மத்திய அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் ஒருங்கிணைந்த முயற்சியின் மூலம் பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்தி உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பதே இத்திட்டத்தின் நோக்கமாகும். பாமாயில் என்பது எண்ணெய் பனை மரத்தின் பழங்களிலிருந்து பெறப்படும் ஒரு முக்கியமான தாவர எண்ணெயாகும். குறைந்த நிலப்பரப்பில் அதிக அளவு எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய பயிர்களில் பாமாயில் முக்கியமானதாக கருதப்படுகிறது. உணவுப் பொருட்கள் தயாரிப்பில் மட்டுமின்றி சோப்பு, அழகு சாதன பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் பல்வேறு தொழில்துறை பொருட்கள் தயாரிப்பிலும் பாமாயில் பயன்படுத்தப்படுகிறது. இதன் காரணமாக பாமாயிலுக்கான உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேவை அதிகமாக உள்ளது. இந்த அதிகமான தேவையை கருத்தில் கொண்டு இந்தியாவில் பாமாயில் உற்பத்தியை அதிகரிப்பது பொருளாதார ரீதியாகவும் வேளாண் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை பூர்த்தி செய்வதில் இறக்குமதி முக்கிய பங்கு வகிக்கிறது. சர்வதேச சந்தையில் கச்சா, பாமாயில் உள்ளிட்ட எண்ணெய்களின் விலை அதிகரிக்கும் போது அதன் தாக்கம் இந்தியாவின் உள்நாட்டு சந்தையிலும் ஏற்படுகிறது. இதனால் சமையல் எண்ணெய்களின் விலை உயர்வதோடு நாட்டின் அந்நிய செலாவணி வெளியேற்றமும் அதிகரிக்கிறது. எனவே வெளிநாடுகளை சார்ந்திருப்பதை குறைத்து உள்நாட்டிலேயே அதிக அளவில் சமையல் எண்ணெயை உற்பத்தி செய்வது இந்தியாவின் பொருளாதாரத்திற்கு மிகவும் அவசியமானதாகும். இதற்கான நீண்டகால தீர்வுகளில் ஒன்றாக பாமாயில் சாகுபடியை விரிவுபடுத்துவதை மத்திய அரசு கருதுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பாமாயில் சாகுபடியின் பரப்பளவை அதிகரிப்பதுடன் ஏற்கனவே சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விவசாயிகளுக்கு தரமான பாமாயில் நாற்றுகள் வழங்குதல், புதிய தோட்டங்களை உருவாக்குவதற்கான உதவி, தோட்டங்களை பராமரிப்பதற்கான ஆதரவு, நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் தேவையான தொழில்நுட்ப வழிகாட்டுதல்களை வழங்குதல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன.

0: இதன் மூலம் விவசாயிகள் அறிவியல் முறையில் பாமாயில் சாகுபடியை மேற்கொள்ளவும் அதிக உற்பத்தியை பெறவும் வழிவகை செய்யப்படுகிறது. பாமாயில் ஒரு நீண்டகால பயிராக இருப்பதால் நடவு செய்த உடனடியாக விவசாயிகளுக்கு முழுமையான வருமானம் கிடைப்பதில்லை. மரங்கள் உற்பத்தி நிலையை அடைய சில ஆண்டுகள் தேவைப்படும். இந்த இடைக்காலத்தில் விவசாயிகளுக்கு வருமானம் கிடைப்பதற்காக ஊடுபயிர் சாகுபடியை ஊக்குவிப்பதும் இத்திட்டத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். இதன் மூலம் பாமாயில் மரங்கள் முழுமையான உற்பத்தி நிலையை அடையும் வரை விவசாயிகள் மாற்று பயிர்கள் மூலம் வருமானம் பெற முடியும். தமிழ்நாட்டிலும் பொருத்தமான பகுதிகளில் பாமாயில் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. விவசாயிகளுக்கு அரசு வழங்கும் நிதியுதவி, தொழில்நுட்ப வழிகாட்டுதல், தரமான நாற்றுகள் மற்றும் பிற ஆதரவுகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் பாமாயில் சாகுபடி விவசாயிகளுக்கு ஒரு நீண்டகால வருமான வாய்ப்பாக அமையக்கூடும். உற்பத்தி அதிகரிப்பு, இறக்குமதி குறைப்பு, விவசாய முன்னேற்றம், தன்னிறைவு இந்தியா என்ற இலக்கை நோக்கி செயல்படும் இந்த திட்டம் எதிர்காலத்தில் இந்தியாவின் சமையல் எண்ணெய் தேவையை உள்நாட்டிலேயே பூர்த்தி செய்வதற்கான முக்கியமான முயற்சியாக அமைகிறது. இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள் வரிசையில் சமையல் எண்ணெய் உற்பத்தி அதிகரிப்பதற்கான தேசிய இயக்கம் திட்டம் குறித்து கேட்டீர்கள்.
1: வானம் என்ன சொல்லுது, வானிலை எப்படி மாறுது தெரிஞ்சுக்க ரெடியா? இதோ உங்களுக்கான இன்றைய வானிலை அறிக்கை. இன்று மற்றும் நாளை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். முக்கடலும் சங்கமிக்கும் குமரிமணிலிருந்து மனங்களை இசையால் இணைக்கும் உங்கள் அன்பு பண்பலை ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. இந்த இனிய பொழுது முதல் இரவு 11 மணி வரை உங்கள் செவிகளோடு பயணிக்க ரேடியா இருக்கிறது ஆர்ஜேஎம்ஐ நித்யதர்ஷினி கண்ணன். வாங்க இந்த மாலை பொழுது திரை இசையோடு தொடங்கிடுவோமா? இளமைக்கு ஒரு கூட்டம் குட்டி புலிகளின் உற்சாகத்தோடு இசையோடு சேர்ந்து நாமும் சேர்ந்து உற்சாகம் ஆகலாம். திரையிசையில் கேட்கலாம் ஹரிஹரன் திப்பு, நாராயணன் சத்யன் ரெய்னாரெட்டி பாடியது. படத்தின் பெயர் துப்பாக்கி. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில், விவேகா வரிகளில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
2: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
0: மண்ணின் மனமும் மல்லிகையின் மனமும் காதலோடு கலந்து வந்தா அந்த பாடலுக்கு ஒரு தனி அழகுதானே. கிராமத்து கலக்கலப்போட காதல் கலந்த ஒரு அழகான பாடல் திரை இசையில் வருது, கேட்டுட்டு வாங்க.

நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. விவசாயிகளுக்கு பயனுள்ள மூன்று முக்கிய தகவல்கள் ஒரே நிகழ்ச்சியில கேட்கலாம். என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாமா? உணவு பதப்படுத்தல், உலக தேங்காய் தினம், நெல்லில் குருத்து பூச்சி கட்டுப்பாடு. இன்று இரவு 7:25 உழவர் உலகம். தவறாம கேளுங்க, பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கோங்க. இன்றைய நிகழ்ச்சியில் உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, உணவு பதப்படுத்துதலில் கவனிக்க வேண்டியவை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். அமுதசுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், இதில் நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் டட் அவர்கள். நிகழ்ச்சிய மறக்காம கேளுங்க, நேரம் 7:25. இப்போ நம்ம பண்பலையில் நேரம் 4:21:05. மேளம் கொட்டட்டும், தவில் அதிரட்டும், ஆட்டம் போடுற கால்களுக்கு இப்போ ஓய்வே கிடையாது. அந்த எனர்ஜிய நம்மளுக்கும் கொண்டு வரப்போகுது இந்த பாடல். அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ரீசெண்டா கேட்ட பாடலுடைய படம் தாமிரபரணி, யுவன் சங்கர் ராஜா இசையில் நாம் முத்துக்குமார் வரிகள்ல ரஞ்சித் ரோஷினி பாட கேட்டோம். இனி வரக்கூடிய பாடல் குத்து படத்திற்காக வாலி வரிகளில் சிலம்பரசன் ரோஷினி பாடிய அந்த பாடல்.

0: பலே பலே, பாட்டு ரொம்ப அழகா இருக்கே.
1: ஆமா, நமக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குல்ல, போதை பொருள் கலாச்சாரத்தை மாத்த, இளையோர போதையின் பாதையில இருந்து மாத்த மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சு.
2: என்ன, மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
1: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் கொடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1446
2: குறிச்சுக்கிட்டப்பா.
1: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
2: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100,
1: கூடவே 112 அழைக்கலாம்.
2: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
1: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்கள பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
2: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
1: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோவின், இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கு, அதை வெளிக்கொண்டு வர ஒரு சின்ன வாய்ப்பு போதும். சோ குமரி மாவட்டத்து சின்ன சின்ன பட்டாம்பூச்சிகளின் திறமைகளை நமக்கு அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். உங்க வீட்டை செல்ல குழந்தைகள் இந்த நிகழ்ச்சியில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 கால் பண்ணுங்க. இணைப்பு எண் 04652. மொபைல் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க, 8903257039. இசையோடு கொஞ்ச நேரம் பயணிச்சாச்சு. பாடல்கள் தந்த அந்த அழகான தருணத்தை மனசுல வச்சுக்கோங்க, அடுத்த பகுதிக்குள்ள பயணிக்கலாம். கல்வி என்பது அறிவை மட்டும் தருவதல்ல, எதிர்காலத்தையும் உருவாக்குது. இப்போது கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி.

0: கல்வியின் பயணம் என்றும் தொடரட்டும், அறிவின் ஒளி நம் வாழ்வில் நிறையட்டும். நேயர்கள் இதுவரைக்கும் அறிவன்பலை 101 கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. ஒரு வார்த்தை ஒரு நிறம், அதிலிருந்து ஒரு அழகான பாடல். கடல், மரம், புன்னகை, குடும்பம், அழகு, இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் மையமாக வைத்து இனிமையான திரைப்பட பாடல்களை தேடித்தரும் நிகழ்ச்சி திரைக்களஞ்சியம். இன்று இரவு 8:35 திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் என்ற நேயர் தோதனுப்பிய திரைப்பட பாடல்களை கேட்டு மகிழலாம். மறக்காம கேளுங்க, இது குமரி பண்பலை 101 வழங்கும் திரைக்களஞ்சியம். இன்னும் சில நொடிகளில் நாட்டின் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக அறிந்து கொள்ள 5 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையில் இருந்து கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் மகளிர் பங்கு வெகுவாக அதிகரித்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். விமான பயணிகளின் வசதிக்காக பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். தமிழகத்தில் கடற்பாசி வளர்ப்புக்கு மானிய உதவி வழங்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அறிவித்துள்ளார். திட்டங்களை ரத்து செய்வதையே தவிக அரசு ஒரு திட்டமாக வைத்துள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மேட்டூர் அணை தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் டன் நெல் உற்பத்தி இழப்பு ஏற்படலாம் என்று வேளாண் வல்லுநர்கள் எச்சரித்துள்ளதாக திமுக கூறியுள்ளது. மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவிக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தவறினால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் எச்சரித்துள்ளது.

0: வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கல பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தருண் மண்ணேப்பள்ளி, பிரணாய், ரவுனக் சௌஹான், சனித் தயானந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலஸ், சமர்வீர், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: மியூசிக்கு நோ லிமிட்ஸ், என்டர்டெயின்மெண்ட்க்கு நோ பிரேக். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது இது குமரி எஃப்எம் 101, ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 5:03. கீப் லிசனிங், கீப் என்ஜாயிங். நேர்களை குமரி பண்பலை 101 இப்போது கேட்கலாம்.
4: தேசிய ஊட்டச்சத்து வாரம். கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட தொற்றாநோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
5: எல்லாருக்கும் வணக்கம். ஊட்டச்சத்து வாரம் அதாவது நம்மளோட நாட்டில் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் ஊட்டச்சத்து வாரம் வந்து நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கோம். 19 வயசுக்கு அப்புறம் நார்மலாக நம்ம ஒரு அடலசன் ஸ்டேஜ் தாண்டினதுக்கப்புறம் மேரேஜ் அப்புறம் கன்சீவ் ஆகி இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இரத்த சோகை வந்து சீக்கிரமே வந்துடும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்கும் உள்ள அயன் லோடு அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக அயன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்கள், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் எல்லா இடத்துலையுமே வந்து கிடச்சிட்டு இருக்கு. அவங்களுக்கு தேவையான அயன் டேப்லெட்டில் வந்து 60 mg எலமெண்டல் அயன் அண்ட் 500 μg ஃபோலிக் ஆசிட் சேர்ந்த அந்த மாத்திரை அவங்க தினமும் எடுத்துக்கணும். கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து அந்த அவங்க கர்ப்ப காலத்தில் தினமும் அதை எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் டெலிவரி ஆனதுக்கப்புறம் மருத்துவ ஆலோசனையை பெற்றுட்டு 6 மாதம் வரைக்குமே, டெலிவரி ஆகி 6 மாதம் வரைக்குமே வந்து கண்டிப்பாக இந்த அயன் ஃபோலிக் ஆசிட் மாத்திரை வந்து அவங்க எடுத்துக்கணும். இதுதான் வந்து இரத்த சோகையை வந்து தடுக்கிறதுக்காக கர்ப்பிணி தாய்மார்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் நம்ம மெயினாக இந்த அனீமியாவுக்கு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர்ம் இன்ஃபெக்ஷன், குடற்புழு. ஸோ இது வந்து இப்போ நம்மளோட தொடர் நடவடிக்கைகள்னால இது வந்து குறைஞ்சிட்டு வருது. இருந்தாலுமே வந்து அங்கங்கே சில இடங்களில் இது காணப்படுது. ஸோ இந்த குடற்புழு இது வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அதுவுமே நம்ம அரசால் 1 வருஷத்துக்கு 2 தடக்கை நேஷனல் டிவார்மிங் டே அப்படின்னு வந்து நம்ம வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். அதுலேயுமே இந்த ஆல்பெண்டசோல் டேப்லெட் அது வந்து நம்ம 1 வயசுக்கு மேலேருந்தே குழந்தைகளுக்கு வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பிப்ரவரி மாதமும் ஆகஸ்ட் மாதமும் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. இது எதுக்காக அப்படின்னா இந்த குடற்புழுக்களை அழிக்கிறதுக்காக. ஏன்னா இந்த குடற்புழுக்கள் குடலில் இருக்கும்போது அதுவுமே வந்து இரத்த சோகைக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இதுவுமே வந்து ஸ்கூல்ஸில் நம்ம கொடுத்துட்ருப்போம், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு வந்து தெரியும். நிறைய பேர் வந்து டேப்லெட் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது நம்ம வந்து பயப்படுறோம். ஸோ கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்ல இருந்து அது நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கு இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இரத்த சோகையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இரத்த சோகை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அயன் டிஃபிஷியன்சி அனிமியா வந்து முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு. இது வந்து கரெக்டான பேரண்ட்ஸ், சில்ட்ரன், அதுக்கப்புறம் எல்லாரோட டாக்டர்ஸ், ஸ்டாஃபு எல்லாரோட ஒத்துழைப்போடையும் நம்மளால வந்து இந்த இரத்த சோகையை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நம்ம அதுக்கு கோஆப்ரேட் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்டாக அதை பண்ணும்போது இதுல இருந்து நம்ம முழுமையாக மீண்டு வர முடியும். ஏன்னா இந்த இரத்த சோகையால் பல சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இப்போ ப்ரெக்னென்ட் விமன் இருக்காங்க, அவங்க வந்து இந்த இரத்த சோகையோட இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட இரும்பு சத்து குறைபாடுனால, டெலிவரி அப்போ வந்து அதிகமான இரத்த போக்குனால

0: தான் அவங்க அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன், அதுக்கப்புறம் மேலே பல காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இது வரும். ஏன்னா டெலிவரி டைம் அந்த ரத்த போக்கு வந்து அதிகமாக இருக்கும் இந்த ரத்த சோகை உள்ளவங்களுக்கு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம தடுக்கிறது தான் ரொம்ப சிறந்த ஒரு வழி. ஸோ ஒரு 3 மாதத்துக்கு மேலே இருந்தே ப்ரெக்னென்ட் விமன் எல்லாருக்குமே இதை வந்து டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. தவறாமல் வந்து இந்த வழிமுறையை வந்து எல்லாருமே வந்து கரெக்டாக பின்பற்றணும்.
1: இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் தகவல்களை தந்தவர் கன்னியாகுமரி மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட தொற்றா நோய் தடுப்பு பிரிவு மருத்துவ அலுவலர் டாக்டர் ஆயிஷா சித்திகா அவர்கள்.

நினைவுகளையும் இன்றைய ரசனைகளையும் இணைக்கும் இசை பாலம், ஒவ்வொரு காலத்திலும் ஒலித்த அழகான பாடல்களின் சங்கமம். கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேர்களே, உங்கள் நினைவுகளுக்கு உயிர் கொடுக்க வருகிறது முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். ஒரு மணி நேரம் உங்களுக்காக பாடல்களா ரெடியா இருக்குது. சோ இசையோடு இணைந்திருங்கள். இது குமரி பண்பலை 101 வழங்கும் முல்லை சரம். மனதில் நீயே துணையாய், வாழ்வில் நீயே வழியாய், வேல் கொண்டு காக்கும் அழகா, மயில் மீது வரும் முருகா, பக்தியில் உன்னை நினைத்தால் பயங்கள் எல்லாம் மறையுமே. MS விஸ்வநாதன் இசையில் வீணை இசையை மட்டுமே வைத்து இந்த பாடலை பாடியிருப்பது அருமை. பாடியிருக்காங்க ராதா ஜெயலட்சுமி, வரிகள் கொத்தமங்கலம் சுப்பு, படம் மோட்டார் சுந்தரம் பிள்ளை.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: பாட்டு சூப்பரா இருந்துச்சா? இன்னும் இருக்கு. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது குமரி பண்பலை 101 இருந்து முல்லைச்சரம். காதல் என்ற வார்த்தை மனிதர்களிடம் மட்டும் பிறந்ததல்ல, இறைவனுக்கும் இறைவிக்கும் இடையிலான அந்த அன்பில் இருந்து இன்றைய கணவன் மனைவியின் காதல் வரை காதல் எப்படி காலம் கடந்து பயணித்திருக்கிறது அப்படிங்கறத பாடல் வழி கேட்கலாமா? தெய்வீக காதலின் இனிய தொடக்கமாக ஒரு தாய் மக்கள் திரைப்படத்திலிருந்து பாடல் பாடியிருக்காங்க பி சுசீலா, டி எம் சவுந்தரராஜன். இசை எம் எஸ் விஸ்வநாதன். வரிகள் வாலி.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீக்கூலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: தொடங்கிய உறவு இல்லறமாய் மலர்கிறது, இரு மனங்கள் இணைந்த வீடு அன்பால் சொர்க்கமாகிறது. ஆல் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கேட்கும் போது தாங்க புரியுது. ஸோ இந்த பாடல்ல நீங்க கேட்டுட்டு வாங்க. சந்திப்பு திரைப்படத்திற்காக TM சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், வாலி வரிகளில் இதோ அந்த பாடல்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்று இரவு 8:05 பட்டாம் பூச்சிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பேசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: பாடல் இன்னைக்கும் அதே வைப்ல இருக்குது இல்லையா? கேட்டுட்டு இருக்கீங்க குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் தரும் முல்லை சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். காதல் ஆரம்பிக்கும் போது நீயும் நானும் என்று தொடங்குகிறது. ஆனால் காதல் வாழ்க்கையாக மாறும்போது அது நீ பாதி நான் பாதி அப்படின்னு ஒருவரை ஒருவர்

ஆளுமையாக்கும் உறவாகிறது. காதலர்களாக தொடங்கி வாழ்க்கை துணையாக மாறும் அந்த அழகான தருணத்துக்கு இதோ ஒரு இனிய பாடல் கேட்கலாம். கேளடி கண்மணி திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், உமா ரமணன் குரல்களில், வாலி வரிகளில் இளையராஜா இசையில்.

பாடல் முடிஞ்சது. அடுத்த மெமரி ரெடி. ஸ்டே டியூன்ட் குமரி எஃப்எம் 101. இது நம்ம ஊரி எஃப்எம். நேர்களே, இன்னைக்கு வானொலியில் பேசும் உங்கள் குழந்தை நாளை பலருக்கும் முன்னுதாரணமாக இருக்கலாம். உங்க வீட்டு செல்ல குழந்தைகளுடைய திறமையை வெளிக்கொண்டு வர பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில பெற்றோர்களே, நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்க குழந்தைகளோட எதிர்காலம் இன்னும் அழகாகட்டும். டயல் பண்ணுங்க 260-240-790-722. இணைப்பு எண் 04562. மொபைல் நம்பர் 89-03-25-70-39. சில பாடல்கள் பழசாகாது, கேட்க கேட்க புதுசா தான் இருக்கும். அப்படிப்பட்ட இன்னொரு பாடல் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன், கேட்கலாமா? வாழ்க்கை எவ்வளவு அழகானது அப்படிங்கறத நம்முடைய ஒரு சின்ன ஸ்மைல் தான் சொல்லும். கவலைகள் வந்தாலும் காலங்கள் மாறினாலும் மனதில் புன்னகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். மூலச்சரத்தில் கேட்கலாம் கிளின்டன் ஸ்ரீனிவாஸ் பாடிய அலைப்பாயிரிய திரைப்படத்தின் பாடல், ஏ ஆர் ரஹ்மான் இசையில். கேட்டுட்டு இருக்கீங்க இது குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 பட்டாம் பூச்சிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. காணாமல் போனவர் பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ளம் குருகுலம் தெருவை சேர்ந்த ஆறுமுகம் என்பவரின் 47 வயதுடைய மகன் திரு நாகமூர்த்தி என்பவரை கடந்த மாதம் 28 முதல் காணவில்லை. இவரை பற்றிய தகவல் தெரிந்தவர்கள் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 0462-220-557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடையாளம் தெரியாத ஆண் சடலம் பற்றிய அறிவிப்பு. ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கண் சிகிச்சை பிரிவு கட்டிடம் அருகே ஜூலை 9 உடல்நிலை சரியில்லாமல் இருந்த 60 மதிக்கத்தக்க பெயர் விலாசம் தெரியாத ஆண் நபரை அருகில் உள்ளவர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சேர்த்தனர். சிகிச்சை பெற்று வந்த அவர் கடந்த ஆகஸ்ட் 2 இரவு இறந்துவிட்டதால் அவரது உடல் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் உள்ளது. அவரை பற்றி தகவல் தெரிந்தவர்கள் ஆசாரிப்பள்ளம் காவல் நிலையத்திற்கு 0462-220-557 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கேட்டுட்டு இருக்கீங்க, இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நினைவுகள் நிறைய, பாடல்கள் இன்னும் நிறைய, இந்த இசை பயணத்தை தொடர்வோம். இது குமரி பண்பலை 101 மூளைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். சில காதல்கள் தேடி கண்டுபிடிப்பதில்லை, எதிர்பாராமல் எதிரில் வந்து நின்றுவிடும். ஒரு பார்வை, ஒரு புன்னகை, அதன் பிறகு மனசு சொல்லும் ஒரே வார்த்தை காதல். அந்த காதலை முதன் முதலாக கண்டுகொண்ட தருணத்தோடு இணையும் இந்த பாடல்.

இணையத்தில் கேட்ட பாடல் பிரிவோம் சந்திப்போம் திரைப்படத்திற்காக கார்த்திக் ஸ்வேதா பாடிய பாடல், இசை வித்யாசாகர், வரிகள் யுகபாரதி. வார்த்தைகள் மாறும், பாடல்கள் மாறும், ஆனால் இசையின் சுகம் மட்டும் மாறாது. ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுத்து அந்த வார்த்தையோடு தொடர்புடைய திரைப்பட பாடல்களை உங்களுக்காக தொகுத்து தரும் நிகழ்ச்சி தான் நம் குமரி பண்பலை வழங்கும் திரை களஞ்சியம். இன்று இரவு 8:35 திரை களஞ்சியத்தில் என்னென்ன பாடல்கள் வரப்போகுது, எதை பத்தி வரப்போகுது அப்படின்னு கேட்டு ரசிக்கலாம். நேர்களை மறக்காம கேளுங்க 8:35. திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் தொகுத்து அனுப்பிய திரைப்பட பாடல்களை மறக்காம கேளுங்க. பதினாலில் நம்ம பிளேலிஸ்டையே கலக்கின பாடல் இன்னும் அந்த சேம் வைப் இருக்குங்க. ஸோ அந்த பாடல் தான் நம்ம கேட்க போகிறோம். உன் வாழ்க்கை என் வாழ்க்கை, உன் கனவு என் கனவு என்று சொல்லும் ஒரு மனைவியின் அன்பான உறுதிமொழி பாடல் நம் முல்லைச்சரத்தில். ஏஆர் ரஹ்மான் இசையில், வைரமுத்து வரிகளில், லதா ரஜினிகாந்த் பாடிய பாடல். படத்தின் பெயர் கோச்சடையான்.

இந்திய வானொலி சேவையில் என்றும் முதலிடம் வகிக்கும் ஆகாஷ்வாணியில் இப்போது நீங்களும் விளம்பர நிறுவனமாக பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு 044-24-98-64-58 மற்றும் 94-45-90-70-20 தொடர்பு கொள்ளுங்கள். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. வர்த்தகம் பெருக ஆகாஷ்வாணியோடு இணைக.

நேரம் 5:44 19:00. தித்திக்கும் வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ல இந்த பாடல்களோட மெமரிஸ் வேற லெவல். அந்த காலத்துக்கு ஒரு குயிக் ரிவைண்ட் போயிட்டு வரலாமா?

நெஞ்சின் ஓரமாக வற்றாது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மையே ஆட்கொண்டு விடும் அந்த அழகான காதல். கேட்கலாம் அண்ணாமலை வரிகளில் சுப்ரியா ஜோஷி பாடிய பாடல், விஜய் ஆண்டனி இசையில், பிச்சைக்காரன் திரைப்படத்தில் இருந்து.

0: என்ன பாஸ் ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க? நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: நேரம் 5:50. கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101. இனி வரக்கூடிய பாடல் வந்துச்சு அப்படின்னா வால்யூம் தானா கொஞ்சம் கூடுங்க, அந்த மாதிரி இன்னொரு ட்ராக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம முல்லைச்சரத்துல. ஹெட்ஃபோன்ஸ் போட்டாலும் சரி, ஸ்பீக்கர்ல கேட்டாலும் சரி, இந்த பாடலுக்கு வைப் பண்ணாம இருக்கவே முடியாது. இரண்டு மனங்கள் இணைந்த ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கும் அந்த சந்தோஷமான தருணத்தை கொண்டாடுவோம் அந்த கலகலப்பான திருமண கொண்டாட்டத்தோடு.

முடிஞ்சாலும் அந்த டியூனு மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்த பாடலோட 2K மெமரிஸுக்கு போயிடலாமா? வாழ்க்கை துணை அப்படின்னா சந்தோஷத்துல மட்டும் இல்லைங்க, நம்முடைய சின்ன சின்ன ஆசைகளையும் சொல்லாத அன்பையும் புரிந்து கொள்றவங்க. அந்த அழகான உணர்வோடு கேட்கலாம் ஒரு இனிமையான பாடல். இதற்கு முன்னாடி கேட்ட பாடல் தாராள பிரபு திரைப்படத்திற்காக விக்னேஷ் சிவன் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடிய பாடல். இனி கேட்போம் அமரன் திரைப்படத்திற்காக ஹரிச்சரண் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், கார்த்திக் நேதா வரிகளில்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்கள் இதுவரை குமரி பண்பலை 101 கேட்டு மகிழ்ந்தது முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம்.
5: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
4: கேட்டுட்டு இருக்கீங்க 8 திக்கிலும் ஒழித்துக் கொண்டிருக்கும், இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல். கேட்பதற்கு முன்
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகோலியில் 50% தள்ளுபடி, மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
7: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை.
4: காலை தொடங்கி இரவு வரை உங்கள் நேரத்தை இசையாலும் இனிய நிகழ்ச்சிகளாலும் இன்னும் அழகாக்க இன்றும் நாளையும் குமரி எஃப்எம் 101 வரவிருக்கும் நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்வோமா? இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:42 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 தர்மபுரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் தண்டபாணி, 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, உணவு பதப்படுத்துதலில் கவனிக்க வேண்டியவை, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள், அமுது சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:35 திரைக்களஞ்சியம், திங்கள் நகர் வி ஞான பிரகாசம் தொகுத்தனுப்பிய திரைப்பட பாடல்கள், 9:15 செய்திச்சுடர், 9:30 குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் பன்னிசை, 10:05 நிலாமுற்றம் நேரலை, 11:00 மனசு மயங்கும்

0: திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்கள நாதம். இனி நாளை ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சி நிரல் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7 மணிக்கு வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலையில் திரை இசை. பொது அறிவு வினா விடுகிறந்த தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம். ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, முற்பகல் 11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 5 மணி மற்றும் நாளை காலை 6 மணி. 8:02 தொடரும் தென்குமரி தினையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 சர்மரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1 தொடர்ந்து KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. 10:02 வசந்தன் கோ வழங்கும் கூண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி. 11:02 ஏக்சோர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை. கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா. பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சமச்சீர் உணவு குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்ஷிதா ஹாரன்ஸ் மேரி அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் அதிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு நிரலி நிகழ்ச்சி. 1:55 திரை இசை. 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேனிய நேரத்தில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நேரலை பங்கேற்கிறார் உடையார் விளை வழக்குரைஞர் டி அருள்ராஜ் அவர்கள். உங்களுக்கு பிடிச்ச நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாம கேட்டு எங்க கூட இணைந்திருங்க. கேட்டுட்டு இருக்கீங்க இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உலகம் முழுவதும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை இப்போது ஆங்கிலத்தில் கேட்கலாம். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Valsa Williams. In Uttar Pradesh, former commander of Western Air Command, retired Air Marshal Jitendra Mishra has been appointed as the first CEO of Sri Ram Janmabhoomi Kshetra Trust in Ayodhya today. The appointment was announced after the meeting of the trust held at Mani Ram Das Chavani in Ayodhya under the chairmanship of Trust President Mahant Nritya Gopal Das. The CEO will be responsible for overseeing the administrative functioning of the trust and handling key operational responsibilities related to the Sri Ram Temple complex. The trust's interim general secretary Krishna Mohan informed about the appointment of 3 new members, which include Madan Mohan Pandey, a senior advocate from Ayodhya, Mahesh Bhagchandka of Delhi, and retired principal Dr. Nirmala Yadav from Shikohabad. India continues to extend all possible assistance to Nepal in the ongoing rescue and relief efforts. The 5th Indian aircraft carrying relief and rescue assistance has reached Nepal. In a social media post, External Affairs Minister Dr. S. Jaishankar has said the aircraft carried 11-member rescue team with specialized equipment along with 5.5 tons of essential medicines. A 19-member Indian forensic team has begun analyzing DNA samples alongside forensic experts to assist in identifying people affected by the recent flash floods in Nepal. Meanwhile, the death toll in the devastating floods has crossed 1,100. According to Nepal's National Disaster Risk Reduction and Management Authority, 95 bodies have been identified so far and handed over to relatives. Around 4,000 people still remain missing. Meanwhile, Prime Minister of Nepal, Valendra Shah, today briefed the House of Representatives on the devastation caused by flash floods, saying determination and courage are needed to overcome the crisis. Mr. Shah said the disaster has not only devastated

0: the three affected districts of Rasuwa, Nuwakot and Dhading, but has also dealt a severe blow to the entire country. He said that in this hour of crisis, the country's leadership must provide courage, support and reassurance rather than tears. Japanese credit rating agency JCRA has upgraded India's sovereign rating to A- from BBB+, citing the country's solid economic growth, robust private consumption and public investment, along with improvements in the soundness of its financial system. In an official statement today, JCRA said the Indian economy has maintained a high growth rate of more than 7%, supported by strong private consumption and public investment. It stated the government has steadily implemented policies conducive to productivity, growth and economic development. Union Finance Minister Nirmala Sitharaman met Managing Director of the International Monetary Fund, Kristalina Georgieva, and World Bank President Ajay Banga on the sidelines of the G20 Finance Ministers and Central Bank Governors meeting in Asheville in the United States. She discussed the global economic outlook and India's evolving growth trajectory with Ms. Georgieva. With Mr. Banga, the Finance Minister discussed further strengthening the India-World Bank Group partnership. The discussions also covered a sector-based programmatic approach to credit enhancement for infrastructure. Ms. Sitharaman also met the European Commissioner for Economy, Valdis Dombrovskis. The Supreme Court today said it will take up the reconstitution of the Bar Council of India after the newly elected state bar councils complete the statutory process for constituting the BCI. The Apex Court was hearing pleas challenging the continued occupation of the BCI chairperson's post by senior advocate Manan Kumar Mishra and the purported extension of his tenure till 2030. The government has announced the Tenzing Norgay National Adventure Awards for the year 2024. The awardees are Baljeet Kaur and Skalzang Rigzin in land adventure category, Remo Saha in water adventure category, and Shiv Prasad Chamoli in the lifetime achievement category. The selections were made following the recommendations of the National Selection Committee. Benchmark domestic equity indices ended around 0.5% lower today, extending their losing streak to three consecutive sessions. The Sensex declined 374 points to close at 76,570. And with that, we end this news bulletin.
1: குரலோடு உங்கள் ஊரோடு என்றும் உங்களுக்காக ஒலிக்கும் இது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. நம் மாவட்டத்தில் மக்களுக்கு பயனுள்ள முக்கிய தகவல்களை அறிந்து கொள்வோம். கன்னியாகுமரி மாவட்ட சேவை செய்திகள். இந்திய அஞ்சல் துறை சார்பாக கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் வருகிற 4 தேதி நாகர்கோவில் தலைமை அஞ்சலகத்தில் முற்பகல் 11 மணிக்கு நடைபெறவுள்ளது. அஞ்சல் துறை சேவையில் ஏதேனும் குறைகள் இருப்பின் பொதுமக்கள் அதனை இக்கூட்டத்தில் நேரில் வந்து தெரிவிக்கலாம். அல்லது தங்கள் குறைகளை தபால் மூலமாக அனைத்து விவரங்கள் மற்றும் ஆவணங்களுடன் tn@indiapost.gov.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பலாம். மேலும் நாகர்கோவில் தலைமை அஞ்சல் அலுவலகத்துக்கு தபாலிலும் அனுப்பலாம். தபால் உரையின் முன்பக்க மேல் பகுதியில் தபால் சேவை குறை தீர்க்கும் முகாம் செப்டம்பர் 2026 என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல் நினோ உள்ளிட்ட காலநிலை நிகழ்வுகள் மற்றும் அவற்றின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய மழை பொழிவு மாறுபாடு, வெப்பநிலை உயர்வு, கடல் சீற்றம், கடல் அரிப்பு உள்ளிட்ட இயற்கை மாற்றங்கள் தொடர்பாக விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கு உரிய விழிப்புணர்வு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்ட வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் சிறப்பு விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறவுள்ளது. நாளை காலை 10 மணிக்கு சுங்கான்கடையில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் கல்லூரி கூட்ட அரங்கில் வைத்து நடைபெறுகிறது. இக்கூட்டத்தில் தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் காலநிலை ஆய்வாளர்கள், சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு எல் நினோ நிகழ்வின் தன்மை, அதன் காரணமாக ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள், மழைப்பொழிவு மாறுபாடு

மற்றும் எதிர்பார்க்கப்படும் வானிலை நிலவரங்கள் குறித்து அறிவியல் பூர்வமான விளக்கங்களை வழங்க உள்ளனர். எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம், விவசாயத்தில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள், பயிர் பாதுகாப்பு, நீர் மேலாண்மை மற்றும் விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. மீனவர்களை பொறுத்தவரையில் கடல் சீற்றம், பலத்த காற்று, கடலரிப்பு, கடல்நிலை மாற்றங்கள் மற்றும் மோசமான வானிலை நிலவரங்களின் போது மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் இயற்கை பேரிடர்களின் தாக்கங்களை எதிர்கொள்ளும் வகையில் முன்னெச்சரிக்கை, தயார் நிலை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள், மீனவர்கள், விவசாய மற்றும் மீனவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து தரப்பினரும் இந்த விழிப்புணர்வு கூட்டத்தில் பெருமளவில் கலந்து கொண்டு எல்நினோ மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான அறிவியல் பூர்வ தகவல்களை அறிந்து கொண்டு எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய வானிலை மாற்றங்கள் மற்றும் இயற்கை பேரிடர்களை உரிய முன்னெச்சரிக்கையுடன் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். தமிழ்நாடு ஆதிதிராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் தாட்கோ மூலமாக ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் பட்டப்படிப்பு பயில NSFDC, NSTFDC, NSKFDC போன்ற நிதி நிறுவனங்களிலிருந்து குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. தூய்மை பணியாளர்கள், பழங்குடியினர் மற்றும் ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு 10 முதல் 40 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருகிறது. இளங்கலை, முதுகலை மற்றும் தொழில்முறை படிப்புகளை பயில கடன் பெற விண்ணப்பிக்கலாம். இதற்காக குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ஆதிதிராவிட மாணவர்களுக்கு 5 லட்சத்திற்கு உள்ளும், பழங்குடியின மாணவர்களுக்கு 3 லட்சத்திற்கு உள்ளாகவும், தூய்மை பணியாளர்களின் மாணவர்களுக்கு 4.5 லட்சத்திற்கு உள்ளாகவும் இருக்க வேண்டும். கடன் பெற உரிய ஆவணங்கள் மற்றும் புகைப்படத்துடன் பெற்றோரின் உறுதிமொழி பத்திரத்துடன் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். கல்வி கடன் பெற மாணவர்கள் தாட்கோவின் இணையதளம் https://tel.tahdco.com மற்றும் https://newschemee.tahdco.com இல் இசேவை மையங்கள் மூலமாகவோ நேரடியாகவோ விண்ணப்பிக்கலாம் என்றும், மேலும் விவரங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள தாட்கோ அலுவலக மாவட்ட மேலாளரை தொடர்பு கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இதுவரை கேட்டது உங்கள் வாழ்வுக்கு பயனளிக்கும் சேவை செய்திகள். இன்னும் பல தகவல்களோடு தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது குமரி FM 101. மண்ணை நினைக்க வைக்கும் இசை, மனதை அமைதியாக்கும் பக்தி இசை. இப்போது வந்தே மாதரம் இசையோடு தொடங்கி இனிய மெல்லிசை பாடல்களுடன் தொடர்வோம் நம் நிகழ்ச்சிக்குள்.

0: கேட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. தொடர்ந்து மெல்லிசை கேட்கலாம். கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
5: கண்டிப்பா.
4: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
5: அதுவும் பண்ணலாம்.
4: செல்ஃப் ட்ரான்ஸ்பர்
5: அதுவும் தான் பிரதர்.
4: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்
5: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
6: யோனோ எஸ்பிஐ உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
7: கல்லீரல் கணையம் குடல் இறைப்பை நோய்களுக்கான தனி சிறப்பு மருத்துவமனை
8: ஜான் கேஸ்ட்ரோ மருத்துவமனை இப்போது நாகர்கோவிலில்.
7: கல்லீரல் கணையம் வயிறு சம்பந்தப்பட்ட வலிகள், புற்றுநோய்கள், மஞ்சள் காமாலை, மூல நோய்களுக்கு
8: உலக தரம் வாய்ந்த நவீன மேம்பட்ட கருவிகளுடன் லேசர் மற்றும் நுண்துளை சிகிச்சை மூலம் வெகு விரைவில் நலம் பெற
7: ஜான் கேஸ்ட்ரோ ஹாஸ்பிடல், MS ரோடு, வடசேரி, நாகர்கோவில்.
8: போன் 7358737358.
9: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
10: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி.
11: இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
9: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
12: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
13: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் திறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
12: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
14: தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
15: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
14: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
15: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
0: மெல்லிசையில் முதலாவதாக
16: உள்ளம் என தொடங்கும் பூத்தி கண்ணன் பாடலை பாடுபவர் டி.எல். தியாகராஜன். இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானிலையம் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8:05 பட்டாம்பூச்சிகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை. மெல்லிசையில் அடுத்ததாக
1: உழவருக்கு என தொடங்கும் தீபன் சக்கரவர்த்தி பாடிய பாடலுக்கு இசை டி கே ஜெயராமன், பாடலை இயற்றியவர் திமிரி மு துரைமணி.

மெல்லிசையை ரசித்தீர்கள். இனி தமிழகத்தின் முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ளலாம். மாநில செய்திகள், சென்னை அஞ்சல். விளம்பரங்களை தொடர்ந்து கேட்கலாம்.

0: தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: Most suitable for your loved ones. RPL Life. Nothing better than this.
2: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
3: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றஞ்சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்குட் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை காலதாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டுமென்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார்.

0: விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவர மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அடுத்த 5 தினங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும் ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும்.
0: உலக தென்னை தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இந்நாளையொட்டி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தென்னை விவசாயிகள் பங்கேற்ற கண்காட்சி நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள பாரூர், அரசம்பட்டி, போச்சம்பள்ளி, காவேரிப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 30,000 ஹெக்டேர் நிலப்பரப்புகளில் தென்னை சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. தென்னை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களுக்கு மதிப்பு கூட்டப்பட்ட சந்தைப்படுத்துதல் குறித்த உலக தென்னை தினமான இன்று மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களை இயற்கையான முறையில் மக்களை சென்றடைய சேரும் வகையில் தென்னை உற்பத்தி பொருட்களில் இருந்து கலைநயத்துடன் கூடிய பல்வேறு பொருட்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இது பல்வேறு மாநிலங்களிலிருந்து வந்திருந்த விவசாயிகள் மற்றும் பார்வையாளர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜா சின்னத்தம்பி.
0: விநாயகர் சதுர்த்தி வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் மதுரை மாவட்டம் விளாச்சேரியில் விநாயகர் சிலைகள் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதிகபட்சமாக 10 அடி உயர சிலை வரை இங்கு தயாரிக்கப்படுவதாக அப்பணியில் ஈடுபட்டுள்ள கைவினை கலைஞர் ராமலிங்கம் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: இங்க வந்து களிமண் பொம்மைகள் அதிகமாக செய்யறோம். விநாயகர் சதுர்த்தி காலங்களில் வந்து பசுமை மாறாமல் களிமண் சிலையாக செய்து மற்ற இடங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். இது அதிகபட்சமாக ஒரு 10 அடி சிலைகள் வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகிறது. அந்த களிமண் வந்து இந்த விளாச்சேரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கண்மாயிலிருந்து எடுக்கிறோம். இந்த மண்ணானது தரமுள்ள மண்ணு. கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளாக அதை பயன்படுத்தி வர்றதுனால புவிசார் குறியீடு போன ஆண்டு கிடைச்சிருக்குது. இதில் செய்யக்கூடிய சிலைகள் வந்து மிக சிறப்பாகவும் ஒரு தெய்வீக தன்மை உள்ளதுன்றதுனால விநாயகர் சிலைகள் வந்து அதை பயன்படுத்திட்டு வரோம்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொசவன்பாளையம் கிராமத்தில் வரும் 9ஆம் தேதி மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி கவிதா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அமூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் நகர்ப்புற பசுமையாக்கல் திட்டத்தின் கீழ் மலர் செடிகளை நடும் பணியினை ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்தார். திருவாரூர் மாவட்டத்தில் பிற்

0: பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் பிரிவுகளைச் சார்ந்த மாணவர்கள் மத்திய அரசின் கல்வி உதவித் தொகை பெறுவதற்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திரு மோகன சுந்தரம் கூறியுள்ளார். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேருந்து நிலையத்தில் பொன்னி சித்திரக்கடல் மாணவர்களின் ஓவிய கண்காட்சி மற்றும் விற்பனை அரங்கை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று திறந்து வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் அழகிய மண்டபத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் சாலை மேம்பாட்டுப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். திண்டுக்கல் ரயில் நிலையத்தில் ரயில் பயணிகளின் உடைமைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஏதுவாக உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்பட்ட அதிநவீன டிஜிட்டல் லக்கேஜ் லாக்கர் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. நாமக்கல் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கம் அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். சென்னையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் சென்னை வருவாய் கோட்டாட்சியர் திரு ரவிச்சந்திரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். வியட்நாமில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 12 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேட்டன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 14ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பந்த் தொடர்ந்து 7வது இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சமர்வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-20, 21-13 என்ற செட்கணக்கில் மலேசியாவின் காங்ஸோ ஸ்வைனை வென்றார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகலேஸ், நிக்கலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர்வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தமிழக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. மதுரை மத்திய சிறைச்சாலை ஊழல் வழக்கில் 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உலகக்கோப்பை பிக்கல்பால் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: Less premium, more bonus. Most suitable for your loved ones. RPL Life, nothing better than this.
3: Give your family a secure life with Rural Post Life Insurance. RPLI Life Insurance Policies. Contact your nearest post office today or log on to indiapost.gov.in.
1: நேரம் 6:40:30. ஆகாஷ்வாணி மனதில் நின்றவையில் பைரவ.
4: இதழோர புன்னகையாய் தேனூரும் பூந்தோட்டமாய் என்றும் உங்களுடன் உறவாடும்
5: குமரி
4: பண்பலை 101.
5: குமரி பண்பலை 101.

சப்ஸ்கிரைபு யுவர் சாய்ஸ் யுவர் ஸ்டேஷன். குமரி மண்ணிலிருந்து உலகம் வரை ஒவ்வொரு நொடியும் புதுசா, ஒவ்வொரு பீட்டும் ஃப்ரெஷ்ஷா. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41:38. உங்கள் நேரம் மாறலாம், உங்கள் ரசனை மாறாது. ஒவ்வொரு நிமிடத்தையும் இசையோடு அழகாக்கலாம், திரை இசையோடு. இளமை அப்படின்னு சொன்னாலே உற்சாகம், இனிமை அப்படின்னு சொன்னாலே இசை தாங்க. காலம் கடந்தாலும் இளமை துள்ளலை அப்படியே நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட்டான பாடல் கேட்கலாம். எஸ்பிபியின் குரலில் இளையராஜாவின் இசையில், வாலியின் வரிகளில், சகலகலா வல்லவன் படத்தில் இருந்து.

0: பட்டாம்பூச்சிகள் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர். வசந்தன் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: 24 மணி நேர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை, மூளைக்கட்டி, பக்கவாதம் சிறப்பு சிகிச்சை,
2: இஎன்டி, முதுகெலும்பு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைகள், பிளாஸ்டிக் சர்ஜரி, சிறுநீரக பிரிவு, நுரையீரல் மருத்துவம், பல் மற்றும் பொது மருத்துவம், எல்லா சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
1: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில்.
2: கால் 8870190870.
3: களியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சேகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
4: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
5: மகளிருக்கான

0: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி களியக்காவிளை. மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: பார்வையில் காதல், புன்னகையில் குறும்பு, நடையில் இளமை, இசையில் கொண்டாட்டம், நம் கால்களை ஆட வைக்கும் ஒரு பாடல். ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலி வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான், மனோ ஸ்வனலதா பாடிய பாடல். படத்தின் பெயர் காதலன்.

0: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியில் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீக்கோலியில் 50% தள்ளுபடி. மேலும் ஒரு கிராமத்து ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவிளை.
2: ஊட்டச்சத்தின் சிறப்பிலிருந்து நெல்லை பாதுகாக்கும் வழிமுறைகள் வரை உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டிய முக்கிய தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது இன்றிரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில். உழவருக்கு ஒரு சிந்தனை, உணவு பதப்படுத்துதலில் கவனிக்க வேண்டியவை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். அமுத சுரபி தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள் தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நீர்களே. காதல் ஒரு காலத்தில் கடிதத்தில் தொடங்கியது, இன்று அதே காதல் ஒரு கிளிக்கில் உலகத்தையே சுற்றி வருது. இணையம் புதுசாக இருந்த காலத்திலேயே காதலையும் கம்ப்யூட்டரையும் சேர்ந்து குறும்பாகவும் துள்ளலாகவும் சொல்லப்பட்ட ஒரு பாடல் நம் திரையிசையில்.

0: இதுவரை திரை இசையோடு இனிமையான பயணம். உங்கள் மனதிலும் சில பாடல்கள் தங்கியிருக்கும் இந்த இசை நேரத்துக்கு இங்கே ஒரு சிறிய நிறைவு. இனி கேட்கலாம் சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சல்.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம்.
2: தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விதி 110 கீழ் வெளியிட்ட சில முக்கிய அறிவிப்புகளும், பால்வளம், மீன்வளம் மற்றும் மீனவர் நலன், கால்நடை பராமரிப்புத்துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும், அமைச்சர்களின் பதிலுரையும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று விதி 110 கீழ் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், சென்னை அடுத்த மீஞ்சூரில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் 4,800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 24 மணி நேரமும் குடிநீர் வழங்கும் வகையில் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். மதுரை, கடலூர் மாநகராட்சிகள், 9 நகராட்சிகள் மற்றும் 20 பேரூராட்சிகளின் குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதற்காக 1,000 கோடி ரூபாயும், பழமையான 33 கூட்டு குடிநீர் திட்டங்களை சீரமைப்பதற்காக முதல்கட்டமாக 300 கோடி ரூபாயும் ஒதுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னை கீழ்ப்பாக்கம் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் திறனை அதிகரிக்க 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும், மதுரை மாநகராட்சியில் 40 ஆண்டுகள் பழமையான பாதாள சாக்கடை அமைப்பை சீரமைக்க முதல்கட்டமாக 2,400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடப்பாண்டிலேயே பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். நாகர்கோவில் பகுதிகளிலும், சென்னை அடுத்த குன்றத்தூர் மற்றும் நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிகளிலும் 960 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பாதாள சாக்கடை திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும், சென்னை பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், எழும்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் மற்றும் கழிவுநீர் அமைப்புகளை மேம்படுத்த 236 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருநெல்வேலி மாநகராட்சியில் 256 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 9 மெகாவாட் திறன் எரிசக்தி உற்பத்தி செய்யும் வகையிலும், சேலம் மாநகராட்சியில் 291 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 மெகாவாட் திறன் உற்பத்தி செய்யும் வகையிலும் திடக்கழிவிலிருந்து எரிசக்தி உற்பத்தி செய்யும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். குடிநீர் மற்றும் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்டு சேதமடைந்த சாலைகளை சீரமைக்கவும் புதிய சாலைகள் அமைக்கவும் சென்னை உள்ளிட்ட அனைத்து நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் 1,850 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் இன்று பேரவையில் அறிவித்தார். சென்னை மற்றும் பிற மாநகராட்சிகளிலும் 275 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன பாதுகாப்பான சாலைகள், நடைபாதைகள் உள்ளிட்ட மேம்பாட்டு பணிகள் ஒருங்கிணைந்த நகர்ப்புற மேம்பாட்டு திட்டமாக செயல்படுத்தப்படும் என்றும், மக்கள் இயக்கமாக 1 கோடி மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். திருச்சி, திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் 130 கோடி ரூபாய் செலவில் பெரிய பூங்காக்கள் அமைப்பதுடன், மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 175 கோடி ரூபாய் செலவில்

250 புதிய பூங்காக்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற உள்ளாட்சிகளில் உள்ள பள்ளிகளில் 335 கோடி ரூபாய் செலவில் புதிய வகுப்பறைகள் கட்டப்படும் என்றும் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் சென்னை மாநகராட்சியின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 100 கோடி ரூபாய் செலவிடப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். சிதம்பரம் நகரில் நடைபெறும் அருள்மிகு தில்லை நடராஜர் திருத்தேர் விழாவை சிறப்பாக நடத்திடவும் பக்தர்கள் இடையூறு ஏதுமின்றி சாமி தரிசனம் செய்யவும் 4 ரத வீதிகளில் குடிநீர் பாதாள சாக்கடை மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பிகளை தரைக்கடியில் கொண்டு சென்று வீதிகளை நவீன முறையில் சீரமைப்பதற்குரிய பணிகள் 36 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் என்றும் கடலூரில் புனித டேவிட் கோட்டை முதல் வெள்ளி கடற்கரை வரை 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாரம்பரிய நடைபாதை அமைக்கப்படும் என்றும் 50 கோடி ரூபாய் செலவில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதி அழகுபடுத்தப்படும் என்றும் திரு ஜோசப் விஜய் தெரிவித்தார். விதி 110 கீழ் மற்றொரு அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பொதுமக்கள் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளும் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இம்மாதம் 15 தேதி முதல் இதற்கான வசதி ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். 2021 ஆண்டு முதல் இந்த ஆண்டு மே மாதம் வரையில் முந்தைய ஆட்சியின்போது விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெறுவதற்கான அறிவிப்பையும் முதலமைச்சர் இன்று பேரவையில் வெளியிட்டார். ஜனநாயக உரிமைகளை மதிக்கும் இந்த அரசு மனிதநேய அடிப்படையிலும் ஜனநாயக கொள்கைகளின் அடிப்படையிலும் அனைத்து வழக்குகளையும் திரும்பப் பெற முடிவு செய்திருப்பதாக கூறிய முதலமைச்சர் விவசாயிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் அவர்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் இந்த அரசு உறுதியாக நிற்கும் என்றும் தெரிவித்தார். பேரவையில் இன்று பால்வளம் மீன்வளம் மற்றும் மீனவர் நலன் கால்நடை பராமரிப்பு துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் திருமதி விஜயலட்சுமி திரு ஸ்ரீநாத் திருமதி கமலி ஆகியோர் தாக்கல் செய்து பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டனர். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் உறுப்பினர்கள் விபத்தினால் இறக்க நேரிட்டால் அவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் இழப்பீட்டுத் தொகை 400,000 ரூபாயிலிருந்து 500,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கூறினார். அம்பத்தூர் பால் பண்ணை 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் கிராமப்புறங்களில் கொள்முதல் செய்யப்படும் ஆரம்ப நிலை ஆவின் தரத்தினை பாதுகாக்க 25 கோடியே 45 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 60 தொகுப்பு பால் குளிர்விப்பான்கள் மற்றும் 40 தொகுப்பு குளிர்விப்பு நிலையங்களுக்கான கட்டடங்கள் கட்டப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு புதிய அறிவிப்புகளையும் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி வெளியிட்டார். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்ட புதிய அறிவிப்பில் கடலில் மீன்பிடிக்கும்போது காணாமல் போகும் மீனவர்களின் குடும்பங்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் தினசரி உதவித்தொகை 350 ரூபாயிலிருந்து 600 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் கடலில் மீன் குஞ்சுகள் இருப்பு செய்யும் திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் கூறினார். சென்னை திருவொற்றியூர் பகுதியில் உள்ள மீன்பிடி துறைமுக வளாகத்தில் அதிநவீன மீன் சந்தை அமைக்கப்படும். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு அங்கு விடுவிக்கப்பட்டும் மீட்க இயலாத படகுகளின் உரிமையாளர்களுக்கு 1,86,00,000 ரூபாய் நிவாரண உதவித்தொகையாக வழங்கப்படும். தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகத்தில் அணுகுச்சாலையை பாதுகாக்க பழைய கல் சுவர் சீரமைக்கப்பட்டு புதிய கல் சுவர் அமைக்கப்படும் என்பது உள்ளிட்ட 24 புதிய அறிவிப்புகளை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் வெளியிட்டார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் 34 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 30 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட நவீன ஒருங்கிணைந்த இறைச்சி பதப்படுத்தும் ஆலை ஒன்று புதிதாக அமைக்கப்படும் என்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் உயிரியல் பாதுகாப்பு நிலை 3 ஆய்வகம் அமைக்கப்படும் என்றும் அமைச்சர் திருமதி கமலி இன்று தமது துறை தொடர்பான மானிய கோரிக்கையினை தாக்கல் செய்து குறிப்பிட்டார். தேனி நகரில் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் 120 மாணவிகள் தங்கும் பிரத்யேக விடுதி வசதி ஏற்படுத்தப்படும் என்பன உள்ளிட்ட புதிய அறிவிப்புகளை கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திருமதி கமலி வெளியிட்டார். பேரவையில் இன்று நடைபெற்ற மானிய கோரிக்கை மீதான விவாதங்களில் திரு அனிதா ராதாகிருஷ்ணன், திரு காதர் பாஷா என்ற முத்துராமலிங்கம், திரு இளங்கோ திமுக, திரு விஜயகுமார், டாக்டர் எம் எஸ் ரவி, திரு திலீப், திரு செந்தில்குமார் தாவேக்கர், திரு வேல் அழகன், திரு ராஜசேகர், திரு ராகேஷ், அஇஅதிமுக ஆகியோர் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை விரிவாக எடுத்துரைத்தனர். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் மாற்று தலைவரான திருமதி சத்யபாமா பேரவைத் தலைவருக்கான இருக்கையில் அமர்ந்து அவை நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருந்த போது திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு எழுந்து லேடி வெலிங்டன் மகாராணி அளித்த பாரம்பரியமிக்க இந்த ஆசனத்தில் பெண் தலைவர் ஒருவர் அமர்ந்து அவையை நடத்துவது பெருமைக்குரிய செயல் என்று கூறிய போது அவை உறுப்பினர்கள் மேசையை தட்டி வரவேற்றனர். பின்னர் அவைக்கு வருகை தந்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அவர்களும் மாற்றுத் தலைவர் சிறப்பாக செயல்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்ததுடன் இனி அடிக்கடி பேரவையில் மாற்றுத் தலைவர்களை பேரவைத் தலைவர் இருக்கையில் அமர்த்தும் செயல் தொடரும் என்றார்.
பேரவை

0: அவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் பல்வேறு உறுப்பினர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்ட வட்டார மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பாம்புக்கடி மற்றும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடி சிகிச்சை வழங்குவதற்காக போதிய மருந்துகள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். பாம்புக்கடிக்கு எங்கெல்லாம் அவசர சிகிச்சை அளிக்கிறார்கள், எந்தெந்த மருத்துவமனைகளில் மருந்துகள் மற்றும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் வசதி உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சுகாதார நிலையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறினார். பாம்புக்கடி தொடர்பான பிரச்சினை குறித்து விரிவான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நேரத்தில் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் எழுந்து, பல்வேறு பகுதிகளில் பாம்புக்கடிக்கு மக்கள் ஆளாவதை பார்க்கும்போது நாகதோஷம் உள்ளதோ என்று சந்தேகிக்க வேண்டியுள்ளது, எனவே அமைச்சர் நாகதோஷ நிவர்த்திக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா என்றார். அப்போது அவையில் சிரிப்பலை எழுந்தது. அதற்கு பதிலளித்த டாக்டர் அருண்ராஜ், தோஷம் கழிப்பது, பில்லி சூனியம் இவற்றிலெல்லாம் இந்த அரசுக்கு நம்பிக்கை இல்லை, அறிவியல் பூர்வமாகத்தான் நாங்கள் செயல்படுவோம், உறுப்பினர்கள் விரும்பினால் அவரவர் பகுதிகளில் நாகதோஷ நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். நாகதோஷத்தை விட தற்போது ஜலதோஷம்தான் அதிகரித்து வருகிறது என்று அமைச்சர் குறிப்பிட்ட போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி எழுந்து, ஆம் உண்மைதான், எங்களுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு கே என் நேருவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது, அதனை நிவர்த்திக்க வேண்டும் என்ற போது மீண்டும் அவையில் பலத்த சிரிப்பலை எழுந்தது. மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடனும் கலகலப்பாகவும் நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் சுமித்ரா ரத்னம். நேரம் 7:10, ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சாலை பாதுகாப்பு குறித்து நடைபெற்ற அனைத்து துறை அரசு தலைமை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சிகள் பொது இடங்களில் விளம்பர பதாகைகள் வைத்தல் மற்றும் அதனை அப்புறப்படுத்துதல் தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அண்மையில் மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் தலைமையில் நடைபெற்றது. வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்படாமல் தங்களை பாதுகாத்துக் கொள்ள சாலை விதிகளை முழுமையாக பின்பற்றுவதோடு இருசக்கர வாகன ஓட்டிகள் அனைவரும் கட்டாயம் தலைக்கவசம் அணிந்து வாகனத்தை இயக்க வேண்டும் எனவும், அதிவேகத்தில் வாகனங்களை இயக்காமல் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ளும் வகையில் மிதமான வேகத்தில் தங்களது வாகனங்களை இயக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் உரிய சாலை விதிகளை பின்பற்றும் போது சாலை விபத்துக்களை தவிர்க்க முடியும். போக்குவரத்து துறை, காவல்துறை உள்ளிட்ட அனைத்து துறை அலுவலர்களுக்கும் பொதுமக்களுக்கு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை தொடர்ந்து ஏற்படுத்தி வருவதோடு விபத்தில்லா தருமபுரி என்ற நிலையை உருவாக்குவதற்கு தேவையான அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். விபத்துக்களை தவிர்க்க அபாயகரமான வளைவுகள், போதிய வெளிச்சம் இல்லாத பகுதிகள் மற்றும் முக்கிய சந்திப்புகளில் வேக தடைகள், எச்சரிக்கை பலகைகள் மற்றும் மின்விளக்குகள் அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. தலைக்கவசம் அணியாமல் செல்வது மற்றும் மது அருந்துவிட்டு வாகனத்தை ஓட்டுவது போன்ற தொடர்ச்சியான சாலை விதிகளை மீறுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் எச்சரித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைக்குரிய பகுதிகளில் தாமதமின்றி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் சமூக அமைதியை காக்கவும் காவல்துறைக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுரை வழங்கினார். பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் தருமபுரி மாவட்டத்திற்கு வருகை புரியும் போது அவர்களை வரவேற்கும் விதமாக மேலும் பொதுக்கூட்டங்கள் தொடர்பாக வைக்கப்படும் விளம்பர பதாகைகள் அதாவது பேனர்கள் பொது இடங்களில் வைப்பதால் ஏற்படும் இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் விபத்துக்களை தவிர்ப்பதற்கும் பொதுமக்களை காப்பதற்கும் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட மற்றும் பதிவு பெற்ற அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனான ஆலோசனைக் கூட்டமும் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அலுவலர் திருமதி கவிதா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் அண்மையில் பண்ணை மகளிருக்கான மாற்று வாழ்வாதார பயிற்சி மற்றும் இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயம்புத்தூர் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையம் ஏற்பாடுகளை செய்திருந்தது. வேளாண்மை அறிவியல்

0: நிலையத்தின் மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் மா வெண்ணிலா வேளாண் சார்ந்த தொழில்களின் முக்கியத்துவம் பற்றியும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரித்தல் தொழில்நுட்பங்கள் பற்றியும் விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மு வெங்கடேசன் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள், எண்ணெய் வித்து பயிர்களின் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் மற்றும் இயந்திரங்களின் செயல் விளக்கம் என விரிவாக பேசினார். இணை பேராசிரியர் முனைவர் க இந்துமதி காய்கறிகள் மற்றும் பழப்பயிர்களின் அறுவடைக்கு பின்சார் தொழில்நுட்பங்கள் பற்றி விரிவாக எடுத்துரைத்தார். இணை பேராசிரியர் முனைவர் மா சங்கீதா மண் பரிசோதனை, ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மற்றும் சுயதொழில் வேலைவாய்ப்புகள் குறித்து விவசாயிகளுக்கு விளக்கினார். தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்த பண்ணை மகளிருக்கு நிலக்கடலை விதைகள், எண்ணெய் பிழியும் இயந்திரம், மாவு மற்றும் மசாலா அரைக்கும் இயந்திரங்கள் வழங்கப்பட்டது. மேலும் இயந்திரங்களை பயன்படுத்தும் முறை மற்றும் பராமரிப்பு குறித்த செயல் விளக்க பயிற்சியும் இந்நிகழ்ச்சியில் இடம்பெற்றது. இதில் சுமார் 50 பண்ணை மகளிர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். பாப்பாரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தில் விவசாயிகளுக்கு மத்திய மாநில அரசு திட்டங்கள் குறித்து விரிவான பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருவதாக வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மூத்த விஞ்ஞானியும் தலைவருமான முனைவர் மா வெண்ணிலா தெரிவித்தார்.
1: இதுவரை இடம்பெற்றது தருமபுரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் தண்டபாணி.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். இதுவரை இல்லாத அளவிற்கு முதல் முறையாக இந்த எண்ணிக்கை எட்டப்பட்டுள்ளதாக அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தரவு மைய முதலீட்டிற்கு ஏராளமான வாய்ப்புகள் உள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற மாநாட்டிற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். சர்வதேச அளவில் பொருளாதாரத்தில் தேக்கநிலை காணப்பட்டு வந்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி அதிகரித்தே காணப்படுவதாகவும் அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமைத்துவ பண்புகளும் மக்களின் பங்களிப்புமே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப பயன்பாட்டிலும் இந்தியா முன்னிலையில் உள்ளதாக திரு பியூஷ் கோயல் கூறினார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேசின் சிவபுரியில் அஞ்சலகங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்ட அஞ்சல் அலுவலகத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். அஞ்சல் சேவையோடு வங்கி, காப்பீடு, ஆதார் மற்றும் பார்சல் சேவைகளையும் இந்த அஞ்சலகம் வழங்கும் என அவர் குறிப்பிட்டார். மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகக்கூடிய வசதிகள் இந்த அஞ்சலகத்தில் இடம்பெற்றுள்ளதாகவும் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அசாம் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித் குமார் தாஸ் உடனான கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்தார். அசாமின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைவேற்றி வரும் திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் பிரதமர் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் தொடர்பாக காங்கிரஸ் கேள்வி எழுப்பியுள்ளது கண்டிக்கத்தக்கது என மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கேரள காங்கிரஸ் கட்சி இதுகுறித்து வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவை சுட்டிக்காட்டி விளக்கம் அளித்திருக்கிறார். உண்மைக்கு

0: புறம்பான தகவல்களை காங்கிரஸ் தொடர்ந்து பரப்பி வருவதாகவும் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிராவில் உள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு வட்டி சலுகையுடன் கூடிய கடன் வழங்கப்பட உள்ளதாக அம்மாநில துணை முதலமைச்சர் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் கூறியுள்ளார். இன்று மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இது தொடர்பான திட்டத்தை வகுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த திட்டம் விரைவில் அமைச்சரவையின் ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். சர்க்கரை ஆலைகளுக்கான நிலுவைத் தொகை குறித்த காலத்திற்குள் விடுவிக்கப்பட வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் திருமதி சுனேத்ரா அஜித் பவார் தெரிவித்தார். மணிப்பூர் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. வரும் 7ஆம் தேதி வரை இந்த கூட்டத்தொடர் நடைபெறும் என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அரசு அதிகாரிகள் இடமாற்றத்தில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, இடமாற்றத்திற்கு லஞ்சம் பெறப்பட்டதாகவும் இதில் முதலமைச்சரின் சிறப்பு அதிகாரியே இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இடமாற்றத்திற்கான தொகை நிர்ணயிக்கப்பட்டு வசூல் செய்யப்பட்டதாகவும் இதுகுறித்த விவரங்கள் அமலாக்கத்துறையின் விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். இதன் காரணமாக பஞ்சாப் முதலமைச்சர் திரு பகவந்த் மான் தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு கௌரவ் பாட்டியா கோரிக்கை விடுத்தார். ஜார்க்கண்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான 2 நாள் மாநாடு இன்று தொடங்கியது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் வாக்காளர் பதிவு தொடர்பான அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ரவிக்குமார் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் அறிவுறுத்தலின்படி இந்த மாநாடு நடைபெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மாநிலங்கள் தோறும் இதுபோன்ற மாநாடுகளுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளதாகவும் திரு ரவிக்குமார் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுக்கு 4 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். நில சாகச பிரிவில் பல்ஜீத் கவுர், ஸ்கல்ஜாங் ரிஸ்விங் ஆகியோருக்கும், நீர் சாகச பிரிவில் ரிமோ சஹாவுக்கும், வாழ்நாள் சாதனையாளர் பிரிவில் சிவபிரசாத் சமோலிக்கும் இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய விளையாட்டு விருதுகள் வழங்கப்படும் விழாவில் இந்த விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வழங்குவார் என மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்திய பெருங்கடல் மண்டலத்திற்கான தொலைநோக்கு திட்டத்தில் சீஷெல்ஸ் முக்கிய பங்கு வகிப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சீஷெல்ஸ் அவைத்தலைவர் அஸ்ரேல் எர்னஸ்டாவுடன் நடத்திய பேச்சுக்களின் போது அவர் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளுக்கு இடையேயான ஜனநாயக மாண்புகள் குறித்தும் நாடாளுமன்ற ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இந்த பேச்சுக்களின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜார்க்கண்டில் பன்றிக் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. கடந்த 30 நாட்களில் 36 பேருக்கு பன்றிக் காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. முக்கிய மருத்துவமனைகளில் பன்றிக் காய்ச்சலுக்கான பரிசோதனை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாள வெள்ளத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் திரு பாலேந்திர ஷா கூறியுள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இந்த பேரிடர் குறித்து பேசிய அவர், இந்த வெள்ளம் காரணமாக மத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் உள்ள கிராமங்கள் மற்றும் நகரங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். 4000க்கும் மேற்பட்டோரை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மீட்புப் பணிகளில் ராணுவ ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த வெள்ளத்தால் ரெசுவா, நுவாகோட் மற்றும் தடாங் மாவட்டங்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், அந்த மாவட்டங்களில் மின் விநியோகத்தை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு பாலேந்திர ஷா தெரிவித்தார். காங்கோவில் எபோலா பாதிப்பினால் 3000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. 6000க்கும் மேற்பட்டோர் எபோலாவினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாண சட்டப்பேரவையில் 16 வயதுக்குட்பட்டோருக்கான

0: சிறார்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை செய்ய வகை செய்யும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டதாக பஞ்சாப் மாகாண அரசு கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-16 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் காங் ஹாய் சிங் சுனாதி ஆரிஃப் இணையை வென்றது. இந்தோனேஷியா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரணாய் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் அவர் 18-21, 21-15, 21-19 என்ற செட் கணக்கில் சீன தாய்பேயின் லியோ ஜுவோ ஃபூவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் ரக்ஷிதா ஸ்ரீ, மான்சி சிங், லீஷா பால் ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சனி தயானந்த், ரோனக் சௌஹான், தருண் மானப்பள்ளி ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சகுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மாதம் 2,400 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் அஞ்சலகங்கள் நவீனமயமாக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தேசிய சாகச விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் சித்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
2: விவசாயிகளுக்காக வயலோடு வாழ்வையும் உழைப்போடு நம்பிக்கையும் இணைக்கும் நிகழ்ச்சியை தர காத்திருக்கிறது உழவர்களின் குரலோடு பயணிக்கும் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர் உலகம் கேட்பதற்கு முன்
3: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
2: மண்ணை நம்பி மக்களை வாழ வைக்கும் உழவர் பெருமக்களுக்கு வணக்கம். உங்களுக்கு பயனளிக்கும் முக்கிய அறிவிப்புகளை இப்போது கேட்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள். முதலில் வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34-35°C குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. தோட்டக்கலை பயிர்களில் காற்றின் வேகம் மணிக்கு 10-14 கிலோமீட்டர் அளவில் இருப்பதால் புதிதாக நடவு செய்யப்பட்ட தோட்டக்கலை பயிர் மரங்களுக்கு கம்புகளால் ஊன்று அளிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். வாழை மகசூல் மற்றும் தரத்தை அதிகரிக்க நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாக சல்பேட், ஃபெரஸ் சல்பேட், தாமிர சல்பேட் மற்றும் போரிக் அமிலத்தை 3, 5 மற்றும் 7 மாதங்களுக்கு இடைவெளி விட்டு தெளிக்கவும். நெல் வயல்களில் 5 சென்டிமீட்டர் உயரத்திற்கு நீர் பாய்ச்ச வேண்டும். 2-3 நாட்கள் கழித்து நீர் மறைந்த பின் மீண்டும் நீர் பாய்ச்ச வேண்டும். தென்னையில் காய்க்கும் தென்னை மரங்களுக்கு 6 மாதங்களுக்கு 1 முறை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தென்னை டானிக் மரம் ஒன்றிற்கு 200 மில்லி வீதம் வேர் வழியாக அளிக்கவும். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அளிக்க வேண்டும். பின் சுண்ணாம்பு 1-2 கிலோ அல்லது குழி வரை இடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கள்

ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் வடசேரி உழவர் சந்தையில் மாவட்ட ஆட்சியரின் அறிவுரைப்படி ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமையன்று சிறப்பு இயற்கை அங்காடிகள் அமைக்கப்பட்டு சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது. செப்டம்பர் மாதத்திற்கான சிறப்பு அங்கக உழவர் அங்காடி வரும் 5ஆம் தேதி வடசேரி உழவர் சந்தையில் காலை முதல் மதியம் 1 மணி வரை நடைபெறுகிறது. அன்றைய தினம் கண்ணுக்கு மகிழ்ச்சியூட்டும் பூச்செடிகள், அனைத்து செடிகளுக்கும் தேவையான தரமான மண்புழு உரம், பூச்சி விரட்டிகளான பஞ்சகவ்யா, மீன் அமிலம், மதிப்பு கூட்டப்பட்ட தேன் நெல்லிக்காய், சிறுதானியங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள், பாரம்பரிய அரிசி வகைகளான மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, தூயமல்லி, சிவன் சம்பா, இரத்தசாலி, கல்லுண்டை சம்பா, பூங்கார், கருங்குருவை, மட்டை அரிசி, காட்டியானம், சிறுதானியங்களான குதிரைவாலி, கம்பு, சாமை மற்றும் செண்பகராமன் புதூர் வேளாண் வணிகத்துறை வளாகத்தில் தயாரிக்கப்படும் சல்பர் இல்லாத தேங்காய் எண்ணெய், மரச்சக்கு எண்ணெய் வகைகள், உணவு காளான் வகைகள், சத்து மாவு ஆகியவை தொழில் முனைவோர், உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் மற்றும் இதர அரசு துறைகளின் பங்கேற்போடு அங்கக பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்படும். எனவே நுகர்வோர் இவ்வரிய வாய்ப்பினை பயன்படுத்தி தரமான பொருட்களை வாங்கி பயன்பெற கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, வால் நெல்களை என்பது பயிரிடப்படும் நெல் வகை மற்றும் இனத்தை சேர்ந்தது. இதன் வளர்ச்சி பயிரிடப்பட்ட நெற்பெயரை மிகவும் ஒத்திருப்பதால் இதனை வேறுபடுத்துவது மிகவும் கடினம். இதன் நெல்மணியில் வால் போன்ற அமைப்பு இருப்பதால் வால் நெல் என அழைக்கப்படுகிறது. நெற்பெயருக்கு பயன்படுத்தப்படும் களைக்கொல்லிகளால் வால் கட்டுப்படாது. களை நெல் மூலம் நெல் மகசூல் இழப்பு 50% வரை பாதிப்பு ஏற்படுகிறது. வால் நெல் வேகமாக வளரும் இயல்புடையதால் நெல் ரகங்களை காட்டிலும் சீக்கிரமாக விதை முதிர்ச்சி அடைந்து நிலத்தில் உதிர்ந்து விடுகிறது. இதனால் வயலிலேயே இதன் விதைகள் நீண்ட உறக்க நிலையில் இருந்து கொண்டு அடுத்த பருவம் நெல் விதைக்கும் போது முளைத்து போட்டி போட்டுக் கொண்டு வேகமாக வளரும் இயல்புடையது. அறுவடை முடிந்த வயல்களில் நீரை தேக்கி வைப்பதன் மூலம் களை நெல் விதைகளை அடுத்த பருவத்தில் முளைப்பதை தவிர்க்கலாம். அனைத்து விவசாயிகளும் ஒருங்கிணைந்த கடைபிடிக்கும் பட்சத்தில் வால் நெல் களையினை முற்றிலும் ஒழித்துவிடலாம் என அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் கேட்டுக் கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி

0: உழவர் உலகம்
1: கண்மணி பொல்லில் மணியை வளர்த்திடவே நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளப்பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பேசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம். அமுத சுரபி, தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல்லில் குருத்து பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள், அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் எம் சுனில் தத் அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
3: முதலில் உழவருக்கு ஒரு சிந்தனை.
2: நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றையும் பூர்த்தி செய்யும் தொழில் விவசாயம். எனவே நாம் ஒவ்வொருவரும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி பாதுகாப்போம்.
3: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை. திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: நீங்க பொறுப்பு அப்படிங்கும் போது, இப்போ சாதா என்னன்னா நோயியல் பாங்க, உணவு பதப்படுத்தல் அப்படிம்பாங்க, மண்ணியல் பாங்க, அந்த ரீதியில நீங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க?
4: என்னுடைய பொறுப்பு பாத்தீங்கன்னா உணவியல் மற்றும் சத்தியல் துறை. சோ உணவு சம்பந்தமான எல்லா விதமான பயிற்சிகள், மற்றபடி அந்த ஆராய்ச்சிகள், அது எல்லாமே கொடுக்கக்கூடியது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் என்னென்ன மாதிரி சத்துக்கள்லாம் இருக்கு பொருட்கள்ல, அது எந்தெந்த மாதிரி நோய்களை வந்து குணப்படுத்தும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு எல்லாமே.
2: பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்ன?
4: சோ இங்க பதப்படுத்தல் சொல்லக்கூடியது, நம்மளுடைய குமரி மாவட்டங்களில் பாத்தீங்கன்னா அதிகமான பழங்கள் உற்பத்தி செய்யறாங்க இல்லைங்களா. சோ அப்ப அதிகமான பழங்கள் உற்பத்தி செய்யறப்ப பழங்கள் காய்கறியில வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம்னு சொல்றோம். சோ அது மட்டும் இல்லாம அந்த பழங்கள்ல வந்து நிறைய பலவிதமான சத்துக்கள் இருக்கு, குறிப்பா உயிர் சத்துக்கள், தாது,

0: கொழுப்புக்கள் நார்ச்சத்துக்கள் நிறைய இருக்குது. சோ அப்படி சத்துக்கள் அதிகமா உள்ள பழங்களை நம்ம அதிகம் உற்பத்தி காலங்கள்ல அதிகமா உற்பத்தி பண்றப்ப விலை நமக்கு மலிவாக கிடைக்கின்றது. சோ மலிவாக கிடைக்கிறப்ப வந்து நம்ம அதிகமான சேதாரங்கள் ஏற்படுகின்றன. சோ இந்த சேதாரங்களை தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம வந்து அதை பல விதமான முறைகள் மூலம் பதப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு பயனுள்ளதா இருக்கும். சோ அது மட்டும் இல்லாம சில பழங்கள் காய்கறிகள் குறிப்பிட்ட காலங்களில் தான் உற்பத்தி அதிகமாகின்றது. இப்போ உதாரணத்திற்கு மாம்பழம். ஸோ அது வந்து எல்லா சீசன்லேயுமே நமக்கு கிடைக்காது இல்லைங்களா, குறிப்பிட்ட காலங்கள் தான். அப்போ அந்த மாதிரி சமயங்களில் அதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சு பதப்படுத்தி ஸ்டோர் பண்ணால் வருடம் முழுவதும் நம்ம அது மா சார்ந்த உணவு பதார்த்தங்கள் கிடைக்கும்.
1: சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சியை வந்து லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கலாம். அவங்களில் ஒரு சிலர் வந்து வியாபாரியாக இருக்கலாம், பழத்தை வாங்கி வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். சில விவசாயிகள் நேரடியாகட்டே நம்ம விற்பனை பண்ணுவோம், அதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஏதாவது நுட்பங்கள் தெரிஞ்சால் நல்லா இருக்குமா, அந்த பழங்களை வந்து நம்ம வந்து பக்குவப்படுத்தி பதப்படுத்தி அது பிரகாரம் மதிப்பு கூட்டல் பிரகாரம் மதிப்பாக வாழலாம அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை கொடுக்குறீங்க? என்ன பழத்தை என்ன விதத்தில் பயன்படுத்துறதன் படி வருவாய் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு?
0: ஸோ இப்போ அறுவடைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சரியான முறையில் அறுவடையை செய்யாமல் இருக்கலாம். முதல் காரணங்களே அது சேதாரம் அதிகமாகிறதுக்கு பழங்களை பறிக்கும் பொழுது ஒரு மாதிரி மரத்திலிருந்து குலுக்குவாங்க, கீழே விழும்போது சில பழங்கள் அடிபடும். அது இல்லாமல் அந்த கொக்கி கத்தி மாதிரி வச்சு பறிக்கிறப்ப கீழே விழுந்தால் அதுலேயும் நிறைய சேதாரங்கள் ஏற்படும். அப்போ அறுவடை செய்யும் போதே சரியான நம்ம இயந்திரங்கள் பயன்படுத்தி அறுவடை வந்து செய்யணும். அதுக்கு நிறைய வந்து அறுவடை இயந்திரங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, அதாவது நம்ம மேனுவலாகவே பண்ணுற மாதிரி. ஸோ அது முதல் காரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பதப்படுத்தும் முறைகள்னு சொன்னால் பலவிதமான முறைகள் இருக்குது. இப்போ நார்மலாக நம்மளுடைய ட்ரெடிஷனல் முறை பாரம்பரிய முறைகள்னு சொன்னால் இப்போ காய வைக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா வெயிலில் வந்து உலர்த்துவாங்க. ஆனால் இப்போ நம்ம நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கப்புறம் சூரிய குடால உலர்த்தின்னு சொல்லுவோம், அதாவது சோலார் ட்ரையர் மின் நிறைய வந்து மெஷினரி நிறைய வந்துருச்சு, மின் இயந்திரங்கள்லாம் வந்துச்சு. அதன் மூலமாக நம்ம காய வைக்கக்கூடிய பொருட்களுடைய இல்லை பழங்களாக இருக்கட்டும் காய்கறிகளாக இருக்கட்டும் அதோட தரம் அப்படியே இருக்கும், சத்துக்கள் மாறாது, நிறம் சுவை எல்லாமே வந்து மாறாமல் ஒரிஜினல் கேரக்டரோட அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணங்கள். ஸோ இது வந்து நம்ம உலர வைக்கிறது. இது இது நம்ம இன்னும் நம்ம பெரிய லெவலில் உற்பத்தி பண்ணிட்டு அதை விலை குறைவாக நம்ம விற்பனைக்கு போகிறப்ப நமக்கு உண்மை மன வருத்தங்கள் தான் வரும். அப்போ அந்த மாதிரி சமயங்கள் எப்படி எல்லாம் பதப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதை வந்து டப்பாக்கல்ல போட்டு அதை பெரிய பெரிய டின்னில் வந்து அடைப்பாங்க. ஸோ விவசாயிகள் மட்டும் கிடையாது, நிறைய இப்போ தொழில் நிறுவனங்களும் வந்துருச்சு விவசாயிகளுக்காகவே. அப்புறம் வந்து சர்க்கரை கரைசல்னு சொல்லுவாங்க, அதாவது சர்க்கரை கரைசல் உப்பு கரைசல். ஸோ சர்க்கரை கரைசல் உப்பு கரைசல் ஏன் நான் இங்கே குறிப்பாக சொல்கிறேன் அப்படின்னா ஸோ நம்ம உப்பும் ஒரு பாதுகாப்பான், அதாவது இங்கிலீஷில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் குப்பையிலே. இப்போ காய்கறிகளாக இருந்ததுன்னா உப்பு கரைசலில் வந்து பதப்படுத்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வருடம் முழுவதும் கெடாமல் இருக்கும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஊறுகாய் பதப்படுத்தல். ஸோ ஊறுகாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பல காய்கறிகள் பழங்கள் வச்சு தயாரிக்கலாம். உதாரணத்துக்கு எலுமிச்சை மாங்காய் நெல்லியெல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்றோம், ஒரு நாளைக்கு ரெண்டு இதுக்கு மேலே நம்ம சாப்பிட முடியாது. ஸோ அதில் விட்டமின் உயிர்ச்சத்து சி அதிகமாக இருக்குது, சத்துக்கள் நிறையா இருக்குது. அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து உப்பு கரைசலில் எவ்வளோ சதவீதம் சொன்னால் 2% உப்பு கரைசலில் ஊற வச்சு பதப்படுத்தி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்னா ஸோ உற்பத்தி பண்ண உடனே ராவா விற்கிறதை விட மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்கிறப்ப விவசாயிகளாக இருக்கட்டும் இல்லை பெண்கள் தொழில் முனைவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அதிகம் லாபம் வந்து அடையலாம்.
1: இப்போ குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் எந்த மாதிரியான ஒரு உத்வேகத்தோடு வந்து கேட்குறாங்கன்னா இதை வந்து மதிப்பு கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பார்வையில் கடந்த ஒரு 2 ஆண்டுகளாக அவங்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு கருத்துக்கள் வந்து புரிய வச்சிருக்கீங்க?
0: இங்கே என்ன பழங்கள்னு அதிகமாக பார்த்தீங்கன்னா வாழை பலா அப்புறம் மா தேங்காய். ஸோ இதுதான் வந்து அதிகமாக இந்த 2 வருடங்களில் வந்து அதிகமான மதிப்பூட்டப்பட்ட பொருட்கள் மாற்றலாம், நான் இவ்வளோ ஏக்கர் வந்து உற்பத்தி பண்ணுறேன் வாழையாக இருக்கட்டும் பலாவாக இருக்கட்டும் உற்பத்தி பண்ணுறேன், இதுக்கு எனக்கு முறையான தொழில்நுட்பங்களை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து விவசாயிகள் வந்து என்னை அணுகி. ஸோ அவங்களுக்கு நிறைய பயிற்சிகள் எங்களுடைய வேளாண்மை அறிவியல் நிலையம் திருப்பதி சரத்தில் இருக்கிற அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் பயிற்சிகள் நிறைய கொடுத்து அவங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இந்தந்த தொழில்நுட்பங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மாதிரி முறைகளில் பாதுகாக்கலாம், அது வந்து அறுவடைக்கு பின்னாடியிலிருந்து ஆரம்பிச்சு எப்படி அறுவடைச்சதுக்கு அப்புறம் எந்த மாதிரி பாதுகாக்கணும் என்னென்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தணும் இப்போ அவங்க வீட்டு லெவலில் பண்ணுறப்ப என்னென்ன மாதிரி வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்கும் அப்போ அதன் மூலயமா இந்த தொழில்நுட்பங்களை முறையாக பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய தொழில்நுட்பங்களை கற்றுக்கிட்டு பொருட்கள் செஞ்சு தொழில் முனைவோர் ஆகலாம். ஸோ நம்ம வந்து லாபத்தை அதிகரிக்கலாம், விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை நம்ம கூட்டலாம். ஸோ உதாரணத்துக்கு படித்த பெண்கள் வீட்டில் இருப்போம் நிறைய பயிற்சிகள் நிறைய தொழில் முனைவோர் பயிற்சிகள்லாம் நிறைய கொடுத்து பெண்களும் ஒரு தொழில் முனைவோராக ஆகிறதுக்குரிய நிறைய வழிமுறைகளை சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி.
1: சரி, இந்த மாதிரி கருத்துக்களை சொன்னாலும் கூட இப்போ ஒரு சிலருக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா பயிற்சி அப்படிங்கிறது மாதாந்திரம் இருக்குமா அல்லது வெளியிடங்களுக்கு கண்டுனர் சுற்றுலா மாதிரி கூட்டிட்டு போய் கூட அவங்க பயிற்சியினுடைய தன்மையை புரிய வைப்பாங்களா, அதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான அத்தாட்சியை கொண்டுட்டு போகணும்?
0: அதாவது இப்போ உங்களுடைய இளமை அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பயிற்சிகளும் கொடுக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நிலைய பயிற்சி அப்படின்றது எங்களுடைய அறிவியல் நிலையத்திலேயே அவங்கள வரவழைத்து ஸோ அவங்களுக்கு தேவையான ஏன்னா செய்முறை எந்த ஒரு விஷயங்களுமே வந்து தியரட்டிக்கலாக சொல்லாமல் செய்முறை மூலியமாக பயிற்சிகள் அந்த நிலை செயல் விளக்கமாகவோ அந்த மாதிரி செய்முறையமாக செய்முறையை செஞ்சு காமிச்சு ஸோ அந்த மாதிரி டெமோ காமிக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா களப்பயிற்சின்னு சொல்லுவாங்க, அதாவது இப்போ விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க ஃபீல்டுக்கே போய் இப்போ உதாரணத்துக்கு மா ஃபீல்டு இருந்ததுன்னா அங்கே அந்த

0: ஃபீல்ட்லயே போய் அவங்கள ஒரு 30 விவசாயிகள் எல்லாத்தையும் வர வச்சு இந்த மாதிரி அறுவடையை செய்யணும், நிறைய பொருட்கள் இந்த மாதிரி மாத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பயிற்சிகள் சொல்றோம். இது தவிர ஆர்வமா உள்ள விவசாயிகள், பண்ணை மகளிர்கள், தொழில் முனைவர்களை வந்து கண்டுணர்வு சுற்றுலா
1: கூட்டிட்டு போறீங்க,
0: கண்டுணர்வு சுற்றுலா வந்து அழைச்சிட்டு அந்த மாதிரியும் பண்றோம். மாசம் மாசம் பயிற்சிகள் நடக்கும் எங்களுக்கு, அதாவது ஒரு நாள் பயிற்சிகள், இரண்டு நாள் பயிற்சி.
1: கட்டண பயிற்சியா, இலவச பயிற்சியா, மத்திய அரசினுடைய திட்ட பிரகாரமா?
0: இந்த ஐசிஆர் பிரகாரம் அந்த கைட்லைன்ஸோட நாங்க எல்லாமே வந்து இலவச பயிற்சிகள் தான். இலவச ஒரு நாள்
1: எவ்வளவு நபர்களை ஒன்னு சேர்த்து பயிற்சி கொடுக்கறீங்க? எண்ணிக்கை அப்படிங்கிறது வரையறைக்கு உட்பட்டதா? அப்படி
0: எண்ணிக்கை அப்படின்றது வரையறுக்கப்பட்டதா? சில பயிற்சிகளுக்கு 30 நபர்கள் வந்து ஒரு பயிற்சிக்கு, ஒரு நாள் பயிற்சிகள். தொழில் முனைவோர் பயிற்சின்னு சொல்லிட்டு ஸ்கில் ட்ரைனிங் அப்படின்னு
1: அதாவது
0: திறன் மேம்பாட்டு பயிற்சி அப்படின்னீங்கன்னா, சோ யூத் அந்த மாதிரி கிராமப்புற பெண்களுக்கெல்லாம் அதுக்கு வயது வரம்பு உண்டு. ஆண் பெண் இருபால் அனைவரும் வரலாம். 18-35 வயசு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, படித்துட்டு இருக்கிற இளைஞர்கள் பெண்கள் அந்த மாதிரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து அவங்க தொழில் தொடங்கணும், ஒரு திறன் மேம்பாடு பயிற்சியை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அந்த மாதிரி பயிற்சிகளும் கொடுக்கறோம். சோ இது வந்து என்னோட துறையில மட்டும், இந்த உணவுத்துறையில மட்டும் கிடையாது, எல்லா எங்களுடைய அறிவியல் நிலையத்துல 7 துறை வல்லுநர்கள் இருக்காங்க. சோ எல்லா துறையிலுமே பயிற்சிகள் கொடுக்கறோம்.
1: சரி, பயிற்சி அப்படிங்கறத கண்ணோட்டத்தோடு இந்த பதப்படுத்துதல் அப்படிங்கிற நுட்பம் வந்து நின்று போகுமா, அல்லது வங்கி ரீதியா கடன் வாங்கி கொடுத்தல், மானிய அடிப்படையில் சில இயந்திரங்கள் அவங்களுக்கு உதவி பண்றது, இந்த மாதிரி மத்திய அரசு திட்டங்களை புரிய வச்சு தொடர் கண்காணிப்புல இருக்கும் அப்படிங்கிறீங்களா?
0: கண்டிப்பா. இப்ப கடந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பதப்படுத்தும் முறைகள்ல வந்து அவங்களுக்கு நிறைய வழிமுறைகள் தெரியாம வெயிலே உலர்த்திக்கிட்டு இருந்தாங்க, நம்ம பாரம்பரிய முறைகள்ல. சோ அப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 5 நபர்களுக்கு சூரிய குடல உரத்தி, அதாவது சோலார் ட்ரையர் கொடுத்து அவங்க இந்த மாதிரி முறைகளை நீங்க காய வச்சு, அவங்க நான் ஒரு தொழில் முனைவோரா இருக்கேங்க மேம், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டு, நாங்க எங்களுடைய ஒரு முதல்நிலை செயல் விளக்கத்துல அதை ப்ரொபோஸ் பண்ணி வாங்கி அவங்களுக்கு வாங்கி கொடுத்து அதுல எல்லா விதமான பொருட்களும் தயாரிக்கலாம். 5 வகையான உணவுப் பொருட்கள் சொல்லுவோம், 5 அதாவது 1 தானியங்கள், சிறுதானியங்கள், அடுத்து பயிர் வகைகள் பல்சஸ் சொல்லுவாங்க, அடுத்து பழங்கள், காய்கறிகள், இறைச்சி வகைகள், பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், சோ எல்லாம் இது 5 வகையான உணவுப் பொருட்கள். அப்ப நவதானியங்கள் சொல்லு, எல்லாமே எல்லா பொருட்களையுமே அதுல காய வைக்கிறப்ப நமக்கு சத்துக்கள் வீணாகாம எந்த ஒரு செலவும் கிடையாது, குறைந்த செலவில் அதிகம் வருமானம் ஈட்டுறதுங்கிறத. சோ அவங்களுக்கு கொடுக்கறப்ப அவங்க இதை பயன்படுத்திக்கிட்டு, உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப சிறுதானியங்கள் சார்ந்த, ஏன்னா இப்ப சிறுதானியங்கள் நிறைய சத்துக்கள் இருக்கு, பழங்களே குணப்படுத்துறதுனால, சோ அந்த சார்ந்த நிறைய இணை உணவுகள் வந்து தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு அந்த சூரிய குடால உரத்தி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்ற சொல்லி நாங்க ஒரு 5 நபர்கள் கொடுத்துருக்கோம். சோ இது என்னோட துறையில மட்டும், மத்த வேற வேற துறைகள்ல உள்ள வல்லுநர்களும் நிறைய இந்த மாதிரி மிஷினரிகள் வந்து கொடுப்பாங்க.
1: சரி, இப்ப பயிற்சியில ஒரு 30 பேர் கலந்து கொள்ளக்கூடிய இடத்துல விழிப்பா 30 பேர்ல ஒரு 88-90% பேர் வெற்றிவாக சூடிட்டு இருக்காங்க அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா, அல்லது என்ன மாதிரியான ஒரு நிலை காணப்படுது?
0: கண்டிப்பா சொல்ல முடியும், 80% வந்து சொல்ல முடியும். ஏன்னா குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா, பெண்கள் ஆண்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட தான் வராங்க, வந்து நிறைய தொழில்நுட்பங்களை கத்துக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்காகவே நம்ம இப்ப குமரி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, மாசத்தில் முதல் சனிக்கிழமை வந்து உழவர் சந்தையில நம்ம கேவிக்கேக்குன்னு ஒரு ஸ்டால் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம கேவிக்கையில உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், உணவு பதார்த்தங்கள், அது பிளஸ் நம்ம உருவாக்குன தொழில் முனைவோர்கள் அவங்களோட பதார்த்தங்களை வச்சு அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல பத்தி விழிப்புணர்வுக்காக அந்த மாதிரி வைக்கிறப்ப நிறைய வந்து அவங்களுக்கு விவரங்கள் தெரியறதுக்காக இந்த இது நாங்க வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்.
1: இழப்புகள் அப்படிங்கறது கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்து மதிப்பு கூட்டல் பிரகாரம் ஒரு ஆர்வத்துல போய் செய்யக்கூடிய ஒரு நிலையில சில நுட்பங்கள் கைநழுவி போகக்கூடிய நிலையில விதர்ப்பமான நிலை ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அந்த இழப்புகளை தவிர்க்கிற மாதிரியும் கூட நாங்க பயிற்சியில தெளிவா புரிய வைக்கிறோம்.
0: முறைகளும் காய வைக்கணும், சமமா காய வைக்கணும், ஈரப்பதம் இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இவ்வளவு சதவீதம் தான் இருக்கணும், ஒரு 5-8% தான் இருக்கும் நமக்கு, அப்பதான் வந்து வருடம் வரை 6 மாசத்திலிருந்து அந்த இணை உணவு சொல்லக்கூடியது, 6 மாதங்கள்ல இருந்து 1 வருடம் வரையும் அதோட செல்ஃப் லைஃப் இருக்கும் ஆயுள் காலம். தாராளமா சொல்ல எந்த ஒரு பாதுகாப்பானது சேர்க்க தேவையில்லை, பாதுகாப்பான சொல்லக்கூடியது பிரிசர்வேட்டிவ்ஸ், சோ எதுவும் சேர்க்கல, உடம்புக்கு ரொம்ப நல்லது, சிறியோர் முதல் பெரியவர் அனைவரும் சாப்பிடக்கூடிய உணவுகள். சோ அதுல அந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்டாங்க, நாங்க
1: தெளிவுபடுத்திருக்கீங்க. வெற்றிவாக சூடிட்டு இருக்காங்க, என்னால 1-2 பேரை சொல்ல முடியும், இந்த கிராமத்துல இந்த நபரை சொல்ல முடியும் அப்படின்னு உங்களால ஒரு சில பெயர்களை சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா சொல்லலாம். அதாவது நாகர்கோவில் பாத்தீங்க அப்படின்னா, அந்த கோட்டார் பக்கத்துல அனுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து வயது 25 தான். நான் 21 வயசுல என்னுடைய அறிவியல் நிலையத்துக்கு வந்து சிறுதானிய பயிற்சி, தொழில் முனைவோர் பயிற்சி ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாகர்கோவில் ஃபுல்லாவே வந்து பயங்கர ஃபேமஸா ஒரு பயங்கர பெரிய தொழில் முனைவோரா இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வகையான உணவுப் பொருட்கள்

0: தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு, அதுக்கு கேவிக்கே ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா?
0: கண்டிப்பா சொல்லலாம். வாழ்க்கை தரம் வந்து அவங்களே சொல்லிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து நீங்க கொடுத்த பயிற்சியினால நம்ம குமரி மாவட்டத்துல சிறுதானியோட சாகுபடி ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அதை ஏன் எடுத்திருக்காங்கன்னா, ஒரு விழிப்புணர்வு வரணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் சிறுதானியங்களையும் பயன்படுத்தணும். இப்ப 90% உணவு பணக்க வழக்கங்களால நிறைய நோய்கள் தனி நபரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது எதுக்காக பண்ணணும்னு கேட்டப்ப, மேம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கு, நிறைய நோய்களை குணப்படுத்துது, உணவு பழக்க வளங்களை மாற்றணும் அப்படின்றதுக்காக அந்த பொண்ணு வந்து நிறைய ப்ராடக்ட் பண்ணி விற்கிறாங்க.
1: அதுக்கு
0: இன்னொரு நபர் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஊட்டுவாள் மடத்துல ஜெனிஷான்னு சொல்லிட்டு இயற்கை அந்த மாதிரி புறக்கடை கோழி இருப்பா அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரெண்டு வருடங்களா உணவு சம்பந்த உணவுப் பொருட்கள் தயாரிச்சு,
1: என்னென்ன உணவுப் பொருட்கள்,
0: அடுமனை பொருட்கள்னு சொல்லுவாங்க, சிறுதானியங்கள் சார்ந்த அந்த கேக்கு, அவங்கள ஒரு இணை உணவு அந்த மாதிரி பண்றாங்க. அப்புறம் இப்ப நுண்கீரைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மைக்ரோ கிரீன். சோ அது பாத்தீங்கன்னா அதிக அளவு சத்துக்கள் உள்ளது உடம்புக்கு, அது வந்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடுவோம். மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காய்கறி விதைகள், இல்ல நமக்கு வாசனை திரவிய விதைகள், கீரை மாதிரி 7 நாளில் அறுவடை செய்து ஃப்ரெஷ்ஷா சாப்பிடக்கூடியது. இப்ப அதுக்கும் நிறைய விழிப்புணர்வு வந்து எனக்கு மார்க்கெட்டிங் அதிகமா இருக்குங்க. அதுக்கான தொழில் முன்னோர் பயிற்சி கடந்த ஆண்டு நாங்க கொடுத்தோம். இதை பயன்படுத்தி ரெண்டு பேர் வந்து மைக்ரோ கிரீன்ல மட்டும் வெற்றி வகை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஜெனிசான்றவங்க மத்த சிறுதானியங்கள் சார்ந்த அந்த உணவுப் பொருட்களையும் தயாரிக்கிறாங்க இதோட சேர்ந்து.
1: சரி, சர்க்கரை கரைசல் உப்பு கரைசல் அப்படின்னு பதப்படுத்தல இந்த விதத்துல கையாளுறதன் வழி சுவைய கூட்ட முடியும் அப்படிங்கிற மாதிரி, அல்லது நீண்ட நாட்களுக்கு அதை இருப்பு வச்சு சாப்பிட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க?
0: சர்க்கரை கரைசல் அப்படின்றது வந்து அதுவும் ஒரு பாதுகாப்பான் தான்.
1: நம்ம அளவு எல்லாம் உண்டு,
0: அளவு உண்டு. ஒவ்வொரு உணவு பண்ணங்களுக்கும் ஒரு தர நிர்ணயம் உண்டு. இப்ப உதாரணத்துக்கு இங்கிலீஷ்ல சொல்றா ஸ்குவாஷ் ஆட்டியே சொல்றோம் இல்லைங்களா, சோ அதுக்கு முக்கிய காரணம் அந்த சர்க்கரை கரைசல் தான். பழங்கள் தயாரிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சர்க்கரை கரைசல் பயன்படுத்தி தான்.
1: அந்த பழம் ஒரு இனிப்பு சுவையா இருந்தாலும் சர்க்கரை கரைசல் நீண்ட நாள் இருப்பு வைக்க முக்கியங்கிறீங்களா?
0: கண்டிப்பா முக்கியம். ஏன்னா இப்ப பழங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா எல்லா பழங்களையும் ஒரே அளவு சர்க்கரையின் அளவு இருக்காது. அப்ப நம்ம பல பண்ணங்கள் தர நிர்ணயம் சொல்லுவோம், அதாவது FPO. சோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட், ஃபுட் ஸ்டாண்டர்ட். இந்த ஸ்டாண்டர்ட் பிரகாரம் இந்த பலபானங்கள் தயாரிக்கிறதுக்கு பழங்களுடைய அளவு வந்து 55% இருக்கணும், சர்க்கரையின் அளவு வந்து 45 டிகிரி பிரிக்ஸ்ல இருக்கணும். இதை வந்து கெட்டு போகாம பாதுகாக்கிறதுக்கு சிட்ரிக் அமிலம்னு சொல்லுவாங்க. சோ அது லெமன் சால்ட்டு, எல்லாமே இயற்கை தான், ரசாயன கலந்ததே எதுவுமே கிடையாது. சோ இது ஒரு பாதுகாப்பான். அப்ப சர்க்கரையும் ஒரு பாதுகாப்பான், சிட்ரிக் ஆசிட் பாதுகாப்பான். தர நிர்ணயம் FPO தர நிர்ணயப்படி இந்த மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா கரெக்டான அளவுல நம்ம சுகரின் தன்மை இருந்து வாழ்நாள் வந்து 1 இயர் வரையும் இந்த பதார்த்தங்கள் கெடாது.
1: FPO அப்ரிவேஷன் என்ன?
0: ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர்.
1: உப்பு கரைசல பொறுத்த அளவுல,
0: உப்பு கரைசல் பாத்தீங்க அப்படின்னா உப்பும் ஒரு இயற்கையான பாதுகாப்பன், அதை பிரிசர்வேட்டிவ் சொல்லுவாங்க. மெயினா இது வந்து ஊறுகாய் பதப்படுத்துதலுக்கு பயன்படுத்துவாங்க சரிங்களா. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சதம் பயன்படுத்தணும் தர நிர்ணயம் உண்டு. எந்த ப்ராடக்டா இருந்தாலும் 2% உப்பு கரைசல் தான் பதப்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு நெல்லிக்காய் இருக்கு, நேச்சரே கசப்பு தன்மை தான். அப்ப நெல்லிக்காய் ஊறுகாய் தயாரிக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த கசப்பு தன்மையை போக்குறதுக்காக நல்லா கழுவிட்டு 2% உப்பு கரைசல்ல 1/2 மணி நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மை எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நமக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் தயாரிக்கலாம்.
1: பழங்களை உலர வைத்தல் அது கூட ஒரு பெரிய ஒரு நுட்பங்கிறாங்களே, அதை பத்தி சொல்லுங்க.
0: உலர வைத்தல் அப்படின்றது நம்ம பழங்கள நம்ம ட்ரெடிஷனல் முறைப்படி பாத்தீங்கன்னா வெயில உலர வைப்பாங்க. ஆனா இப்ப என்ன நிறைய நவீன தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் சூரிய உலர்த்தி, மின் உலர்த்தி, அந்த மாதிரி நிறைய தொழில்நுட்பங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி உலர வைக்கிறப்ப அதோட நீர் சத்து சரியான அளவுல குறைந்து நமக்கு கலர் எதுவுமே நமக்கு மாறாது. இப்ப உதாரணத்துக்கு நம்ம குமரி மாவட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா அன்னாச்சி பழம், ஒரு அன்னாச்சி பழம் விவசாயி எத்தனையோ பதார்த்தங்கள் பாத்துருக்கீங்க மேம். ஆனா எனக்கு ஒரு சின்ன இது என்னன்னா, அதை காய வச்சு நல்லா கேண்டி மாதிரி பழங்களை வந்து நான் ஃப்ரெஷ்ஷாவே சாப்பிடணும், ஆனா சீக்கிரம் கெட்டு போயிடும். பழங்களை வந்து அந்த கீத்து கீத்தாவே வச்சு நான் காய வைக்கணும்னு சொல்லி அப்ப கேட்டாங்க. சோ அதுக்கான தொழில்நுட்பங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இன்னமும் வந்து அவங்க நல்லா வந்து பண்ணிக்கிட்டாங்க.
1: அது என்ன நுட்பத்தை சொல்லி கொடுத்தீங்க?
0: அதாவது அன்னாச்சி பழங்களை பாத்தீங்கன்னா நல்லா வந்து பறிச்சு நல்லா அதை கிளீன் பண்ணி மத்த நம்ம அந்த ப்ரீ ட்ரீட்மெண்ட் சொல்லி எல்லா வழிமுறைகளும் சேர்த்து அந்த கருப்பு ஸ்பாட்லாம் போயிடும். இப்ப ரவுண்ட் ரவுண்டா நம்ம கட் பண்ணி தின்னா ஸ்லைஸா கட் பண்ணி இனிப்பே இல்லாம வேணும் அப்படின்னா அதை வந்து சோலார் ட்ரையர்ல 4-5 மணி நேரம் சோலார் ட்ரையர்ல வச்சிடும்.
1: அதுக்கு ஒரு அளவு முறை உண்டு
0: இருக்கு. ஏன் சோலார் ட்ரையர்ல வைக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா கரெக்டான நேரத்துல கரெக்டான வெப்பநிலையில அது வந்து நமக்கு காயும். சோ காயறப்ப நம்ம அன்னாச்சி பழத்தோட கலர் என்னமோ அந்த கலர் சுவை நிறம் எதுவுமே மாறாம
1: அதுல
0: குறிப்பா செலவில்லாம பண்ணணும் அப்படின்னா இந்த சூரிய குடார உலர்த்தி அதாவது சோலார் ட்ரையர் இதுல சக்சஸ்ஃபுல்லா இன்னமும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
1: தர நிர்ணய ஆணையம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேன், அப்படின்னா என்ன?
0: சோ தர நிர்ணய ஆணையம் அப்படின்றது வந்து சாப்பிடக்கூடிய உண்ணக்கூடிய எல்லாருக்குமே சில நிர்ணயம் உண்டு, ஸ்டாண்டர்ட் உண்டு. இந்த அளவுதான் நம்ம ஏதோ எடுத்தோம் சாப்பிட்டோம் இருக்க கூடாது. ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஜுவல் வாங்கினா கூட நமக்கு அந்த கிரேட் சொல்றோம் இல்லைங்களா, N16 அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபுட்டுக்கும் சில வரைமுறைகள் உண்டு, உணவு பதப்படுத்தலுக்கு இவ்வளவு சதவீதம் தான் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு. இப்ப உதாரணத்துக்கு இந்த சுகர் வந்து நம்ம வீட்டுலயே பாக்குற மாதிரி

0: ஒவ்வொரு பழங்களையும் செய்து காட்டி சோ அந்த மிஷினரியை நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கோம்.
1: அப்ப வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வேளாண் அறிவியல் நிலையத்தை பொறுத்த அளவுல பிரமாதமா இருக்கு. அதை பயன்படுத்த வேண்டியது அது சார்ந்த விவசாயிகள் தான் இல்லையா?
0: கண்டிப்பா.
1: இப்ப குமரி மாவட்டத்தை பொறுத்த அளவுல நாங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு பிறகு சில விவசாயிகளும் கூட இன்னைக்கு கெடுதல் இல்லாத நிலையில அவங்க வந்து உற்பத்திய அந்த நுட்ப பிரகாரம் நல்ல விட்டு காசு பாக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?

0: அவங்க வந்து உற்பத்தியை அந்த நுட்ப பிரகாரம் நல்ல விற்று காசு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா?
1: சொல்ல முடியும். அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நாகராஜன் ஒருத்தர் வந்தாரு, அவர் வந்து இயற்கையாகவே வாழை சாகுபடி பண்றாங்க, ஆர்கானிக்காவே பண்றாங்க, எனக்கு விலை குறைவா இருந்தாலும் நான் ஆர்கானிக்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த வாழையில வந்து அவங்களும் அவங்களுடைய மனைவி வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க, 5 நாள் பயிற்சி வாழையில.
0: சரி,
1: ஸோ அப்ப வாழை
0: பயிற்சி கூடத்துல வந்து ஏற்கனவே அனுபவபூர்வமா வெற்றி வாகை சூடிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்கள் பரிமாறப்படுதா அப்படி பேச வைக்கிறீங்களா?
1: பேச வைப்போம். ஒவ்வொரு பயிற்சி முடிவு நிர்வகிக்கும் பிறகு அவங்களுக்கு ஃபீட்பேக், அவங்களுடைய கருத்துக்களை சொல்லுவோம். என்ன பயிற்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா இல்லையா, இல்ல வேற என்ன இது போக இன்னும் வேற உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அதாவது நிறைய பேர் கேட்பாங்க இந்த மாதிரி எங்களுக்கு விவரங்களை சொல்லுங்க மேடம், இந்த பயிற்சிகளை கொடுங்க, இந்த வழிமுறைகளை எங்களுக்கு தெரியல, சந்தேகப்படுத்துதலுக்கு என்ன வழிமுறைகள்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய கேட்பாங்க. ஸோ எல்லாத்துக்குமே அடுத்த பயிற்சி அவங்க அந்த முதல் பயிற்சியில கொடுக்குற ஃபீட்பேக்கை அடுத்த பயிற்சி வர்றப்ப அதையும் சேர்த்து ஆட் பண்ணி எல்லாமே வந்து கொடுத்துருவோம் அவங்களுக்கு.
0: சரி, அந்த கணவன் மனைவி என்னாச்சு அவங்க?
1: அந்த பனனா பயிற்சிக்கு வந்தவங்க அவங்க இயற்கை முறையில் பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அப்ப அந்த மேடத்துக்கு கொஞ்சம் ஆர்வம், இயற்கையா போய் வித்தாலும் நாட்டு பழம் வந்து சீக்கிரம் வந்து இங்க கெட்டு போயிருது அப்படின்ட்டு மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக நான் மாற்றணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாழைக்காய் பொடி பண்ணி, மேடம் அதுல இருந்து நான் ஸ்நாக் ஐட்டம் முறுக்கு ஐட்டம் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் அப்ப சொன்னேன், சார் பவுடரா பண்ணிட்டு சிப்ஸ் மாதிரி அந்த மாதிரி பண்ணணும்னு சொன்னோம். அப்புறம் இன்னொன்னு, பனனால வந்து நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நேந்திரம் தான் மெயின், சேர்த்து இணை உணவு தயாரிச்சா நல்ல பலன். இப்ப அவங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க, சிப்ஸா மட்டும் செஞ்சவங்க இணை உணவும் தயாரிக்கிறாங்க.
0: சரி, இப்ப நம்ம நிகழ்ச்சி கேட்டிருக்கக்கூடிய உங்களுக்கு கூட இன்னொரு சந்தேகம் எழுது, இவ்வளவு திறநாட்டு இவங்க கருத்துக்களை சொல்றாங்களே, இவங்களுடைய உதவியை பெறுகிற மாதிரி, எப்ப பயிற்சி அப்படிங்கறத ஆலோசனையை பெறுகிற மாதிரி, அல்ல நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இவங்களை நேரடியா போய் சந்திக்கிறதுக்கு அப்ப இல்ல அலைபேசி ஒண்ணு கிடைச்சா அது பிரகாரம் இவங்களை தொடர்பு கொண்டு பயிற்சிக்கு பெயர் கொடுக்கலாமே அல்ல தகவல்களை கேட்டுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி ஒண்ணு சொல்லாமா?
1: 95 24 11 97 10
0: 95 24 11 97 10 இந்த அலைபேசி வாயிலா அவங்களை தொடர்பு கொள்ளும் போது என்ன மாதிரியான ஒரு பதில் இருக்கும்?
1: கண்டிப்பா அவங்களுக்கு பாசிட்டிவான பதில் தான் இருக்கும்.
0: ஆக குமரி, பண்பலைக்காக பதப்படுத்துதல் அப்படிங்கறது ஏதோ ஒரு லேசான வார்த்தை அப்படிங்கறது இல்ல, அதுல கூட 1008 விஷயங்கள் இருக்குது. அதை வந்து பயிற்சி அப்படிங்கிற ரீதியில கைகொண்டாங்கன்னா மதிப்பாய் வாழலாம் அப்படிங்கிற மாதிரி கருத்துக்களை அள்ளி வீசிருக்கீங்க அமைதியா. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி சார்.
0: இதுவரை திருப்பதிசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் ஜே செல்வி அவர்கள் பங்கு பெற்ற உணவு பதப்படுத்தலில் கவனிக்க வேண்டியவை நேர்முகம் கேட்டீர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
0: இதில் தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல்.
4: எத்தனை தடவை பெல் அடிக்குது, பெல் உடஞ்சு போகும் போல இருக்க.
0: பரிச்சயமான நபர் இப்படியா போட்டு பெல் அடிக்கிறது, ஒரு வீட்டுக்கு போனா அங்கிதம் இங்கிதம் தெரியாண்டாமா?
4: என்னவா இது, எப்ப பார்த்தாலும் அங்கிதம் இங்கிதம்.
0: அருமையான வார்த்தைய பயன்படுத்தினா ஏப்பா? ஏய் தம்பி, கொஞ்சம் சூடா வந்திருக்கிறது மாதிரி தெரியும், சூட ஒரு டீ போடு, ஏலக்காய் போட்டு.
4: நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சா சுட சுட இட்லி தராம விட மாட்டாரே.
0: ஏ தம்பி, என்னப்பா வாசல்ல வந்தவன் ஒரு யோசனையோடு நிக்க, சுட சுட டீ தானே சொல்லிருக்கேன், அது என்ன கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கு?
4: ஏலே இதுவானே நம்ம தோட்டத்துல உள்ள நாரங்காய் எல்லாம் பறிச்சு போட்டு அற்புதமா, 1 கிலோ நார்த்தங்காவுக்கு 1.5 கிலோ உப்பு போட்டு அற்புதமா சூப்பரா ஊறுக தயார் பண்ணி கொண்டு வந்திருக்கோம்னே.
0: என்ன என்ன சொல்ற, 1 கிலோ நார்த்தங்காவுக்கு 1.5 கிலோ உப்பா? ஏய் இது என்ன வாரப்பா, என்ன வாரம் கொண்டாடிட்டு இருக்கோம், தேசிய ஊட்டச்சத்து வாரம். தேசிய ஊட்டச்சத்து வாரம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு?
4: ஏ இதெல்லாம் எனக்கு எங்கன்னே தெரியும், ஊறுகா பக்குவமா பிரமாதமா இருக்கும்னே.
0: ஏய் இங்க வாமா, தம்பி ஊருகா கொண்டு வந்திருக்கான்.

0: அந்த ஊறுகாய் வேண்டாமா நமக்கு? என்னது வாங்குங்கோனா? ஒண்ணு தேவையில்லை. உப்பு அள்ளி போட்டு உப்பு சர்க்கரை அப்படிங்கறது அளவா எடுக்கணுமா? அவன் கொண்டு வந்தான் அப்படிங்கறதுக்காக எனக்கு தயிர் சாதம் வைக்கக்கூடிய நிலையில இந்த ஊறுகாய் வைக்க கூடாது. உங்ககிட்ட சொல்றேன், இன்னைக்கு சொல்றேன்.
1: என்ன இந்த மனுஷன் இப்படி கோபப்படுறாரு? பொதுவா சொல்லுவாங்க, உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலேன்னு.
0: என்னப்பா யோசிக்க, உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைங்கிறது அளவா இருந்தா அதை வந்து குப்பையில போட வேண்டிய அவசியம் இல்ல, அருமையா சாப்பிடலாம். நீ என்னன்னா அளவு கடந்த வகையில ஒரு கிலோ நார்த்தங்காவுக்கு எவ்வளவு உப்பு போட்டிருக்கேன்?
1: 1.5 கிலோண்ணே.
0: உனக்கிட்ட அந்த தேசிய ஊட்டச்சத்து வாரத்தை பத்தி சொல்லியே தீரணும். கொஞ்சம் இரு இரு.
1: ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சொல்ல வாரீங்க அதை சொல்லுங்க.
0: தம்பி, ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை ஊட்டச்சத்து வாரம் அப்படிங்கறது நம்ம நாட்டுல கொண்டாடுறாங்களே.
1: இப்ப இந்த ஊட்டச்சத்து வாரத்தினுடைய சிறப்ப என்னென்ன சொல்ல போறீங்க?
0: தம்பி, சமச்சீர் மற்றும் சத்தான உணவினுடைய அவசியத்தை ஒன்னமாய் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட சொல்லி விழிப்பை ஏற்படுத்துறதுதான் இந்த நாட்களுடைய முக்கியத்துவம். ஆரோக்கியமான பாதுகாப்பான உணவு பழக்கங்களை எல்லாத்திட்டையும் ஏற்படுத்தணும் அப்படிங்கறதுதான். ஒன்ன மாதிரி 1 கிலோ நார்த்தங்காவுக்கு 1.5 கிலோ உப்பு போட்டு சாப்பிடக்கூடியவங்களை எல்லாம் பக்குவமா எடுத்து சொல்லி அதுல இருந்து மாறி உப்பினுடைய அளவும் சர்க்கரையினுடைய அளவை மிதமா வச்சு அருமையா சாப்பிடுற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். அதுதான் இந்த நாளுடைய முக்கியத்துவம்.
1: அதெல்லாம் இருக்கட்டுனே, ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஊட்டச்சத்து வாரத்தை கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்னன்னு?
0: ஏ அப்பா, உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டாலும் கூட அருமையான கேள்வி இல்ல கேக்க.
1: பதில சொல்லுங்கண்ணே.
0: 2026ஆம் ஆண்டைய தேசிய ஊட்டச்சத்து வார கருப்பொருள் என்ன அப்படின்னா, ஊட்டச்சத்தின் ஆற்றலை கண்டறிதல் தான்ப்பா. டிஸ்கவர் தி பவர் ஆஃப் நியூட்ரிஷன்.
1: ஏ அப்பா, எங்க அண்ணனுக்கு இங்கிலீஷ பாரு, அசந்து போற மாதிரில பேசுறாரு.
0: அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டப்பா. துரித உணவு, உப்பு, சர்க்கரை அதிகம் சேர்த்த பொருட்களை குறைக்கிறது நல்லது.
1: அற்புதமா சொன்னீங்கண்ணே. 4 வாரத்து சொன்னாலும் நறுக்குன்னு என் மனசுல ஆழமா புரியற மாதிரிதானே சொல்லிருக்கீங்க.
0: தம்பி, சிறுதானியங்களை பயன்படுத்தணும், முழு தானியங்களை பயன்படுத்தணும், புரதச்சத்து தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய பருப்பு வகைகளை பயன்படுத்தணும், பால் பயன்படுத்தணும், முட்டை பயன்படுத்தணும், இதெல்லாம் உணவுல பக்குவமா பயன்படுத்தி பக்குவமா நல்வாழ்வு வாழ்றதுதான் இந்த வாரத்தினுடைய முக்கிய சாராம்சம். தம்பிக்கு வேற சந்தேகம் ஒண்ணு இல்லையே.
1: ஊர்காய ஊர்கா, நல்ல மனுஷனை நோயாளி ஆக்குறதுக்கு இந்த ஊர்கா உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம்னே. போகக்கூடிய நேரத்துல எங்கேயாவது தூர போட்டு போறோம்னே.
0: அமுத சுரபியில் இதுவரை தேசிய ஊட்டச்சத்து வாரம் உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் நெல்லில் குருத்துப்பூச்சியை கட்டுப்படுத்தும் வழிமுறைகள். தகவல்களை தருகிறார் அகஸ்தீஸ்வரம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குனர் எம் சுனில் தத் அவர்கள்.
3: நெல் குருத்து பூச்சி பாத்தீங்கன்னா அது பயிர் வளர்ச்சி பண்ணி ஈவன் நம்ம நாற்றங்கள்ல இருந்தே அது வரும். அவங்க நாற்றங்கள்ல அவங்க அந்த இலையோட நுனிப்பகுதியில தான் போடும். அதே மாதிரி நாற்றங்கள் அமைக்கும் போது மின் கம்பங்கள் அருகேல வைக்க கூடாது. ஏன்னா மின் கம்பங்கள் அருகில நீங்க அந்த நாற்றங்கள் போடும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நைட் எரியும் அந்த விளக்கு வெளிச்சத்துல கவர்ந்தெழுக்கப்பட்டு அந்த ஆண் அந்த பூச்சியும் பெண் அந்த பூச்சியும் இணைந்து அந்த முட்டையை அந்த இலையோட நுனிப்பகுதியில போடும். வேற வழியில நம்ம அதை பண்ணிதான். இந்த மாதிரி வயல்கள்ல நாற்றங்கள் போடும் பொழுது, நாற்றங்கள் எடுத்து நடவு செய்யும் பொழுது நுனி பகுதியில லேசா ஒரு கிள்ளிட்டு நடணும்னு சொல்றோம். ஏன்னா அந்த நுனி பகுதி கிள்ளி நடும் போது பாத்தீங்கன்னா குருத்து பூச்சியோட முட்டைகள் அந்த நுனியில தான் இருக்கும். சோ ஆரம்ப நிலையில முட்டை நிலையில நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா புழுவே வராது. ரசாயன பூச்சிக்குழி மருந்து, நான் கெமிக்கல் நேம் தான் நான் சொல்ல முடியும், அதாவது வணிக பேர் நம்ம சொல்லக்கூடாது. கெமிக்கல் நேம் சொல்லலாம், குளோரான்ட்ரலின் ப்ரோல் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு பாத்துக்கோங்க. அது வந்து ஏக்கருக்கு 50 மில்லி. பொருளாதார சேத நிலை அடிப்படையில் தான் நம்ம பூச்சி மருந்து அடிக்கும்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
4: அமைப்பு DL ஜேக்கப்ஸ்.

0: இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: மகளை வணங்கிடுவோம், உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தமுழை பால் நில மகளை வணங்கிடுவோம்.

0: நாளை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையியல் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள். எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டிநல்லா ஆடு இனவிருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். இனி செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல்.
1: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மின்சார வாகனங்களின் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் மின்சார வாகனங்களின் விற்பனை 51% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இத்தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பிரதமர் பகிர்ந்துள்ளார். எரிசக்தி பாதுகாப்பில் உயிரி எரிபொருள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் பங்கேற்று பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு மத்திய அரசு ஊக்கம் அளித்து வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகளை தவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். இன்று சமயபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெறுவதற்கும் உறுதியான நடவடிக்கைகளை முதலமைச்சர் மேற்கொள்ளவில்லை என்று குறை கூறினார். மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறப்பதற்காக முதலமைச்சர் சென்றதற்கு 5 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேட்டூர் அணை கால தாமதமாக திறக்கப்பட்டதன் காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் நல்லாட்சி அமைய வேண்டும் என்ற நோக்கில் தவேக அரசுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். விருதுநகர் அருகே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 100 நாட்களில் அறிவித்த பல்வேறு திட்டங்களை தவேக அரசு செயல்படுத்த தொடங்கியுள்ளதாக தெரிவித்தார். முறைகேடுகளுக்கு வகை செய்யும் திட்டங்கள் மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊழல் முறைகேடுகளில் ஈடுபட்டவர்கள் மீதான நடவடிக்கையை தவேக அரசு விரைவுபடுத்த வேண்டும் என்றும் திரு மாணிக்கம் தாகூர் வலியுறுத்தினார். மதுராந்தகம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மூட நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த சர்க்கரை ஆலையில் 4 பேர் மட்டுமே பணியில் இருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். பழமையும் பெருமையும் வாய்ந்த இந்த சர்க்கரை ஆலை தொடர்ந்து இயங்குவதை தவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்ய உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி கட்டாயம் என்பதை நீக்குவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இத்தொடர்பாக அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களுக்காக வேளாண் நிலங்களை பயன்படுத்துவது அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சூழலில் வேளாண் நிலத்தை வகை மாற்றம் செய்வதற்கான சட்டத்தில் திருத்தங்களை மேற்கொள்ளும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ள மசோதாவை மாநில அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுரை மத்திய சிறைச்சாலையில் நடைபெற்ற 100 கோடி ரூபாய் ஊழல் வழக்கை விரைந்து விசாரித்து 4 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியம் திரு ஜோதிராமன் அமர்வு இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அந்த உத்தரவை நிறைவேற்றவில்லை என்றால் விசாரணையை வேறு அமைப்புக்கு மாற்ற நேரிடும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்தனர். கனடாவில் நடைபெற்ற சர்வதேச பில்லியர்ட்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் த்ருவ் சிட்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் பீட்டர் கில்கிறிஸ்டிடம் தோல்வியடைந்து அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். வியட்நாமில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பிக்கிள்பால் சாம்பியன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பூஷன் அக்கூட் தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 12 வெள்ளி 14 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 5வது இடத்தில் உள்ளது.

0: 23 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சேத்தன், சாகர் சிங், ரோஹித் உள்பட 20 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். அமெரிக்காவில் இப்போட்டி அக்டோபர் மாதம் 12 தொடங்கி 14 வரை நடைபெறவுள்ளது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் ரிஷப் பண்ட் தொடர்ந்து 7 இடத்தில் நீடிக்கிறார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சமர் வீர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆர்யா கர்கோங்கர், கிரண்குமார் மகாலேஸ், நிக்கோலஸ் ராஜ் ஆகியோர் ஒற்றையர் பிரிவுகளிலும், ராமேஸ்வரன் சதீஷ் இணையும் சமர் வீர் வைஷ்ணவ் இணையும் இரட்டையர் பிரிவுகளிலும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சீன பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவீன் சிவகுமார் மற்றும் அபிஜித் சஹுஜா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் ஹாக்கி போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 8 இடத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இது ஜஸ்ட் ஒரு ஃப்ரெக்யூன்சி இல்லைங்க, இது ஒரு ஃபீலிங். உங்கள் உணர்வுக்கு மேட்ச் ஆகக்கூடிய மியூசிக், உங்கள் மொமெண்ட்டுக்கு பர்ஃபெக்டாக வைப், இது எல்லாம் காற்றலை வழி உங்களுக்கு தந்துட்டு இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி எஃப்எம் 101. ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன்டு. நேரம் 8:05. ஒவ்வொரு குழந்தைகளுக்குள்ளும் ஒரு கனவு இருக்கு, ஒரு திறமை இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர ஒரு மேடை தேவை. அந்த மேடைய உங்க வீட்டு குட்டீஸ்களுக்காக உருவாக்கி இருக்கு குமரி எஃப்எம் 101 பட்டாம் பூச்சிகள்.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: உங்க குழந்தைகளின் கனவுகளையும் திறமைகளையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ள இப்போதே கால் பண்ணுங்க. 260-240-290-722 மொபைல் நம்பர், 890-325-703-9. குட்டீஸ்களை பேச வைங்க, அவங்க குரல் குமரி எஃப்எம்ல ஒலிக்கட்டும். இதோ குட்டீஸ்களுக்கான குட்டி உலகம் பட்டாம் பூச்சிகள். நம்ம நிகழ்ச்சியில பேச காத்திருக்கிற குட்டி பட்டாம்பூச்சி கிட்ட பேசிடலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க? சர்ஜின், நிகழ்ச்சியில் முதலா வந்திருக்கீங்க, என்ன சொல்லி தர போறீங்க எங்களுக்கு? திருக்குறளா? பிள்ளைக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? உங்களுக்கு எத்தனை திருக்குறள் தெரியும்? நூறு திருக்குறள் தெரியுமா? சரி, இப்ப நீங்க நிகழ்ச்சியில எவ்வளவு சொல்ல போறீங்கம்மா? சொல்லுங்க.
1: மனத்துடன் மாசுல நாதன் அவத்தார் நகுநீர் பெற அழுக்காரின்

0: சர்ஜின்,
1: அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், சொல்லி முடிச்சாச்சு இல்லையா? செல்லக்குட்டி வந்து இனி நான் 1330 குரல்ல 100 குரல்கள் வந்து பிளே படிச்சிட்டீங்க. இனி 1230 குரல் வந்து இருக்குது. அதையும் நீங்க படிச்சு ஒரு நல்லா படிச்ச ஒரு பையனா இருக்கணும், சரியா? திருக்குறள் ஃபுல்லா படிச்சு முடிச்சிடணும், ஓகேயா? ரொம்ப அழகா பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றிமா.
1: நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் சுபமுகூர்த்த சிறப்பு தள்ளுபடி. இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த குட்டீஸ், வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். இங்க இருந்து யார் பேசுறீங்க?
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
5: கவலை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம். சீகோலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவல் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
6: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி, களியக்காவலை.
0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில ஒரு பாடல் உங்களை தேடி வருது, கேட்டுட்டு வாங்க. இது சுஜித்ரா ரஞ்சித் பாடியது, யுவன் சங்கராஜா இசையில், நாம் முத்துக்குமார் வரிகளில், தில்லாலங்கடி படத்தின் பாடல்.

0: தடைகளை தாண்டி புது நம்பிக்கையுடன் உங்கள் வாழ்க்கையை தொடங்க இப்போது உங்களுக்காக நம்ம நாகர்கோவிலில்
1: கிம்ஸ் ஹெல்த் மருத்துவமனையில் கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை மையம்.
0: 15 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமிக்க மருத்துவ குழு மற்றும் அதிநவீன அறுவை சிகிச்சை வசதிகளுடன் முழுமையான சிறுநீரக பராமரிப்பு.
1: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் முற்பகல் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: குமரப்பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பட்டாம் பூச்சிகள், சின்னஞ்சிறு சிட்டுக்களின் சிங்கார கனவுகளை வெளிக்காட்டும் நிகழ்ச்சி.
1: சின்ன சின்ன சிரிப்புகள்,
0: செல்ல செல்ல குறும்புகள்,
1: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
0: பாடலும் கதையும்,
1: பேச்சும் விளையாட்டும்,
0: அறிவும் ஆற்றலும்,
1: மதியும் மகிழ்ச்சியும்
0: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
1: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
0: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
1: அரும்புகளின் குறும்புகள்,
0: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

காலில் ஒரு கூட்டி குரல் காத்திருக்குது. அந்த சூட்டி குரலை கேட்க நானும் ரெடியாக இருக்கேன். வாங்க கனெக்ட் பண்ணிடலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், நினைப்பில் வந்தாச்சு. இங்கிருந்து யார் பேச

0: பேசுறீங்க? வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிருங்கம்மா. ரிஷ்வன், எங்கிருந்து பேசுறீங்க? சரி, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன சொல்லி தர போறீங்க? பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்கம்மா. நாய்க்குட்டி பாடல். முடிஞ்சுதா? நாய்க்குட்டி பாடல் அழகா ரிஷ்வன் பேசிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றிமா. பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் இல்ல சுட்டி குழந்தை யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சிகள்.
1: வணக்கம்.
0: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: அழகிய மண்டபம்.
0: அழகிய மண்டபத்திலிருந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாட போறீங்களா? சரி, பாடுங்க கேக்கலாம். சூப்பரா அழகா வந்து நிகழ்ச்சியில வந்து பேசிருக்கீங்க, ரொம்ப இனிமையா பேசிருக்கீங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில பேசுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி. பட்டாம்பூச்சிகளோட பயணம் இன்னும் அழகாகுது. அடுத்ததான் நம்ம கிட்ட பேச போற குட்டி யாருன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம் பட்டாம்பூச்சிகள். வணக்கம், இனிப்புல இருக்கீங்க, பேசலாம். யாரு பேசுறீங்கம்மா? திருஷ்யா பேசுறீங்களா? எங்கிருந்து பேசுறீங்க?
1: நாகர்கோயில்.
0: நாகர்கோயில இருந்து பேசுறீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்திருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறீங்களா?
0: சரி, பாடுங்க கேக்கலாம்.

0: அழகா வந்து ஒரு முருகன் பாடலை வந்து பாடியிருக்கீங்க நிகழ்ச்சியில. பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.
0: குட்டீஸ்களோட கனவுகளுக்கு குமரி எஃப்எம் 101 எப்பவுமே ஒரு அழகான மேடை. அடுத்த குட்டி பட்டாம்பூச்சியை வரவேற்கிறதுக்கு முன்னாடி ஒரு அழகான பாடல் வருது, கேட்டுட்டு வாங்க. இது காதலுக்கு மரியாதை அறிவிப்பதற்காக ஹரிஹரன் சுஜாதா மோகன் பாடியது, இளையராஜா இசையில், பொன்னரசு வரிகளில்.

0: சூப்பரான பாடல் வந்து கேட்டுட்டு வந்தாச்சு. இன்னொரு சின்ன குரல், இன்னொரு அழகான கனவு. நம்ம பட்டாம்பூச்சிகளோட இன்னொரு பட்டாம்பூச்சியை கனெக்ட் பண்ணிடலாம். வணக்கம் பட்டாம்பூச்சிகள், வணக்கம். இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். இங்கிருந்து யார் பேசுறீங்க? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்கம்மா? மோட்டார் பாடலா? சரி, பாடுங்க, கேட்கலாம்.
1: மோட்டா நான் சத்த மோட்டா பாம்பா.

0: நாங்கள் யாரும் ஓட்டம்
1: சொல்லியாச்சா?
0: தம்பிட்ட
1: தம்பிட்ட கொடுக்க போறீங்களா? சரி கொடுங்க. எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க.
0: கனக்குறிச்சி.
1: கனக்குறிச்சில இருந்து? சரிம்மா, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க. பாடியாச்சா? இங்கிலீஷ் ரைம்ஸ் எங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிகழ்ச்சியில் சூப்பரா பேசுனீங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
0: Thank you.
1: சூப்பரா குட்டீஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில ஒரு பாடல் கேட்டுட்டு வந்தெல்லாம் ரசிக்கும் சீமானை திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி பாடிய பாடல் இசை விஜய் ஆண்டனி.

குழந்தைகள் பேசட்டும், அவர்களுடைய திறமை உலகத்துக்கு தெரியட்டும். குமரி மாவட்ட குழந்தைகளுக்காகவே உருவான அழகான வாய்ப்பு பட்டாம் பூச்சிகள். பெற்றோர்களே, உங்கள் குழந்தைகளின் திறமைக்கு சிறகுகள் கொடுங்க.

0: மரபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்லச்சிட்டுக்களின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

முதல் இரவு வரை உங்கள் நேரத்தை இசையாலும் இனிய நிகழ்ச்சிகளாலும் அழகாக்கிக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை மிஸ் பண்ணாம கேட்டு எங்களோடு இணைந்திருங்க. பட்டாம்பூச்சிகளாய் வந்து உங்கள் கனவுகளையும் திறமைகளையும் எங்களோடு பகிர்ந்த குட்டீஸ்களுக்கு நன்றி. பேச காத்திருந்த குழந்தைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பு நேயர்களுக்கும் நன்றிகள். இதே அன்போடும் உற்சாகத்தோடும் நாளையும் மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை குட்டீஸ்களின் கனவுகள் சிறகடிக்கட்டும்.

நேரம் 8:35. இரவின் அமைதியோடு இசையின் இனிமையோடு நேர்களின் ரசாயில் இருந்து ஒரு சிறப்பு இசை பயணம் கேட்டுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நினைவுகளை மீட்டெடுக்கும் பாடல்கள், நேயர்களின் விருப்பத்தில் பிறக்கும் இசை தேர்வுகள், பழையதும் புதியதுமான பாடல்களை ஒரே இடத்தில் சேர்க்கும் உங்கள் இசை பொக்கிஷம் திரை களஞ்சியம். நேரம் 8:36:40. இன்றைய நிகழ்ச்சிக்காக திரைக்களஞ்சியத்தில் பாடல்களை தொகுத்து அனுப்பிய நேயர் திங்கள்நகர் வி. ஞான பிரகாசம். கார்மேகத்தின் கருமை மழையை சுமந்தது, கண்ணனின் கருமை காதலை சுமந்தது. அது ஆழத்தின் நிறம், கருமை அது வளத்தின் நிறம், கருமை அது வலிமையின் நிறம். உலகத்தில் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு தனி ராகம் உண்டு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இன்னைக்கு கருப்பு நிறம் அப்படிங்கிற எழுத்துல தொடங்கக்கூடிய இனிமையான திரைப்பட பாடல்களை நம்ம ரசிக்க போறோம். நிகழ்ச்சியில் முதலாவதாக பி. சுசிலா பாடிய நானும் ஒரு பெண் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், கண்ணதாசன் வரிகளில் எம். எஸ். விஸ்வநாதன் இசையில்.

கருமை நிறம் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஆழத்தின் நிறம், வளத்தின் நிறம், வலிமையின் நிறம் அப்படின்னு சொல்லலாம். ஆதி மனிதன் குகைகளில் வரைந்த ஓவியங்களில் பயன்படுத்திய முதல் நிறங்களில் கருப்பும் ஒன்று. அவங்க மரக்கரியை இதற்கு பயன்படுத்தியிருக்காங்க. கருப்பு நிறம் கம்பீரம், அதிகாரம், ஒழுக்கம் மற்றும் இரகசியத்தின் அடையாளமாக உளவியலில் பார்க்கப்படுது.

0: இளஞ்சியத்தில் வைரமுத்து வரிகளில் அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இசை தேவா. படத்தின் பெயர் வெற்றி கொடிகட்டு.
1: வாசல் கதவில் பூட்டை போட்டு வைத்தால் வருமா புதிதாய் காற்று.
2: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
3: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
2: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
3: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
2: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
3: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
2: வாசிப்பை சுவாசிப்போம்.

எந்தெந்த பாடல்கள் நம் நினைவுகளை தொட்டு செல்ல போகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ வந்து திரைக்களஞ்சியத்தில் கேட்டுட்டு இருக்கோம். கருப்பு நிறம் அப்படின்னு சொல்லக்கூடியது இருளின் நிறம் இல்லைங்க, அழகை அழகாய் காட்டும் ஆழத்தின் நிறம். கருப்பு நிறம் சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் மற்ற நிறங்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்டதான். அதிசய பறவை ஒன்று இருக்குது, அதோட பேரு அயாம் ஷமானி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது இந்தோனேஷிய கோழி இனத்தை சார்ந்தது. இதோட கண்கள் இறகு, அலகு, நாக்கு, எல்

எலும்பு, இது எல்லாமே இந்த உடலினுடைய அனைத்து பகுதிகளுமே வந்து முற்றிலும் கருப்பு நிறத்தில் இருக்குமா? ஏன் ரத்தம் கூட கருப்பு நிறத்தில் தான் இருக்குமா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைப்ரோ மெலனோசிஸ் அப்படிங்கிற மரபணு மாற்றம் காரணமாக இந்த கோழி வந்து இப்படி முற்றிலுமே கருப்பாக மாறியிருக்குதாம். நம்ம ஊர்லலாம் கருப்பு போனால் குறுக்க போனால் சகுனம் சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் ஜப்பான், பிரிட்டன், இந்த மாதிரி அயர்லாந்து இந்த மாதிரியான நாடுகள்

மயிலின் தோகை போன்ற கரிய கூந்தல் அப்படின்னும், வண்டுகள் மொய்க்கும் கருத்த அடர்ந்த காடு போன்றது அப்படின்னும் வர்ணிக்கப்படுது. ஆழ்வார்கள் கண்ணனை கார்வண்ணன், காயாம்பு நிறத்தவன் அப்படின்னு உருகி பாடுறாங்க. நம்மாழ்வார் பாடல் வரி ஒன்று இருக்குது, அதாவது: மின்னின் நிலையிலா மண்ணுயிர் ஆக்கைகள் எண்ணிலை பெற்றன கார்வண்ணன் களல் வண்ணமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது, மின்னல் போல் அழியக்கூடிய மனித வாழ்வில் கார்மேகம் போன்ற கருத்த நிறமுடைய இறைவனின் திருவடிகளே நிலையானது அப்படின்னு சொல்றாங்க. அபிராமி அந்தாதியில அபிராமி பட்டரோ அன்னை பராசக்திய ஷியாமளா, அதாவது ஷியாமளா அப்படிங்கிறதுக்கு கருநிறத்தவள் அப்படின்னு அழைத்து அவளது கருமையான தலைமுடியை வர்ணிக்கிறாங்க. உலகமே கருப்பு அப்படின்னு ஒதுக்கக்கூடிய காக்கையினுடைய நிறத்தில் பாரதி இறைவனையே பார்த்திருக்காங்க. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

களஞ்சியத்தில் கேட்ட பாடல் புதுக்கவிதை திரைப்படத்திற்காக வைரமுத்து வரிகளில் கே ஜே ஏசுதாஸ் பாடியது எஸ் ஜானகியும் இசை இளையராஜா. நேரம் 8:54. கருப்பு நிறம், அதாவது விண்வெளி வந்து ஏன் கருப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதாவது விண்வெளியில் கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஒளிர்ந்தாலும் விண்வெளி எப்போவுமே கருப்பாகவே காட்சியளிக்குது. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆல்பர்ஸ் பாரடாக்ஸ், அதாவது ஆல்பர்ஸ் முரண்பாடு தான் காரணமாக. சங்க பாடல்களில் முல்லை நிலத்தின் தலைவன் கார்மேகம் போல கொடைதிறன் மிக்கவனாக வர்ணிக்கப்படுது. பெண்ணின் தலைமுடிக்கு அழகம் அப்படின்னு பேர், அதாவது கருப்பாக இருக்கிறதுக்கு அழகம் அப்படின்னு பேர். சங்க பாடல்களில் தலைவியின் கூந்தல்

திரைக்களஞ்சியத்தில் கேட்கலாம் பூவே பூச்சுடவா திரைப்படத்திற்காக கே எஸ் சித்ரா பாடியது. இசை இளையராஜா, வரிகள் வைரமுத்து.

ஏழு நிறங்கள் சேர்ந்து உலகத்தை காட்டலாம். ஆனால் அந்த உலகத்தை பார்க்கும் நம் கண்ணின் கருவிழி என்றும் கருப்புத்தான். வெள்ளை நிலவை உலகம் ரசிக்குது. அப்படின்னாலும் அதற்கு பின்னணியில் தன் அழகை தியாகம் செய்த கருமையான இரவுக்குத்தான் நாம நன்றி சொல்லியே ஆகணும். அதுபோல புத்தகத்தின் வெள்ளை பக்கங்களுக்கு உயிர் கொடுப்பது பேனாவில் இருந்து வழியும் கருப்பு மையினுடைய மௌன புரட்சிதான். நேர்களே, இதுவரை திரைக்களஞ்சியத்தில் இனிமையான பாடல்களை கேட்டு ரசித்தோம். இந்த பாடல்களை எழுதி அனுப்பிய நேயர் திங்கள் நகர் வி ஞான பிரகாசம், அவருக்கு நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனி சற்று நேரம் இசைக்கு ஓய்வு கொடுத்து ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்போமா? கேட்கலாம் சென்னை.

0: Jitendra Mishra as its first CEO. Belgian Prime Minister Bart De Wever to arrive in New Delhi tonight on a three-day visit to India. And heavy to very heavy rainfall likely in East Madhya Pradesh, Sub-Himalayan West Bengal, Sikkim, Vidarbha and West Uttar Pradesh tomorrow. That is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசின் ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தின் 12 ஆண்டு சாதனைகள் மற்றும் அதனால் மக்களுக்கு ஏற்பட்ட நன்மைகள் குறித்த கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட பட்டய கணக்காளர் திரு பி ஸ்ரீனிவாசன் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். நிறைய தொழில் முனைவோர்களை உருவாக்கிய இந்த திட்டம் அவர்களுக்கான கடனுதவி கிடைக்கிறதையும் உறுதி செஞ்சிருக்கா சார்?
4: தொழில் முனைவோர் வராததற்கு மிக முக்கியமான காரணம் அவர்களுக்கு தேவையான பண உதவி சரியான நேரத்தில் சரியான அளவில் கிடைக்காமல் போவது. 5000 ரூபாய் பணம் வேணும்னு நினைக்கிறவருக்கு 3000 ரூபாய் கிடைச்சா அது பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 3000 ரூபாயால் அவர் மீதி 2000 ரூபாய்க்கு வெளியில் போய் கடன் வாங்குவார். இந்த இடத்துல அப்படி இல்லை. ஒரு சிறு வியாபாரி செய்ய வேண்டியது, இந்த பணம் கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாரையுமே நீங்கள் கியூஆர் கோடில் கட்டிடுங்கன்னு சொன்னால் அது அவருடைய வியாபார தொகை. அப்போ ஒரு மாதத்துக்கு என்ன கலெக்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா அவருக்கு அந்த தொகையை கடனாக கொடுக்கலாம். இப்படி வாங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். பேங்க்குக்கு பணம் போயிட்டா போகிறோம். அந்த நான் முன்னாடி சொன்ன உதாரணத்தில் ஒரு 3000 ரூபாய் செக்கை போட்டுட்டு அவர் எடுத்தார்னு சொன்னேன் இல்லையா, அதில் என்ன, அவர் தினமும் வியாபாரம் செய்கிறாரு
5: ஆனால் கணக்கில் வரல,
4: கணக்கில் வரல. அவருக்கு இந்த கோணம் தெரியல. 3000 ரூபாய் வேற ஏதோ ஒரு இடத்துலேருந்து அவருக்கு வந்திருக்கிறது. அவருக்கு சொந்தக்காரர் யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு, அது அவசர தேவைக்கு வாங்கியிருக்காரு, மறுநாளே எடுத்துட்டார். ஆனால் அதுவே வாரம் ஒரு முறை தன்னுடைய கலெக்ஷனை கொண்டு வந்து கட்டி ஒரு பெரிய வியாபாரி அதை தானே செய்கிறார். தினமும் கொண்டு வந்து கலெக்ஷனை கட்டுறாங்க, மறுநாளைக்கு பணத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த கணக்குகளிலெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பெருசாக கிடையாது. இது ஜீரோ பேலன்ஸ். ஜன்தனில் மினிமம் பேலன்ஸே கிடையாது.
5: நிச்சயமா சார்,
4: மினிமம் பேலன்ஸ்னு ஆரம்பிக்கிறதுக்கு பணம் கட்டவே வேண்டாம். மினிமம் பேலன்ஸே கிடையாது, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னு பேரு. இதை விட வேற ஒண்ணு என்ன இருக்கு,
5: இருந்தா போதும் அப்படின்ற அளவுக்கு இருக்கு.
4: இப்போ ஜன்தன் கணக்கு தான் 60 கோடின்னு சொன்னேன். நம்முடையது 140 கோடி. ஒரு 40 கோடியை விட்டுடுங்க, எல்லாரும் சிறியவர்கள்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 40 கோடியில் ஒரு 20 கோடி மக்கள் ஏற்கனவே கணக்கு வச்சிருப்பாங்க. இன்னும் இது பரவலாக எங்கெல்லாம் ஆகலையோ பரவலாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அக்கௌண்ட் இருந்தால் கூட போகிறோம், எல்லாருக்குமே வைத்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒரு ஒரு ரேஷன் கார்டுக்கு ஒரு கணக்கு அல்லது 2 கணக்கு, கணவருக்கு ஒரு கணக்கு, மனைவிக்கு ஒரு கணக்குன்னு இருந்தாலே போதும். இன்னும் ஒரு ஓரிரு ஆண்டுகளில் இந்த கணக்கு இல்லாத வீடே இருக்காது. அப்பொழுது ஏடிஎம் தானியங்கி இயந்திரங்கள் இருக்கக்கூடியது, வீட்டிற்கு வந்து பணம் கொடுக்கக்கூடியது, ரூபே என்பதில் வந்து இ ருபின்னு ஒன்று வந்துடுது. இப்போ இ ருபி வந்து உளவியல் சார்ந்ததும் அதே நேரத்தில் எளிமையும். உளவியல் சார்ந்ததுன்னா இப்போ நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும்னா 166 ரூபா அப்படின்னு போட்டு உங்களோட கணக்குக்கு நான் பணம் அனுப்புகிறேன், யூபிஐ மூலமாக பணம் அனுப்புகிறேன். நான் உங்களுக்கு வேறு விதமாகவும் பணம் தரலாம். இந்த இ ருபி இருந்தால் உங்களுக்கு 166 ரூபானா ஒரு 100 ரூபா, ஒரு 50, ஒரு 10, 3, 2 ரூபா இதே வடிவத்தில் எங்களுக்கு நான் அனுப்பலாம். இது இந்தியாவில் வந்துவிட்டு இது அவ்வளவு சூடாகாமல் இருந்தது, இப்போ நல்லா பரவலாக வந்து
5: சிறப்பம்சம் என்ன,
4: இது வந்து அந்த பணத்தை கையாள்ற ஒரு எண்ணமே எனக்கு இருக்கிறது. வெறும் 166ன்ற ஒரு எண்ணாக இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு 101 ரூபாய் அன்பளிப்பு தரணும்னு நினைச்சா ஒரு 100 ரூபாயும் ஒரு 1 ரூபாய் தாளையும் நான் உங்களுக்கு அனுப்புறேன். எனக்கு அது ஒரு ஆத்ம திருப்தியை தருகிறது. அதனால்தான் உளவியல் சார்ந்ததுன்னு சொன்னேன். அதை அப்படியே செலவழிக்கணும்னு மக்கள் நினைக்கலாம். அதனால இ ருபி என்பது வருங்காலத்துல அது நிறைய வரும். நாம எப்படி போய் ஒரு நெட் சென்டர்ல போய் பயன்படுத்தினோமோ அந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க, இந்த நம்பருக்கு எனக்கு ஒரு 101 ரூபாய், ஒரு 100 ரூபாயும், ஒரு 1 ரூபாய் காயினாவும் அனுப்புங்கம்பாங்க. அரசாங்கத்திற்கு மறைமுகமாக கோடிக்கணக்கில் சேமிப்பு. ஏன்னா நோட்டு அடிக்கவே வேண்டாம், அழுக்கு நோட்டு பிரச்சனை கிடையாது.
5: ஆல்ரெடி வந்து யூபிஐ வந்ததுனாலயே சார்
4: நிறைய
5: நோட்டு பிரச்சனை, சில்லறை பிரச்சனை அதெல்லாம் இல்லாம
4: இல்லாம போயிடுச்சு.
5: ஆமா,

0: ஒரு கடையில போய் நான் 37 பைசா கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். ஏன்னா அவங்க மீதி இருக்கக்கூடிய 13 பைசாவை எட்டனா இருந்ததுன்னா கூட கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய வந்து விட்டது. அதில் கூடுதல் இந்த ருபி வடிவத்தில் இருப்பது, அது 2000 ரூபாய் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. காயின்ஸும் இருக்குது. அது ஒரு குழந்தைகள் சேமிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறது. அதனால தான் நான் உளவியல்ங்கிறதையும் சேர்த்தேன். ஒரு சாதாரண யூபிஐ பேமெண்ட்டுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் இந்த தொகையில் என்னால் அனுப்ப முடியும் என்கின்ற பொழுது அது ஒரு திருப்தியை தருகிறது. பணத்தை கையாள்ற மாதிரி இருக்கு. சிந்தட்டிக் மணிங்கிற பொழுது நம்ம கூட செலவிச்சிடும். கார்டை நம்ம பயன்படுத்துகிற பொழுது நம்ம கிடுகிடுன்னு செலவிச்சிடும். ஆனால் ரூபாயாக எண்ணி தர்ற பொழுது நம்ம செலவழிக்கணுங்கிறது கொஞ்சம் எண்ணி தருகிறது. அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போம்னு சொல்லுவாங்க. அதனால அரசாங்கத்திற்கு மறைமுகமான சேமிப்பு, சைக்காலஜி ஆஃப் மணிங்கிறது தான் மக்களுக்கு இன்னும் புரியாமல் இருக்கு. உளவியல் ரீதியாக அது இருக்க வேண்டும். பணத்தை கையாளுகின்ற மனோபாவம் என்பது வளர வேண்டும்.
1: நிச்சயமா சார், சிரமமான காலகட்டங்கள்ல ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் வந்து நமக்கு உதவி இருக்கு அப்படின்றத அந்த கோவிட் காலகட்டத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்றைக்கு காலகட்டத்துல எல்லாத்தையுமே வந்து நம்ம யூபிஐல வந்து டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு போகும்போது ஜன்தன் வங்கி கணக்கு இருந்ததுனாலேயே நிறைய மக்கள் பாதிப்புல இருந்து தப்பிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
0: ஒரு அரசாங்கம் மானிய தொகையை கொடுக்கணும்னு நினைச்சாலோ அல்லது உதவித்தொகையை, இது போன்ற ஆபத்து சமயத்தில் மீட்பு உதவித்தொகையை அனுப்ப வேண்டும் என்று நினைத்தாலோ, வங்கியில் இப்ப இருக்கக்கூடிய மெத்தட் படி இன்ஸ்டன்டேனியஸ் எனப்படுகின்ற அந்த கணத்திலேயே எல்லா கணக்கிற்கும் ஒரு சேர பணத்தை அனுப்பி விடலாம். மத்திய அரசாங்கம் இன்னைக்கு ஒரு மானியத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எல்லாருக்கும் ஒரே இரவுல அனுப்பிச்சிட முடியும். அந்த மாதிரி டிரான்ஸ்பர் ஆஃப் மணி இமீடியட்லி என்பது ஒரு தொழில்நுட்பத்தினால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் நன்மைன்னு நம்ம சொல்லலாம். அது மக்களுக்கு பயந்திருக்கிறது. ஜன்தன் என்பது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிக்கு எந்த அளவிற்கு இது பலம் தருகிறது. கிராமப்புறங்களில் சிறுவாட்டு பணம்னு சொல்லுவாங்க, அதை வங்கியில் போட்டு வைக்கலாம். வங்கியில் 10 ரூபாயை கூட நம்ம போய் எடுக்கலாம். முன்னாடிலாம் 10 ரூபாய் எடுத்தாக்க ஒரு சார்ஜ் போடுவாங்களோன்னு பயம். இப்போ அது கிடையாது. இந்த கணக்குக்கு எந்த விதமான சார்ஜும் கிடையாது. பணத்தை அங்கே கொண்டு வந்து வைக்கிறத தான் அவங்க விரும்புகிறாங்க. பெண்கள், குடும்பம், சமூகம், நாடு, இந்த 4 நிலைகளிலும் இந்த கணக்கு ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்று நாம் சொல்லலாம்.
1: நிச்சயமா சார், நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஒரு புரட்சிகரமான திட்டம் நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நாமளும் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்திலயும் வெளிப்படைத்தன்மையை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா சார்? யாரோட அக்கௌண்ட்டுக்கு போகணுமோ அவங்களுக்கு சரியா போய் சென்றடைஞ்சிருது. இன்னொன்னு, இந்த இடைத்தரகர் குறுக்கீடு இல்லாம எல்லா விஷயங்களுமே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருது அப்படின்னு போது எந்த அளவுக்கு அந்த வெளிப்படைத்தன்மை அப்படிங்கறது உறுதி செஞ்சிருக்கு சார்?
0: ஒருத்தருடைய கணக்கிற்கு பணம் போயிருக்கிறதா இல்லையா என்பதை நாம் உடனடியாக சொல்லிவிட முடியும். ஒருத்தருடைய கணக்கிலேருந்து பணம் வேறு யாராவது எடுத்தாலும் அதை கண்டுபிடிச்சிட முடியும். அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். யார் கவுண்டருக்கு வந்தாங்கன்னு பார்க்கலாம், இல்லை யார் கார்டு போட்டு எடுத்தாங்கிறதையும் கண்டுபிடித்து விட முடியும். இந்த காரணங்களினால் அரசு ஒரு நபருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவருடைய கையில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இது உதவியது. அது வங்கி கணக்கு இருக்கின்ற பொழுது மெல்ல மெல்ல மக்கள் தங்கள் கையிலே பணத்தை வைத்து கொண்டு புழங்க வேண்டும் என்கின்ற எண்ணமே மாறிவிடும். பலன்கள் அவர்களை சென்று அடையும். உதவித்தொகைன்றது மாத்திரம் அல்ல, ஒரு மானியத்தை இதன் மூலமாக செய்யலாம். இப்போ உதாரணமாக உர மானியம் தருகிறோம். ஒரு ஏரியாவில் அரசாங்கத்திற்கு சொந்தமான ஒரு விநியோக அமைப்பு இருக்கிறது என்றால் அந்த விநியோக அமைப்பிற்கு பணத்தை செலுத்தி விட்டு உர மூட்டை வெளியே செல்வது போன்று பண்ணிவிடலாம். வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளுக்குள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடன் கிடைப்பது, வரி சலுகை இவையெல்லாம் சரியா இருக்கும். இப்ப எல்லாருமே GST பதிவு பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. 40 லட்சத்திற்கு மேல இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கோம். GST பதிவு செய்திருப்பவர்களுக்கு வங்கி கணக்கு மிகப்பெரிய பலத்தை தருகிறது. ஜன்தன் கணக்கிலிருந்து அடுத்த நிலைக்கு ஒருவர் போவார். அவர் எப்பவுமே நம்மளை டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது, டிபெண்டன்சியே குறைச்சிக்கிட்டே வரணும். ஒருத்தர் ஜன்தன் கணக்கு ஆரம்பிக்கணும், அதன் மூலமாக ஒரு சிறு வியாபாரம் செய்யணும், அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய வியாபாரம் செய்யணும். இப்போ நான் வங்கியில கணக்கு வைத்திருக்கிறேன், இந்த கணக்கு மற்ற கணக்குகளுக்கு எந்த விதமும் கோடை போகவில்லை. நான் தேங்காய் ஓடு கொட்டாங்கச்சியை வச்சு ஏதோ ஒரு அழகான பொருளை செய்திருக்கிறேன். அதுக்கு இப்போ ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு, மிகப்பெரிய கோப்பை, தேநீர் கோப்பை, சின்ன கொட்டாங்கச்சின்றதை வச்சு பண்ணிருக்காங்க. அதுவும்

0: மலைவாழ் மக்கள் ரொம்ப நல்லா பண்றாங்க.
1: அது ஒரு தொழில் முனைவு தருது.
0: அவங்க எங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனாகிறதுன்னு நம்ம பொருளை வந்து அமேசான்ல போட்டு நம்ம வாங்கினா கூட அது வருது. இதை நம்ம சாதாரணமா பாக்குறோம். இதுக்கு மேலை நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடைக்கிறது. இது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கிறது, எங்க நாட்டுக்கு அனுப்புங்கன்றாங்க. அத இந்த ஜந்தன் கணக்குக்கே அவங்களால அனுப்ப முடியும்.
1: அதற்கான பணத்தை
0: கிராமத்துல பெண்கள் எல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய சுய உதவி குழுக்கள் மாபெரும் முன்னேற்றத்தை அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணம் சுய உதவி குழுக்களினுடைய செயல்பாடு மட்டுமல்ல. அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு தனிநபர் ஒருவர் வங்கி மேலாளரை பார்த்து கடன் கேட்கிற பொழுது அவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அவர் நிறைய முனைவர். யார் இவர், எந்த ஊர்க்காரர் அப்படின்னு 20 பேர் சேர்ந்து நாங்கள் ஒரு குழுவா போற பொழுது உடனடியாக கிடைத்து விடும். அதனால சுய உதவி குழுக்கள் மூலமாக ஜந்தன் கணக்கு தொடங்கப்பட்டது அதிகமாகி இருக்கிறது.
1: கூடி வாழ்ந்தால் கோடி
0: நன்மை. 20 பேர் வராங்க, 20 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்பாங்க. அவங்களும் நாம இந்த தடவை கடனை சரியான முறையில அடைச்சோம் அப்படின்னா நமக்கு அடுத்த தடவை ரெட்டிப்பு பங்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். வங்கி கணக்கை சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. இது எல்லாம் எந்த இடத்துல வந்தது, 5 ரூபாய் 10 ரூபாய் மினிமம் இருக்கணும், யாரோ ஒருவர் அறிமுகப்படுத்தணும், வங்கி என்னுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கணும். இந்த மூணுமே போயாச்சு. எனக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம், எனக்கு 5 ரூபாய் கூட இருக்க வேண்டாம், பூஜ்ஜியத்திலேயே இந்த கணக்கு தொடங்கிடும். ஆனா ஒரு கணக்கு தான் தொடங்க முடியும். நான் சற்று தள்ளி இருந்தால் கூட பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்வர் என்னுடைய கிராமத்திற்கு வருகிறார்.
1: நாட்டு மக்களுடைய வளர்ச்சி நாட்டின் வளர்ச்சி அப்படின்றத உணர்ந்த நம்மளுடைய அரசு வந்து நிறைய திட்டங்களை வந்து மக்களுக்காக நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வராங்க. அப்படி ஒரு பொன்னான திட்டமா தான் இந்த ஜன்தன் வங்கி கணக்கு திட்டத்தை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு, மக்கள் வங்கி சேவைக்காக அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்க? மக்களுக்கான அறிவுரை அப்படின்னு நீங்க எதெல்லாம் சொல்லுவீங்க சார்?
0: இந்த கணக்கை சரியான முறையில பயன்படுத்தணும். நம்ம கையில ஒரு 10 ரூபாய் இருக்குன்னா கூட அதை கொண்டு போய் வங்கியில சேமிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும். குறிப்பாக நம் வீட்டு குழந்தைகளுக்கு கணக்கு தொடங்கலாம். தந்தை அல்லது தாய் இருவரில் யாராவது ஒரு கண்காணிப்பாளர்ன்ற முதல்ல பண்ணலாம். சேமிப்பு வந்து பெரிய தொகையா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆதலால் ஜந்தன் கணக்கு வைத்திருக்க கூடியவர்கள் எல்லோருமே தங்கள் குடும்பத்தில் அது பெரிய தொகையாகவே இருக்க வேண்டாம். 1 ரூபாயாக இருந்தாலும் அது சேமிப்பு தான், அதுதான் குணம். மெல்ல மெல்ல இந்த பழக்கத்தை கொண்டு வந்தால் அடுத்த தலைமுறை இதை விட சிறப்பாக இருக்கும். உலகத்திலேயே நல்ல முறையில் சேமிக்கின்ற குணத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய கலாச்சாரம் நம் நாட்டு கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தில் தான் சேமிப்பு இவ்வளவு அதிகமாக இருந்திருக்கிறது. எல்லாமே எதிர்காலம் பற்றின சிந்தனை தான். விதை நெல் என்கின்ற ஒரு கான்செப்ட் உண்டு.
1: ஆமாம்,
0: அது ஒவ்வொரு ஊரில் ஒரு மாதிரி இருக்கும். தஞ்சை பகுதிகளெல்லாம் அதை கோட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கூடையில் விதை நெல்லை போட்டுட்டு மேலே சாணத்தை பூசி இருக்க வைக்கோலால் கட்டி ஓரமாக வச்சிருவாங்க. விதை நெல்லையாப்பா கொடுக்குறேன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த விதை நெல்லை எப்படி ஒரு விவசாயி பயன்படுத்துகிறார், அந்த விதை நெல்லை வந்து நிலத்தில் விதைச்சிட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் நம்பிக்கையோட போகிறோம். ஏன்னா அந்த மண்
2: உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு.
3: நான் நல்லா இருக்க, நீ எப்படி இருக்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன திடீர்னு?
3: ஆமா விமல், எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம் முடிவாகி இருக்கு, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போலான்னு வந்திருக்கேன்.
2: ஓ சூப்பர் பிரியா, வாழ்த்துக்கள். பத்திரிக்கையில விதை பந்தெல்லாம் வச்சு கொடுக்கறியே, ரொம்ப வித்தியாசமாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு.
3: நன்றிடா, இந்த யோசனைக்கு பாராட்டிட்டா எப்படி? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கும் அன்பளிப்பா மரக்கன்றுகளை தரலான்னு ஒரு யோசனை இருக்கு.
2: இதுவும் அற்புதமான ஒரு யோசனை தான். வரவங்களுக்கு ஏதேதோ பரிசு தரதுக்கு பதிலா இப்படி உபயோகப்படுகிற மாதிரி பரிசு தந்தா நல்லா இருக்குமே. மரக்கன்றுகளை நடுவோம்,
3: நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்குவோம்.
4: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
5: உங்கள் மனதை வருடும் குரல் உங்கள் நாளை இனிமையாக்கும் இசை எப்போதும் உங்கள் துணையாய். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:30.

இடம். இசை என்பது மனதை தொடும் மொழி. அந்த இசையில் தமிழின் தொன்மையையும் இறைநெறியின் இனிமையையும் தாங்கி நிற்கும் பண்ணிசை கேட்கலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் இனிய பண்ணிசையை ரசிப்போம். இதோ மனதை மயக்கும் பண்ணிசை.

0: கலியக்காவிளை திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரியின் 22வது ஆண்டு விழா கொண்டாட்டம் சீகுலியில் 50% தள்ளுபடி. மேலும் 1 கிராமுக்கு ₹500 முன்பணம் செலுத்தி முன்பதிவு செய்து மிக குறைந்த விலையில் நகைகளை வாங்குங்கள். செப்டம்பர் 6 மெகா லக்கி டிராவில் பங்கு பெறுங்கள், பரிசுகளை வெல்லுங்கள்.
1: திருச்சூர் ஃபேஷன் ஜுவல்லரி கலியக்காவிளை.
2: பன்னிசையில் குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் இனிய பன்னிசையை கேட்கலாம்.

பன்னிசையுடன் குமார வயலூர் திருஞான சம்பந்த ஓதுவார் அவர்களின் இனிய குரலில் பன்னிசையை கேட்டு ரசித்தீர்கள். இனி அடுத்த நிகழ்ச்சியில் இன்றைய முக்கிய செய்திகளை சுருக்கமாக கேட்கலாம். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். குமரி FM 101, குமரியின் அட்டகாசமான FM.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

0: உறங்க தயாராகும் இந்த நேரத்திலும் உங்கள் காதுகளோடு உங்கள் நினைவுகளோடு உங்களுக்காகவே பயணித்துக் கொண்டிருப்பது இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 11:01. தூக்கம் வரும் நேரத்திலும் தொலைவில் இருந்தாலும் உங்கள் காதோடு பயணிக்கும் நம் குமரி எஃப்எம் 101. இரவின் அமைதியில் இனிமையான இசையோடு உங்கள் மனதோடு மனமாய் பேச வரும் நிகழ்ச்சி இதோ தொடங்குகிறது. நிலா முற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. இது உங்கள் நிகழ்ச்சி, உங்கள் நேரம், உங்கள் விருப்ப பாடல்கள். எங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழுங்கள். இப்போதே இந்த நம்பர்ஸுக்கு கால் பண்ணுங்க. 260 240 290 722 மொபைல் நம்பர், 890 325 703 9 தொலைபேசி எண்ணில் இணைப்பு எண்ணாக 04652 இணைத்துக் கொள்ளுங்கள். குமரி எஃப்எம் 101 நிலாமுற்றத்தின் முதல் நேயர் யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம். இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: புள்ளிநகர் ஜே ஜெயக்குமார்.
0: என்ன பாடல் கேட்க ஆசைப்படுறீங்க?
1: படம் வந்து மங்கையவர் கங்கை. பாடல் வாரி முத்திலிங்கம். இசை லட்சுமிகாந்த் பிஆர்லால். பாடியது எஸ் பி பாஸ்வனிச்சிரா. ஓடம் அது ஓடத்துமே அப்படின்னு பாட்டு.
0: சரி, நல்ல செலக்ஷன். உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த பாடல் இதோ உங்களுக்காக. நன்றி.
1: ரொம்ப நன்றி.

0: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நேரம் 10:09. நிலாமுற்றத்தில் பேச காத்திருக்கும் நேயர், வணக்கம். நிலாமுற்றம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம், நித்யாசிரி மேடத்துக்கு வணக்கம்.
1: வணக்கம். உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன, எங்கிருந்து பேசுறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய சாய்ஸ்
2: என்ன?
1: சரி, சூப்பர் சாய்ஸ் கேட்டிருக்கீங்க. உங்கள் விருப்பத்துக்காக அந்த அழகான பாடல் இதோ வருது. நம்ம எல்லாரும் சேர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.

0: உலா வந்து கொண்டிருப்பது உங்களின் மனம் கவர்ந்த ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இரவு 10:15. நேர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 11:02 எக்ஸோர் குமரி பண்பலையுடன் கல்லூரி கலாட்டா நேரலை நிகழ்ச்சி. கோணம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்களுடன் கல்லூரி கலாட்டா கேட்கலாம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: பாராட்டுக்குரிய எங்கள் உற்சாகமான இரவு அறிவிப்பாளருக்கு வணக்கம்மா.
0: வணக்கம், இங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: ஆமா, ஒரு விறுவிறுப்பான பாடலை சுறுசுறுப்போடு கேட்க அன்பின் நேயர் பட்டசாலை மலர் ஆனந்தராஜ் பேருமா.
0: சரிங்கய்யா, இன்னைக்கு உங்களுடைய ஃபேவரட் சாங் எந்த படத்துல இருந்து கேட்க போறீங்க?
1: ஆமா, இந்த குடியிருந்த கோயில் படத்துல இருந்து இந்த ஆடலுடல் பாடல் என்ற பாட்டை காத்தலை தவளை விடணும்.
0: உங்களுக்கான அழகான தேர்வுள்ள அந்த பாடலை எல்லோரும் சேர்ந்து கேட்போம். நன்றி,
1: வாழ்க வாழ்க.

0: காலையில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேயர்களே, இது உங்களின் நினைவிற்கு. நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சமச்சீர் உணவு குறித்து விளக்குகிறார் ஹோமியோபதி மருத்துவர் டி பென்ஷிதா ஹாரன்ஸ் மீரி அவர்கள். என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி படம் உத்தரவிந்தி உள்ளேவா. அந்த படத்துல காதல் காதல் என்று தேச கண்ணன் வந்தானோ என்கிற பாடல் வேண்டும்.
0: சரி, ஓகே, உங்களுக்கு விருப்பம். இந்த பாடல் இப்போ இசையாக நம் குமரி பண்பலையில் ஒலிக்கிறது. இதோ அந்த பாடல் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.

0: சொல்லும் நேரம் 10:28 நேர்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 வழங்கும் முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை சரம். நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். நிலாமுற்றம்,
1: வணக்கம். மாமா
0: வணக்கம். எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நலமா இருக்கீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கும். நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? என்ன பாடல் வேணுங்கறது சொல்லுங்கயா.
1: அமுதை பொழியும் நிலவே, அமுதை பொழியும் நிலவே, நீ அருகில் வராததேனோ.
0: நைஸ் சாய்ஸ் கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் உங்கள் இரவை இன்னும் இனிமையாக்கட்டும். இதோ கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: வணக்கம் வணக்கம்.

0: வாழ்வில் திகட்டாத இன்பம் பெற எப்போதும் இணைந்திருங்கள் குமரி பண்பலை 101. இது உங்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் உணவில் அதிக ஊட்டச்சத்து உள்ள ஒரு உணவு என்ற தலைப்பில் தோழிகள் பங்கேற்று பேசலாம். டைல் பண்ணுங்க 260-240-290-722, 04652 இணைப்பு எண்ணா வச்சுக்கோங்க. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த லிசனர் யாருங்கிறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் குளத்தூர்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில் என்ன சாங் கேட்க போறீங்க?
1: படம் திருமதி பழனிசாமி பாட்டு நடு சாமத்துல சாமந்தி பூ ஆலை அசக்குது.
0: சரி, உங்களுடைய கேட்ட பாடல் உங்களுக்காக ரெடி. உங்க விருப்பத்தோடு நம்ம இசை பயணம் தொடரட்டும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி அம்மா, நன்றி.

கூடும் விழிகளே, சில நேரம் இந்த நீலாமுற்றத்தை கேட்டு ரசியுங்களேன். தென்றலோடு தேநீர் விருந்து, குளிர் நிலவுடன் கூட்டாஞ்சோறு, சலசலக்கும் இசையுடன் சங்கீத கச்சேரி, அமைதியான இவ்வேளையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 இருந்து நீலாமுற்றம் நேர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேரம் இரவு 10:40 ஆயாச்சு. உங்களுக்கு பிடிச்ச சாங்க கேட்கணும் அப்படின்னா

0: ஆசைப்பட்டீங்கன்னா 260-240-290-722 அப்படிங்கிற நம்பர்ஸுக்கு டயல் பண்ணுங்க. இணைப்பு எண் 0465-2. மொபைல் நம்பர் 8903257039. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நீங்கள் யாரு, என்ன பாடல் கேட்க போறாங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நிலாமுற்றத்தின் இந்த இனிய நேரத்தில் உங்களை வரவேற்கிறோம். யாரு பேசுறீங்க?
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: நான் கருங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம். படம் தவசி பாடல் தந்தன தந்தன தை மாசம் அது தந்தது தந்தது உன்னதான் சந்தன சந்தன மல்லி வாசம் சிந்துது சிந்துது இப்பத்தான்
0: சாய்ஸ். உங்களுக்காக மட்டுமல்ல, நம்ம எல்லா நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல். நன்றி
1: மேடம், நன்றி.

0: இரவின் மயக்கத்தில் மொட்டுகளும் உறங்கும் உங்கள் மனதும் உறங்கட்டும். காலையில் புன்னகையுடன் மலர இதமான கானங்களை தந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. நிகழ்ச்சியில் பேச போறது யாரு அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் இளமுற்றம்.
1: இளமுற்றத்தில் நின்று நீங்காத நினைவுகளில் மூழ்கி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
0: சொல்லுங்க சார், இன்னைக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: அதாவது இதுல இந்த காரல் காட்சியர் நடத்தும் ஜெமினி கணேசன் அவர்களுக்காக ஏஎம் ராஜாவும் சவுகார் தனய் அவர்களுக்காக எல்லா ரீசியரையும் குரல் கொடுத்திருப்பார்கள். பாடல் இடம்பெற்ற படம் சவுகார் தனய் அவர்கள் தயாரித்த ரங்கராட்டினம். தொடங்கும் வரிகள் முத்தாரமே உன் ஊடல் என்னவோ. பாடலுக்கு இசையமைத்திருப்பார் வி குமார்.
0: சரி, பாடல் நம்ம கேட்டுடலாமா?
1: மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: உங்க மனசு கேட்ட பாடல் நாமெல்லாம் சேர்ந்து கேட்கலாம். நன்றி,
1: நன்றி, வணக்கம்.

0: எனக்கு தேநீர் நேரம். இதில் சட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சி நேரல் நிகழ்ச்சி பங்கேற்கிறார் உடையார் விளை வழக்குரைஞர் டி அருள்தாஸ் அவர்கள். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம் நிலாமுற்றம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் உங்களுடைய ஃபேவரட் சாங் என்ன?
1: எனக்கு வந்து ராணுவ வீரன் படத்துல இருந்து ஒரு சூப்பர் பாடல்
0: சொல்லுங்க.
1: சொன்ன அந்த பாடல்.
0: சரி, பாடல் கேட்டலாம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு நன்றி.
1: நன்றி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேர்களே, இது உங்களின் அனைவருக்கு. நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மதிப்பு கூட்டுதல் மூலம் தொழில் முனைவோரை உருவாக்குதல் குறித்து காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய மனையில் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் ஜி பாண்டித்துறை அவர்கள் கூறும் கருத்துக்கள், எல் நினோ காலநிலை மாறுபாடுகளும் கால்நடை பண்ணையாளர்கள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் குறித்து நீலகிரி மாவட்டம் சாண்டி நல்லா ஆடு இன விருத்தி ஆராய்ச்சி நிலையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கரு பசுபதி அவர்கள் வழங்கும் உரை ஆகியன கேட்கலாம்.

இதுவரை உங்கள் குரலோடு உங்கள் மனதுக்கு பிடித்த பாடல்களோடு பயணித்தோம். நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் பங்கு பெற முயற்சி செய்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். இனிய இரவின் இனிமையோடு மீண்டும் ஒரு அழகான சந்திப்பில் சந்திப்போம். உங்களோடு பயணித்தது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. மாலை 4 மணியில் இருந்து 11 மணி வரை உங்களுக்கு பிடித்த பாடல்களோடும் நிகழ்ச்சிகளோடும் உங்களோடு பயணித்தது உங்கள் ஆர்ஜே எம் ஐ நித்யதர்ஷினி கண்ணன். இந்த குரலை மீண்டும் உங்கள் காதுகளுக்கு கொண்டு வருகிற அடுத்த அழகான சந்திப்பு வரை சந்தோஷமாயிருங்க, பாசிட்டிவா இருங்க, குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கிட்டே இருங்க. இனி கேட்கலாம் மனசு மயங்கும் திரையிசை சென்னை அஞ்சல்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே.

0: நாம் இனியும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்
2: மனசு மயங்கும்
0: நிகழ்ச்சியில் உங்களோடு உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடல் டூயட் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ஆர் ரஹ்மான். எண்ணத்தை எழுத்தாக்கி அதை வண்ணத்தில் தோய்த்து கவிதையாக்கி உன்னிடம் அளித்தேன். நீ என்ன செய்யப் போகிறாய், என்ன சொல்லப் போகிறாய்? சொல்லிவிடு, உன் வார்த்தைக்காக எப்போதும் உன் காலடியில்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் முத்துக்காளை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நினைக்கையில் நான் இன்பவில்லத்தில் மூழ்குகிறேன். எப்படி, ஏன், எதுவும் தெரியாமல் இருந்தாலும் ஆனந்தம்தான் உள்ளுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பாட்டு பாடவா திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையமைத்து பாடியது. உடன் பாடியுள்ளார் எஸ்பி பாலசுப்ரமணியம். பாடலை இயற்றியவர் வாலி. பூக்களால் பாதை அமைத்தேன், பூவைக்கு பாதம் நோகக்கூடாதென்று.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி திரைப்படத்திலிருந்து தேவா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா. உன்னோடு இருந்தால் போதும், மனம் எப்போதும் துள்ளும்.

0: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனோ பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. தந்தை என்று ஆகும் முன்பே தாளாட்டு பாடுகிறேன், நீ மகிழ்வோடு இருக்க.
1: என் கண்ணு இல்ல சாமி, அழாதப்பா. அடே எவனோ பெத்த மகனே, அழாதரா. டேய் இப்ப நீ அழகிய நிறுத்தல, நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது.
2: ஆஹ்

0: ஏன்பா வெங்கிட்டு, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, அவங்கள உள்ள படுக்க வச்சுட்டு நானும் என் சம்சாரமும் வாசல்ல படுக்கையை போட்டோம். ராத்திரி 12 மணி வரைக்கும் நீயே கச்சேரி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? எங்களை பத்தியும் கொஞ்சம் யோசி.
1: புரியுது புரியுது, நான் ஒதுங்கிக்கிறேன்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து. எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. இதயங்கள் இணைந்த பின்பு எல்லாம் இன்பம்தானே.

நிகழ்ச்சியில் ஒலிக்கு வரும் அடுத்த பாடல் நந்தவனத்தேரு திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் உமா ரமணன் பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. நீ உள்ளத்தால் சோகம் கொண்டு தேய்பிரை கண்டாலும் என் தாளாட்டால் உன்னை நான் வளர்பிரையாகச் செய்வேன்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ராசையா திரைப்படத்திலிருந்து. எஸ்பி பாலசுப்ரமணியம், பிரீத்தி உத்தம் சிங் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. காற்றில் ஆடும் பட்டமாய் என் மனம் உன்னை நினைத்து உன்னோடு இருக்க.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சீதனம் திரைப்படத்திலிருந்து மனு சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் ஆர். சுந்தரராஜன், இசை தேவா. வந்தால் நின்றால் நெஞ்சில் நிலைத்தாள்.
1: வந்தாளப்பா வந்தாளப்பா, வந்து ஜன்னலில் நின்னாளப்பா, சொன்னாளப்பா சொன்னாளப்பா, சொக்கு பொடி போட்ட கண்

நேர்லேயே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ராஜேஷ், பெரியார் நகர், சாந்தி ரமேஷ், ஹேமலதா, செல்வராஜ், ஐயாசாமி, ராதாகிருஷ்ணன், தேனி மாவட்டம் பண்ணைபுரம், சோமசுந்தர பிரபு, சென்னை பழையவண்ணாரப்பேட்டை, அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, வீரராகவன் மாதவரம், புரசைவாக்கம் சவுந்தரராஜன், கும்பகோணம் ஆனந்த், மீனா, மேகவர்ஷினி, தியாகராயநகர் ரங்கராஜன், முரளிதரன் விழுப்புரம். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் விஷ்ணு திரைப்படத்திலிருந்து. தேவா இசையில் அருண்மொழி, சித்ரா பாடியது.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:01. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

மின்னல் ஒளி என கண்ணை பருத்திடும் அழகோ தேவதையோ. அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கையூரு கங்கை நதி உலகெனில் துள்ளும் மிதட்டேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சம் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

நாகரீக உலகில்

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

தும்தனந்தும் தும்தனந்தும் மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும். வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும். மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும். இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஆழ்வார் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் செந்தில்தாஸ் பாடியது. பாடலை இயற்றியவர் வாலி, இசை ஸ்ரீகாந்த் தேவா.

திரையசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேயர்களே. அடுத்து ஒலிக்கு வருவது லவகுசா திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் ஏ மருதகாசி இயற்றி ஜே வி ராகவலு ஏ பி கோமலா கே ராணி பாடியது.

நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவாக்கம் செம்புலிவனம்.

எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக இன்னம் என் மனம் என தொடங்கும் லால்குடி ஜி ஜெயராமன் இயற்றியது. ராகம் சாருகேசி, ஆதிதாளம்.

நாம் இதுவரை பொங்கும் மங்களம் கேட்டோம். இன்றைய பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் கோலேரி ஜி வினோத்குமார் அவர்கள் நாகஸ்வரம், செம்புலிவனம் எஸ் ஜி தீனதயாளன் அவர்கள் தவில்,

0: கேட்கலாம்.
1: அருள்மணி மாலை.
0: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஆஞ்சநேய சுப்ரபாதம். பாடியவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேயர்களே, நாம்

தங்க நிறமே நிஜனே, செஞ்சுடர் போல் மிளிர்வோனே, இங்கிதமாய் வரமருளும் ஸ்ரீயாஞ்சனேஜனே. செங்கமலம் பூத்திடும் நற்பொழுதில் நினக்கென பாடுகின்ற சுப்பிரபாதம்.

கணையாழி கொண்டு சென்ற காற்றின் மைந்தனே, அவனி வாழ் மக்கள் துயரம்.